அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டோம். நேர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 25 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனித்திங்கள் 32 நாள் 2026 ஆண்டு ஜூலை மாதம் 16 தேதி வியாழக்கிழமை எஃப்எம் ரெயின்போ 101.4 இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேயர்கள் இனி கேட்கலாம் குரளமுதம்.

வலிமை மிகுந்த அரசனின் கோபத்திற்கு ஆட்பட்டவர்கள் தப்பி எங்கே சென்றாலும் எப்படியும் அவர்களால் உயிர் வாழ முடியாது. குறள் எண் 895, அதிகாரம் பெரியாரை பிழையாமை.

வலிமை மிகுந்த அரசனின் கோபத்திற்கு ஆட்பட்டவர்கள் தப்பி எங்கே சென்றாலும் எப்படியும் அவர்களால் உயிர் வாழ முடியாது. குறள் எண் 895, அதிகாரம் பெரியாரை பிழையாமை.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்த்து நாட்டின் உர பாதுகாப்பை வலுப்படுத்தும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட 608 பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வழங்கினார். ஒரத்தநாடு, திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாணவியர் விடுதி கட்டிடங்களை அமைச்சர் திருமதி கமலி திறந்து வைத்தார். நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி, தருமபுரி, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் அரசு சேவைகள், நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைவது குறித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் மற்றும் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

பக்தி நேரம். நேரம் 6:02 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் அடைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். கோபத்தை அடக்கி விவேகத்தை காட்டினால் மட்டுமே வெற்றி பாதையும் வெற்றி பாதையாகும். கோபத்தை அடக்கி விவேகத்தை காட்டினால் மட்டுமே வெற்று பாதையும் வெற்றி பாதையாகும் என்ற வரிகளோடு பக்தி நேரம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைப்பது நான் கே தமிழ்மொழி. உங்களுடைய வெற்றுப்பாதையை வெற்றிப்பாதையாக மாற்ற இன்றைய தொடங்குங்கள் அப்படிங்கிற வாழ்த்துதலோடையும், நேற்றைய நாளை விட இன்றைய நாள் உங்கள் எல்லாருக்குமே வந்து நம்ம எல்லாருக்குமே கூடுதல் மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிற வேண்டுதலோடையும் நிகழ்ச்சிக்குள் நம்ம போலாம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக MS பாரதி கணேஷுடைய வரிகளில் KJ யேசுதாஸ் குரலில் பாடல் வருது, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

கோழிக்குளம் தானுகோபாலுடைய வரிகளில் எம் ஆர் விஜயா இசையமைத்து பாடிய பாடலை தான் கேட்டு முடித்தும் நேரமிப்போது 6:14 நிமிடம் ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நீரும் நிகழ்ச்சியில் தான் நாம் அணிஞ்சிருக்கிறோம். ஒரு நாள் இனிமையான நாளாக அமையணும் அப்படின்னா வந்து அன்றைய காலை பொழுது வந்து இனிதாக தொடங்கும்.

பண்ணுவோம் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்போம் இல்லையா. அந்த மாதிரி இன்றைய காலை பொழுதை இனிமையாக தொடங்கக்கூடிய பக்தி பாடல்களோட தான் இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் பி செந்தில்குமாருடைய வரிகளில் அரவிந்த் ஸ்ரீராமுடைய இசையில் கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

மதுராந்தகம் குமாரோடைய வரிகளில் அருணகிரி இசையமைத்து பாடிய பாடலைத்தான் கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 6:26 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் நாம் இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீங்கள் கேட்கக்கூடிய பாடல் சித்ராவுடைய குரலில். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

வி சுந்தரம் பாடல் குரல்ல பாடல் கேட்டு முடித்தும் நிறைவு போது 6:34 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக தமிழ் நம்பியோட வரிகள்ல ராமானுஜத்துடைய இசையில வாணி ஜெயராம் பாடிய பாடலை கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

ஜிக்கியோட வரிகளில் பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 6:43 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4. அடுத்ததாக சரளாவுடைய குரலில் பாடல் வருது, கேட்டு இணைந்திருங்கள் பக்தி நேரம் நிகழ்ச்சியோடு.

நேரம் 6:47 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில வந்து நாம இருக்கத்தால நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வீரமணி கண்ணனுடைய இசையில வாரஸ்ரீயுடைய வரிகள்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் தான் வருது. கேட்டு இணைந்திருங்கள் ரெயின்போ பண்பலை 101.4. நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ்மொழி.

0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: அன்புள்ள சதீஷ் சந்திரன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். காலையில் பழைய சாதம் அல்லது பழைய கஞ்சியும், மதியம் தூக்கு சாதமோ, ராத்திரி 7-7.5 சுடுசோறும் சாப்பிட்டு, பகலில் கழனி வேலை பார்த்து, மற்ற நேரங்களில் வீட்டு வேலைகளையும் உடல் சலிக்காமல் செய்து வாழ்ந்தோம். சர்க்கரை நோய், இரத்த அழுத்த நோய், இப்படி எதுவும் நம்மளை அண்டுனது கிடையாது. நல்ல சாப்பாடு, வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அதற்கு ஈடாக நிறைய உழைத்தோம். உடம்புலேருந்து வியர்வை வரும் அளவுக்கு உழைத்தோம். உடல் உபாதைகள் வராமல் இருந்தது. இப்போது எல்லாம் மாறிப்போச்சு. காலையில் தூங்கி எழுந்ததும் சூரியனுக்கு வணக்கம் சொல்லிட்டு பல் துளைக்கி வாசலில் பசுஞ்சாணம் தெளித்து கோலம் போடுவது நடைமுறையாக இருந்தது. இப்போது பசு மாடுகளும் குறைஞ்சிடுச்சு அல்லது இல்லவே இல்லை. அதற்கு பதிலாக சாண கரைசலுக்கான பவுடர் கூட கடைகளில் விற்கிறாங்க, வாங்கி கரைச்சி தெளிக்கிறோம். நுண் கிருமிகளை அழிக்கும் திறன் பசு சாணத்துக்கு உண்டு. கடைகளில் விற்கிற பவுடருக்கு இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியல. இந்த பவுடரை கூட நாம் விலைக்கு வாங்கி பயன்படுத்துகிற அளவுக்கு வந்துட்டோமேன்னு வருத்தப்படுறத தவிர வேறென்ன கடுதாசியில் எழுதுறது? சதீஷ் சந்திரன் சார், சாண கரைசலுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு தெரியல. உங்களுக்கு இந்த கரைசலே தேவைப்படாமல் இருக்கலாம். காரணம், அடுக்கு மாடி குடியிருப்பில் வாழ்பவராக நீங்கள் இருக்கிறீங்க. சாண கரைசலை தெளித்தா நுண் கிருமிகளை அழிச்சிரும். எந்த கெட்ட நுண்ணுயிரின் தாக்கத்தையும் கட்டுக்குள் கொண்டு வந்துடும். சாணம் பூசிய தரை மீது அரிசி மாவு கோலம் போடுறது எறும்பு, அணில், காக்கை போன்ற உயிரினங்களுக்கு உணவாகும். அதோட வீடு சுபிக்ஷமாக இருக்குங்கிறத மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்கான அடையாளமாக இந்த சாணி கரைசல் தெளிப்பு, அதில் போடும் கோலம்லாம் விளங்குது. ஆனால் இன்றைய நிலை என்ன? நமது உடலையே கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யும் நிலைக்கு கொண்டு வந்துட்டோம். பெண்களின் அந்த நாட்களில் வீட்டிலுள்ளோர் அவர்களை தொடமாட்டார்கள், தனித்து வைப்பார்கள். படுக்கை முதல் சாப்பிடும் தட்டு வரை எல்லாமே தனிதான். அவர்கள் வசிக்கும் இடத்தை கூட சாணி போட்டு துடைப்பார்கள் அந்த காலத்தில். இப்போ எல்லாம் ஒன்றாயிடுச்சு. இவை யாவும் எல்லை மீறி போனதுனால தான் இன்னைக்கு முகக்கவசம், தனி மனித இடைவெளி, தும்மும் போதும் இருமும் போதும் வாய் மூக்க பொத்திக்கணும்னு சொல்லப்படுது. இவற்றை முறையாக காலந்தோறும் கடைபிடித்திருந்தால் இப்போ இவ்வளவு சிரமம் வந்திருக்காது. வெது வெதுப்பான தண்ணீரில் கல் உப்பு போட்டு குளிக்கும் பழக்கம் நம் முன்னோரிடம் இருந்தது. முடிஞ்சா அதில் எலுமிச்சம்பழ சாறு, கொஞ்சம் வேப்பிலையும் போட்டுக்கலாம். நாம் பிறந்த மண்ணில் விளையும் பயிர்களையே, விளைச்சலையே உணவா உட்கொள்வது மற்றொரு பழக்கம். சதீஷ் சந்திரன் சார், பழசை மறக்கக்கூடாது. ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் மனித இனம் படைக்கப்பட்டிருக்கு. அந்த காரணம் முடிவடைந்தால் இறைவன் நம்மை அழைத்து கொள்வான். இறைவன் கொடுத்த உயிர் இது. இறைவன் மிக மிக அழகான உயிரை, பிறவியை கொடுத்திருக்கிறான். அதை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த பூ உலகில் மனிதன் மட்டும்தான் வாழணும் என்பதில்லை. மனிதனோடு இணைந்து மற்ற உயிரினங்களும் சேர்ந்து ஒருங்கிணைந்து வாழணும். வாழ்வதற்குண்டான சூழலை அமைத்துக் கொள்வது நம்ம கிட்ட தான் இருக்கு. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: நீங்க 60s கிட்டோ, 90s கிட்டோ.

0: பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுளு.
1: நேரம் காலை 7 மணி.

காலை 7:01 ஆயிற்று. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ்மொழி. அப்படியே வந்து எல்லா ஊர்கள்ல இருந்தும் எல்லா நாடுகள்ல இருந்தும் எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்குமே தான் வந்து வணக்கம். அப்படியே சூப்பரான ஒரு காலை வந்து இது இன்னைக்கு வந்து தொடங்கியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். சூப்பர் அப்படியே ஜாலியா ஒரே என்ன சொல்ற ஒரு பாசிட்டிவ் மூட்லேயே வந்து தொடங்கியிருக்கு இந்த காலை. இந்த காலை பொழுதுல இருந்து அப்படி இந்த நாள் முழுக்க எல்லாருக்கும் ஹாப்பியான நாளாக அமைட்டும். அதனால வந்து இன்றைய காலை பொழுது எல்லாரும் மகிழ்ச்சியா தொடங்கணும் இல்லையா, அதனால மகிழ்ச்சியான பாடல் எல்லாமே வந்து எடுத்து வச்சிருக்கோம். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு வந்து வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில வந்து ஒரு முக்கியமான கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, முதல்ல எது தொடர்பான கேள்வி அப்படிங்கிறதையும் வந்து நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, பொதுவாக இன்னைக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கை அப்படின்னு இருக்குது இல்லையா, இந்த வாழ்க்கைக்கெல்லாம் வந்து இதுதாங்க விதி அப்படின்லாம் வகுத்து வச்சுட்டு ஒருத்தர் வந்து போயிருக்காரு. நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ இல்லையோ, ஆனால் வந்து எல்லாமே வாழ்க்கை இன்னைக்கு வந்து இன்பமா துன்பமா மகிழ்ச்சியா எல்லாத்தையும் வந்து ஒரே ஒரு இதுவுக்குள்ளே அப்படியே அடக்கிட்டார் கொஞ்சமாக. அது என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறார கண்டுபிடிச்சிருப்பீங்க, அதாவது திருக்குறள் தான் இல்லையா. அப்படியே அந்த திருக்குறளைய எழுதினவர் திருவள்ளுவர் இல்லையா, அவருடைய பேரால ஒரு விருது வந்து நம்ம தமிழக அரசுல வழங்குறாங்க. அந்த விருது 2026 யாருக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கறதா இன்றைய வணக்கம் சென்னைக்கான கேள்வி. அதாவது தமிழக அரசுடைய 2026 திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிற இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் தாராளமாக ஓடி போய் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 முகநூல் பக்கத்தில் பதிவு பண்ணலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக வரக்கூடிய பாடல் உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில பா விஜயுடைய வரிகளில் கார்த்திக் கிருஷ்ண மற்றும் ஹரிணி இணைந்து பாடிய பாடல். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 7:07 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அதாவது என்ன கேள்வி அப்படின்னா வந்து தமிழக அரசுடைய 2026 திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிறத நீர்கள் எல்லாருமே வந்து அற்புதமா வந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா விஸ்வநாதன் முத்துராமலிங்கம் அவங்க இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. யுவராஜ் காஞ்சிபுரத்துலேருந்து பிள்ளையார் பாளையம் அவங்க வந்து இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மெடுவண்ணை கணேசன் நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, வணக்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், தமிழக அரசுடைய 2026 திருவள்ளுவர் விருது இவருக்கு தான் வழங்கப்பட்டது அப்படின்னு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா சூளை ரீஜா மனோகரன், இனிய காலை வணக்கம் நலமா சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு நலமா இருக்கேன், வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. கமலா வரதன் அவங்க வணக்கம் சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. சந்திரசேகர் அவங்க வந்து 2026 திருவள்ளுவர் விருது இவங்களுக்கு வழங்கப்பட்டது, என்னைக்கு வழங்கப்பட்டதுன்னா இந்த நாளில் தான் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரிவாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது சந்திரசேகர் ஆகிய நான் மட்டும் நிகழ்ச்சியில் கிடையாது, தீபக் மற்றும் பத்மினி எல்லாரும் வந்து புதுவையிலிருந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததான் வந்து நரேஷ்குமார் விஷ்ணு அவங்க வந்து காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் மாலினி தேவி அருணாச்சலம் அவங்களுடைய வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் சிவன் அருண் வந்து பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன் பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. வி மோகன் காலை வணக்கம் தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வணக்கம் மோகன். அடுத்ததான் சுப்பிரமணியன் விஜயகுமார் அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, இனிய காலை வணக்கம் தமிழ்மொழி மேடம், வணக்கம் அம்மா. அடுத்ததா பிரபு மது அவங்க வந்து வணக்கம், நான் வந்து பெண்ணாகரத்துலேருந்து பிரபு பேசுகிறேன், இதுதான் பதில் ஓகேவா அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. அடுத்ததா தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. சபரி மனோஜ் காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பால ஜெயச்சந்தர், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சைவையிலிருந்து அவங்களும் அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்த

சிவன் அருண் பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார் அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த இது கொடுக்கும்போது, விருது கொடுக்கும்போது கூட என்னெல்லாம் சேர்த்து கொடுப்பாங்க அப்படிங்கிற விளக்கத்தையும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதன் பிறகு தங்கராஜா, அனைவருக்கும் காலை வணக்கம், நான் பழனியிலிருந்து தங்கராஜா அப்படின்னு சொல்லிட்டு, நான் மட்டும் கிடையாது, சங்கீதா, ஸ்ரீஹரி, சுதன் எல்லாருமே இருக்கிறோம், பாடலை கேட்டுட்ருக்கோம், கேள்விக்கான பதில் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னியமணிமேடு வண்ணை கணேசன் வந்து பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா தியாகராய நகர்லேருந்து ரமா ரவி, இனிய சுவையான காலை வணக்கம், வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா புதுப்பட்டி விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து விஎஸ்ஆர் ஜீவா, விஎஸ் ராஜகணி, விஎஸ் முருகன், விஎஸ் ஐயப்பன், எல் சசி இவங்கள்லாம் வந்து நிகழ்ச்சியில் வந்து இணைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பழனிசாமி, காலை நேர வணக்கம் நண்பர்களே, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை வந்து இன்னும் பதிவு பண்ணல தருமபுரியிலிருந்து. அடுத்ததா வீரதுரை, அவங்களுடைய காலை வணக்கம் சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்களும் உங்களுடைய பதில்களை வந்து இங்கே பதிவு பண்ணலாம். நான் வந்து நீங்கள் போடுற பதிலை வந்து படித்து காட்டுவேன். அதாவது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 முகநூல் பக்கத்தில் என்ன கேள்வி அப்படின்னா, தமிழக அரசுடைய 2026 ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் வெயில் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமாருடைய இசையில் நான் முத்துக்குமார், வரிகள் சங்கர் மகாதேவன் மற்றும் ஸ்ரீயா கோஷல் இணைந்து பாடிய பாடலை கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 7:17 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் நாம எழுந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதாவது என்ன கேள்வி அப்படின்னா, தமிழக அரசுடைய 2026 திருவள்ளுவர் விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் எல்லாருமே வந்து அற்புதமானுடைய பதில்களை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில ரங்கராஜன் தியாகராய நகர்லேருந்து தித்திக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இனிமையான பாடல்கள் அனைத்து மரமே நலமா ஆர்ஜி அவர்களே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப நலமா இருக்கேன். அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பூபாலன் பள்ளப்பாளையம், அவங்க வந்து வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இனிய காலை பொழுது வணக்கம் மற்றும் நிகழ்ச்சிக்கு இனிய நல்வாழ்த்துக்கள் அன்பு நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு சென்னை பட்டாளத்திலிருந்து மஸ்தான் ஷேக் அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், அன்பு சகோதரி தமிழ்மொழிக்கு இனிய காலை வணக்கம், இதுதான் பதில் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இனிய காலை வணக்கம், பதில் இதுதான் அப்படின்ட்டு செய்யார் சந்திரசேகர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. பத்மா சவுந்தரராஜன், வணக்கம் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக கொடமாடப்பட்டி கேவி ஜெயசீலன், அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நந்து ஜெயா திருத்தணி ராமச்சந்திரன், இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பி கே பூபாலன் பாலா, வணக்கம் சென்னை சொல்லிட்டு வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் இனிய நற்காலை வணக்கம் சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. பெரம்பூர்லேருந்து கமலா சண்முகம் ஜீவானந்தம், அவங்க வந்து ஆங்கிலம் கலக்காத விவர தலைப்பு நன்றி அப்படின்னு சொன்ன நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. இதே போல நீங்களும் உங்களுடைய பதில தாராளமாக கொடுக்கலாம். பதிலா எந்த கேள்விக்கான பதிலுமா, இப்போ தான் நான் ரேடியோ ஆன் பண்ணேன், என்ன கேட்டிருக்கீங்க மறுபடியும் ஒரு முறை சொல்லுங்க அப்படின்னீங்களா? தமிழக அரசுடைய 2026 திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. இந்த கேள்விக்கான பதில சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற பதிவுக்கு கீழே நீங்க தாராளமாக போயிட்டு பதிவு பண்ணிட்டு வரலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் எந்த திரைப்படத்தில் தான், விடுதலை திரைப்படத்திலிருந்து தான் வருது. இளையராஜா இசையமைத்து வரிகளில் அவர் பாடிய பாடல், அனன்யாபாத் கூட சேர்ந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

சென்னை நிகழ்ச்சியில் தான் நாம் இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் வந்து ஒரு கேள்வியும் வந்து சூப்பரான பாடல் எல்லாமே வந்து கேட்டுகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கேள்வி, நம்ம கேள்விக்கு பதில் சொல்லாமல் வெறும் பாட்டு மட்டும் கேட்டால் எப்படி, சும்மா ஒரு நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கோமே அப்படிங்கிற மாதிரி தான். என்ன கேள்வி அப்படின்னா வந்து, தமிழக அரசுடைய 2026 ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிறது தான். நிகழ்ச்சியில் நேயர்கள் எல்லாருமே வந்து பதில் சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததான் என் மேட்டுப்பட்டி கண்ணன் இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. காலை வணக்கம் சாமுன்னி குமணஞ்சாவடியிலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா கதிரவன் தர்மபுரியிலிருந்து, தமிழக அரசுடைய 2026 ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது இவருக்கு தான் வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு பதில பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா காஞ்சிபுரம் பிள்ளையார் பாளையத்திலிருந்து யுவராஜ், கீதா, பாலசுப்ரமணியன், தணிகவேல் அவங்களாம் சேர்ந்து பதில பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ராஜமாணிக்கம் கோபி, அவங்க வந்து அவங்களுடைய பதிலை வந்து எந்த வருஷம் வந்து கொடுக்குறாங்க, எந்த தேதியில் கொடுக்குறாங்க, என்னைக்கு கொடுத்தாங்க இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு கொடுத்தாங்கன்றத பதில பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா குணாலன் அண்ணாமலை அவங்களுடைய பதில வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பதில பதிவு பண்ணியிருக்காங்க. புதுப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நலம் நலமறிய ஆவல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா கார்த்திக் கீதாஞ்சலி, மணக்கடவு கார்த்திக் அவங்க வந்து பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா சதீஷ்குமார் மனோகரி, அவங்க வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தசாரதி முனுசாமி அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க காலை வணக்கத்தோடு. இதே போல் நீங்களும் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற பதிவு கிழங்களுடைய பதில்களை தாராளமாக வந்து பதிவு பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வார்த்தை திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார் இசையில தனுஷுடைய வரிகளில் ஸ்வேதா மோகன் பாடிய பாடல் வந்து கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேயர்களை நீ கேட்கலாம் சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிலங்கோ சைபால், இதயில் படையார் சைபால், சேர்த்து புண்ணா சைபால் சைபால்.
2: ஒரு சராசரி மனிதனுடைய இயல்பு என்ன? இன்பம் வந்தா துள்ளி குதிப்பான், துன்பம் வந்தா சோர்ந்து போய் ஒரு மூலையில உட்காந்துருவான். இவன் தான் சராசரி மனிதன். ஆனா ஒருத்தன் இன்பம் வந்தா அதுக்காக மகிழ்ச்சி அடையறதில்ல, துன்பம் வந்தால் அதுக்காக சோர்ந்து போகிறதில்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் அவன் சாதாரண ஆள் கிடையாது. ஒரு ஊரில் ஒரு ஞானி இருந்தார். அவரை தேடிட்டு ஒரு பெரியவர் வந்தார். ஐயா, ஞானத்தில் சிறந்த ஞானம் எது அப்படின்னு கேட்டாராம். இதுக்கு அந்த ஞானி என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இன்பத்தினால மகிழ்ச்சி அடையாமலும் துன்பத்தினால சோர்வு அடையாமலும் இருக்கிறது தான் அந்த ஞானம், பெரிய ஞானம் அப்படின்னாராம். சரி சுவாமி, அப்படிப்பட்ட ஞானம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டிருக்கார் இவர். அதை நான் ஒரு கழுதைகிட்டே இருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னாராம் அவர். இவருக்கு ஒன்றும் புரியல, ஒரு மாதிரியாக முழிச்சிருக்கிறார். இதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். நீங்கள் நாளைக்கு காலையில் நம்முடைய ஆசிரமத்துக்கு வாங்க, புரிய வைக்கிறேன்னாராம். சரின்னு அவர் போயிட்டார். மறுநாள் காலையில் ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார். ஞானி அவரை கூப்பிட்டு உட்கார வச்சார். வாங்க வந்து இப்படி உட்காருங்க, கொஞ்சம் நேரத்தில் இந்த வழியாக ஒரு கழுதை போவோம், அதை கவனித்து பாருங்கன்னாராம். இவருக்கு இன்னமும் ஒன்றும் புரியாமல் போச்சு, ஒரே குழப்பம். இருந்தாலும் அந்த ஞானி சொன்னது மாதிரியே உட்காந்துருக்கிறார். கொஞ்சம் நேரத்தில் அந்த வழியாக ஒரு கழுதை போச்சு. அது முதுக நிறைய அழுக்கு மூட்டைகள், அதை சுமந்துக்கிட்டு போகுது. ஒரு செலவு தொழிலாளி அதை ஓட்டிகிட்டு போகிறார். கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஆறு இருக்குது, அங்கே போய் துணியெல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு சாயந்தரமாக திரும்பி இந்த வழியாகவே வருவாங்க. ஞானி சொன்னது மாதிரியே இந்த பெரியவர் அழுக்கு மூட்டையை சுமந்துக்கிட்டு போகிற அந்த கழுதையை கவனித்தார். கழுதை போயிட்டுது. அதுக்கப்புறம் ஞானியை திரும்பி பார்த்தார். இப்போ அந்த ஞானி சொன்னார், சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் எங்கேயே இருக்கணும்னார். அதே மாதிரி இவர் இருந்தார். சாயந்தரமாக அந்த ஞானி சொன்னார், ஐயா இப்போ கொஞ்சம் நேரத்தில் அந்த கழுதை இந்த வழியாக திரும்பி வரும், அதையும் கவனித்து பாருங்கன்னார். இவரும் கவனித்து பார்க்குறார். கழுதை வந்தது. அது முதுகில் செலவு செய்யப்பட்ட துணி மூட்டை, அது பாட்டுக்கு சுமந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்குது. பெரியவருக்கு ஒன்றும் புரியல, பொறுமை இழந்துட்டார். சரி சுவாமி, இந்த கழுதைக்கும் உங்கள் ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னார். இப்போ அந்த ஞானி விளக்கினார், ஐயா இந்த கழுதை இதே மாதிரி தினமும் காலையில் அழுக்கு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு ஆற்றுக்கு போகுது, மாலையில் வெண்மையான சுத்தமான துணிகளை சுமந்துக்கிட்டு திரும்பி ஊருக்கு போகுது. காலையில் இது போகும் பொழுது முதுகில் அழுக்கு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு போகிறோமேங்கிற வருத்தமும் அதுக்கு கிடையாது, சாயந்தரம் திரும்பி வரும்பொழுது சுத்தமான துணிகளை சுமந்துக்கிட்டு வர்றோமேங்கிற மகிழ்ச்சியும் அதுக்கு இல்லை. இதை பார்த்து தான் நானும் அது மாதிரி ஞானத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னாராம். அதனால் யார் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத விட எதை கற்றுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு சினிமா பார்க்குறோம், ஒரு அருவி கொட்டுறது மாதிரி காட்சி வருது, தண்ணீர் வழியுது, படம் முடிஞ்சதும் பார்த்திங்கன்னா அந்த திரை என்ன நனைஞ்சு போயிருக்கும். ஒரு தீப்பிடிச்சி எரியிற காட்சியே சினிமாவில் பார்க்குறீங்க, காட்சி முடிஞ்சதும் அந்த வெண் திரையே கருகி போயிருக்கும். படத்தில் வர்ற தண்ணீரும் நெருப்பும் அந்த திரையை பாதிக்கிறது இல்லை. நாம் அந்த திரை மாதிரி இருக்கிறதுக்கு கற்றுக்கணுமா, அந்த பக்குவம் வந்துவிட்டதுன்னா இன்பமும் துன்பமும் நம்ம வந்து எதுவும் செய்யாது. ஒரு சினிமாவை பார்க்குற வரைக்கும் சிரிக்கலாம், அழலாம், பார்த்துட்டு வெளியில் வரும்பொழுது அழுதுகிட்டே வரக்கூடாது. ஒருத்தர் வந்தார் அப்படி, படம் முடிஞ்சு வெளியில் வரும்பொழுது அருவி மாதிரி கண்ணீர் சிந்திக்கிட்டே வரார். ஏன் சார் படம் அவ்வளவு சோகமா அப்படின்னு கேட்டார் இன்னொருத்தர். இல்லை சார், கூட்டம் ரொம்ப குறைச்சல் சார், மொத்தம் படம் பார்க்க வந்தவங்களே 15 பேர் தான் சார் அப்படின்னார் கண்ணீரை துடைச்சிக்கிட்டே. அதுக்கு நீங்கள் ஏன் சார் அழறிங்கன்னு கேட்டார் அவர். இந்த படத்தோட தயாரிப்பாளரே நான் தான் சார் அப்படின்னாரா இவர்.
1: முகத்தில் அனைத்து
3: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். நேரம் 7:34 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் நாம் இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் வந்து அருமையான பாடல் எல்லாமே வந்து கேட்டுட்டே இருக்கிறோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் 5 திரைப்படத்திலிருந்து தான் வருது. கபிலனுடைய வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் யுவன் சங்கர் ராஜா மற்றும் சுரத் சந்தோஷ் இணைந்து பாடிய பாடல். பாடலை கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

சமயம் 7:40 ஆயிடுச்சு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் நாம இருந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அப்படியே ரெண்டு பாட்டு

தொடர்ந்து கேட்ட உடனே அதெல்லாம் மறந்துடக்கூடாது. அதாவது எனக்கு அப்படின்னா, தமிழக அரசுடைய 2026 திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிறதா நேர்களுமே வந்து பதிலை சொல்லிட்டே இருக்கிறாங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம் பதிலை பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்ததா ராதாகிருஷ்ணன், வணக்கம், தேனி மாவட்டம் பண்ணைபுரத்துலேருந்து ராதாகிருஷ்ணன், பதில் இதுதான் அப்படின்னு பதிலை பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்ததா சதீஷ்குமார், அவங்களும் பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு அப்படியே போனோம் அப்படின்னா வந்து புதுச்சேரியிலேருந்து கோவிந்தன்பேட்டை வீரமணிபாலன், வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் என்றும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா மதுரா குளத்தூர் இளங்கோ, வணக்கம், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மந்திரமூர்த்தி ஆச்சாரி நாகர்கோவிலிருந்து என்னுடைய பதில் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா சோமசுந்தர பிரபு, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து, அவங்க வந்து எல்லாருக்குமே காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதில

அவங்க வந்து எல்லாருக்குமே காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் சோலை ரீஜா மனோகரன், அவங்க வந்து நிகழ்ச்சி வந்து அற்புதமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

மணி 41 நிமிடம் மாயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் நம்ம வந்து இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக வரக்கூடிய பாடல் வசீகரா திரைப்படத்திலிருந்து தான் வருது. எஸ் ஏ ராஜ்குமாருடைய இசையில நா முத்துக்குமார் வரிகளில் ஹரிஹரன் பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 7:47 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை, வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில வந்து பாடலோட இணைந்து ஒரு கேள்வியும் வந்து கேட்டிருந்தேன். அதாவது தமிழக அரசுடைய 2026 திருவள்ளுவர் விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கறதான். நேயர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அற்புதமா உங்களுடைய பதில்களை வந்து கொடுத்துட்டே இருக்கிறீங்க. நீங்களும் இந்த கேள்விக்கான பதிலை நீங்க வந்து பதிவு பண்ணணும் நிகழ்ச்சியில அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்துல நான் போட்டிருக்கிற பதிவுக்கு கீழே உங்களுடைய பதில்களை வந்து தாராளமா கொடுக்க. வேற யாரெல்லாம் பதிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா பாபு முள்ளக்காடு காலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதில பதிவு பண்ணிருக்காரு. அடுத்ததா வந்து மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் தென்கட்சி சாமிநாதனுடைய தகவல் வந்து அற்புதமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணிருக்காங்க. அடுத்ததா பிரகாஷ் டிபிஎஸ் அவங்க வந்து இனிய காலை வணக்கம் ஃப்ரம் கர்நாடக மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை வந்து இன்னும் பதிவு பண்ணலை. அடுத்த பதிவு பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஆனந்த் மோவித் ரமேஷ் மான்வித் ரமேஷ் இவங்களாம் சேர்ந்து பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது நேயர்களுக்கு வந்து நிறைய நேரங்களில் வந்து நான் வந்து வேண்டுகோள் வச்சுருக்கேன், இப்பயும் அதே தான் வைக்கிறேன். என்னென்னா ஒருத்தவங்க வந்து ஒரே ஒரு முறை பதிலை வந்து பதிவு பண்ணிங்க அப்படின்னா வந்து அது வந்து எல்லாருடைய பதில்களையும் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து சொல்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். ஒருத்தரே வந்து 4 முறை 3 முறை பண்ணிங்கன்னா அது ஸ்கிப் பண்ணும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னும்போது பதில் சொன்னவங்களையும் நம்ம சேர்த்து ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஆகிடும் இல்லையா. அதனால் அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த கிஃப்ட் மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் அனுப்புகிறீங்க இல்லையா, அந்த மாதிரி அதன் பிறகு வந்து இமோஜிஸ் அனுப்புறது அந்த மாதிரி வந்து நிறைய பிக்சர்ஸ் அனுப்புறது அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா. நிறைய அதை தாண்டி போகும்போது சிலருடைய அந்த பதில்கள் வந்து விடுபட்டு போகாமல் இருக்கும். நம்மளுடைய நண்பர்களுக்கு அவங்களுடைய பேரும் விடுபட்டு போகாமல் இருக்க நம்ம சேர்ந்து உதவி பண்ணுவோமோ அப்படிங்கிறது தான். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வனமகன் திரைப்படத்திலிருந்து கார்கியோட வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் விஜய் யேசுதாஸ் பாடிய பாடல் வருது கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 7:54 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அதாவது தமிழக அரசுடைய 2026 வருஷத்துக்கான திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுச்சு அப்படின்றத கேட்டிருந்தோம். நேர்களாலுமே வந்து ரொம்ப அற்புதமாக வந்து பதில் சொல்லியிருந்தாங்க. ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து அவரும் வந்து இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு நேர்களாகிய நீங்கள் எல்லாருமே சொன்ன அந்த பதில் வந்து சரியான பதிலா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருப்பீங்க. நீங்கள் ஆர்வமாக இருக்க மாட்டீங்க, ஏன்னா வந்து நம்ம சொல்கிறது போய் என்னைக்கிங்க தப்பாக போயிருக்கு, இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு வச்சுருப்பீங்களே. ஆமாம், நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி தான் தமிழறிஞர் மூப்பை சத்தியவேல் முருகனார் அவருக்கு தான் வந்து 2026 திருவள்ளுவர் விருது வழங்கப்பட்டுச்சு. அதாவது திருக்குறள் மற்றும் தமிழ் இலக்கியத்துக்கு வந்து மிக சிறந்த வகையில் பங்களிப்பு செய்யக்கூடிய இல்லை அதுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடிய ஆட்களுக்கு, அந்த நபர்களுக்கு வந்து அறிஞர்களுக்கு வந்து வருடந்தோறுமே வந்து திருவள்ளுவர் விருது வந்து வழங்குறாங்க. இது வந்து எப்போ வழங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு வருஷமே ஜனவரி மாதத்தில் நம்ம அந்த பொங்கல்லாம் கொண்டாடும் போது வந்து திருவள்ளுவர் திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் நாள்னு ஒரு நாள் கொண்டாடுவோம் இல்லையா, அந்த நாளில் தான் வந்து இந்த விருது வந்து வழங்கப்படுது. இந்த விருது வந்து பார்த்தோம்னாக்கா 1986 வருஷத்துல இருந்து இந்த விருது வந்து முதன்முறையா வழங்கப்பட்டு வருது.

0: முன்னாடி அந்த முதல் முறையா 1986 வருஷம் முதன் முதல்ல இந்த விருது பெற்றது யார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா குன்றக்குடி அடிகளார் அவங்களுக்கு தான் வந்து முதன் முதல்ல வந்து இந்த விருது வந்து வழங்குறாங்க. அதுல இருந்து தொடர்ந்து வந்து ஒவ்வொரு ஆண்டும் வழங்கிட்டே வராங்க. கிட்டத்தட்ட இப்போ வரலையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து 41 ஆண்டுகளுக்கு வந்து வழங்கியிருக்கிறாங்க அந்த விருது. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா அந்த எத்தனை ஆண்டுகள்லையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்தியர்களுக்கு தான் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் அதில் ஒரே ஒரு வருஷம் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வேறு ஒரு நாட்டுக்காருக்கு வந்து வழங்கியிருக்காங்க. அது எந்த வருஷம்னா 2014 வருஷம். 2014 வந்து தைவான் நாட்டை சேர்ந்த ஒரு கவிஞர், அவருடைய பேர் வந்து யூசி அப்படின்ற ஒரு கவிஞர், அந்த கவிஞர்களுக்கு வந்து திருவள்ளுவர் விருது வழங்கியிருக்கிறாங்க. அப்படி என்ன அவர் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அவர் வந்து இந்த திருக்குறள், கம்பராமாயணம், பாரதியாரோட கவிதைகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த கவிதைகள் எல்லாம் வந்து அவர் சீன மொழியில வந்து மொழிபெயர்த்திருக்கிறாரு. அதன் பிறகு வந்து உலக புகழ்பெற்ற தங்க இசை விருது அப்படின்னு சொல்லிட்டு விருது வழங்குவாங்க. அந்த விருது அவர் 3 முறை பெற்றிருக்கிறாரு. அவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு தமிழ் மேல பற்று கொண்ட ஒரு கவிஞர், அவருக்கு தான் வந்து யூசி அப்படிங்கிறவரு தான் வந்து 2014 திருவள்ளுவர் விருது வந்து வழங்கியிருக்காங்க. அந்த ஒரு வருஷம் மட்டும்தான் அயல் நாட்டவருக்கு இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. மற்றபடி எல்லா ஆண்டுகளும் இது வரைக்கும் வந்து தமிழர், அதாவது இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கவிஞர்களுக்கு, அறிஞர்களுக்கு தான் வந்து வழங்கப்பட்டுட்டு வருது. இந்த விருதை வந்து அதான் சொன்ன மாதிரி பொங்கலப்போ அந்த வரக்கூடிய அந்த ஜனவரி மாதத்தில் நம்ம திருவள்ளுவர் தினம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நாளில் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அப்போதைய முதல்வர்கள் யாரோ அவங்க கையால் வந்து அந்த விருதை வந்து வழங்குறாங்க. பொதுவாக நம்ம எல்லாருமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து எதனா ஒரு விஷயத்தை பற்றி, இந்த விஷயத்தை பற்றி பேசேன் அப்படின்னு சொன்னால் 1 மணி நேரம் பேசுவோம், 1/2 மணி நேரம் பேசுவோம், 5 நிமிஷம் அந்த மாதிரிலாம் பேசுவோம். ஆனால் ஒரு அவ்வளோ பெரிய விஷயத்த 1.75 அடி 2 அடின்னு கூட நம்மளால சொல்லவே முடியாது முழுசா. 1.75 அடி 7 வார்த்தை 7 சீர் தான், அதுக்குள்ளார எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு அப்படின்னும் போது நமக்கு திருக்குறள் வந்து எவ்வளோ பெரிய பொக்கிஷம் இல்லையா. அந்த பொக்கிஷத்தை நம்ம அப்படியே வந்து ரொம்ப பாதுகாக்கிறது, பாதுகாத்தனா பெட்டிக்குள்ளே வச்சு பாதுகாக்கிறது அப்படிலாம் வந்து பாதுகாத்துடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், நம்ம படித்து அதை வந்து பின்பற்றணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அதில் வந்து எந்த இதுதான் இவங்க தான் அதை பின்பற்ற முடியும், இவங்களுக்கு இது இல்லை விதிவிலக்கு அப்படின்னே கிடையாது. எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய அவ்வளோ அருமையான ஒரு பொக்கிஷத்தை நமக்கு வந்து திருவள்ளுவர் வந்து கொடுத்துருக்காரு. அவர் வந்து போற்றி புகழ்ந்ததோடு மட்டும் கிடையாது, அந்த திருக்குறள் வழியில் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மகிழ்ச்சியான தருணத்தோட இந்த நிகழ்ச்சியிலிருந்து நானும் அப்படியே விடைபெற்றுக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துகள் மற்றும் பாராட்டுகள். மறுபடியும் நான் 8 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ்மொழி. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ பண்பலை 101.4.
1: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும், தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை, மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு, வானொலி

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். செமிகண்டக்டர் உற்பத்தியில் 2ம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் அத்துறையில் உலகளாவிய மையமாக இந்தியா திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் சுமார் 25 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்த்து நாட்டின் உர பாதுகாப்பை வலுப்படுத்தும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார்

சென்னை வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட 608 பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வழங்கினார். உரத்தநாடு மற்றும் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாணவியர் விடுதி கட்டிடங்களை அமைச்சர் திருமதி கமலி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி, தருமபுரி, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் அரசு சேவைகள், நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைவது குறித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க இராணுவம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் மற்றும் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் இராணுவம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PB சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

நேரம் 8:03 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் அணிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரஷ்யா ரெயின்போ. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ்மொழி. எல்லாரும் வந்து அவங்களுடைய வேலைகளை அப்படியே வந்து பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. கடற்கடைன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போகணும் இல்லையா? நீங்கள் எல்லாரும் வெளியில் போகிறீங்க அப்படின்னா வந்து சீட் பெல்ட் வந்து கண்டிப்பாக அணிஞ்சுக்கணும். அதாவது கார்லெலாம் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில், இல்லை வந்து நீங்கள் வந்து டூ வீலரில் தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் தலைக்கவசத்தை எடுத்துகிட்டு போங்க. சாலை விதிகளை தவறாமல் கடைப்பிடிங்க அப்படிங்கிறதோடு வந்து சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து சூப்பரான பாடலை வந்து கேட்டு அணிஞ்சிருக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். அப்படி என்ன நாள் அப்படிங்கிறத அப்படியே அந்த பாடல் கேட்டு யோசிச்சுட்டே இருங்க. நான் பாடலுக்கு பிறகு அது என்ன நாள் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆதவன் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில் பென்னி தயால் பாடிய பாடல் தான் வருது. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 8:15 ஆயிடுச்சுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில முடிச்சுட்டு நம்ம வந்து ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில தான் வந்து இப்போ இணைஞ்சிருக்கிறோம் இல்லையா. நிகழ்ச்சியில சூப்பரா வந்து கந்தசாமி திரைப்படத்தை வந்து அழைக்கிறான்னு சொல்லிட்டு பாட்டை கேட்டு அப்படியே வந்து ஆட்டம் போட்டுட்டு வந்து வந்தாச்சு. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க. அதாவது வந்து இந்திய விடுதலை போராட்டத்தில் தன்னுடைய அந்த அச்சமட்ட செயல்களால் வரலாற்றில் அழியாத இடம் பிடிச்ச ஒரு வீர பெண்மணி, அவங்களுடைய பிறந்த நாள் தான் இன்னைக்கு. யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்களா, அருணா ஆசப்பலி, அதாவது வந்து அருணா கங்குலி அப்படிங்கிறது அவங்களோட பேர். அவங்க திருமணம் பண்ண பிறகு அவங்களுடைய கணவர் பேர் வந்து ஆசப்பலியை வந்து அவர் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது அவங்க கணவர் வந்து ஆசப்பலி, அதனால வந்து அவங்க அருணா ஆசப்பலி அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுறாங்க. அவங்களுடைய பிறந்த நாள் தான் வந்து இன்னைக்கு, அதாவது ஜூலை 16 1909 வருஷம் தான் வந்து அவங்க பிறந்தாங்க. அவங்க அப்படி என்ன பண்ணியிருக்காங்க, சுதந்திர போராட்டத்துக்குலாம் வந்து நம்ம இந்தியா வந்து இன்னைக்கு நம்ம சுதந்திரமா இருக்கிறோம், இவ்வளவு செயல்பட்டோம்னா அதுக்கு பின்னாடி நிறைய பேருடைய உழைப்புகள்

இது இருக்கு இல்லையா, குறிப்பிட்டு ஒருத்தரெல்லாம் நம்மளால சொல்லிடவே முடியாது. அந்த மாதிரி இவங்களுடைய பங்களிப்பு என்னவா இருந்தது, ஏன் அறியப்படுறாங்க இந்த அளவுக்கு அவங்க பிரபலமா அப்படிங்கறத வந்து அடுத்தடுத்து நம்ம இடையில இடையில கண்டிப்பா வந்து தெரிஞ்சுப்போம் நிகழ்ச்சியில. அடுத்ததான் வந்து ஆளினால் அழகராஜா திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் வருது, நா முத்துக்குமார் வரிகள்ல ராகுல் நம்பியார் பாடிய பாடல். எஸ் எஸ் தமிழுடைய இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

பிரியாத வரம் வேண்டும் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடலை கேட்டுட்டு வந்தோம். நேரம் இப்போது 8:25 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில தான் நம்ம அணிஞ்சிருக்கிறோம்.

ஆசப்பள்ளியா அவங்கள பத்தி தான் வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அவங்களுடைய பிறந்த தினம் இன்னைக்கு அப்படிங்கறதால. அருணா ஆசப்பள்ளி அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தொடக்க காலத்துல வந்து இயல்பா கல்வி கற்று அவங்க வந்து ஆசிரியரா கூட பணிபுரிஞ்சிருக்கிறாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியா விடுதலை பெறதுல வந்து முக்கியமான பங்கு பெற்றிருக்காங்க. முக்கியமா வெள்ளையனை வெளியேறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம், ஒரு போராட்டம் வந்து நடந்துச்சு அப்போ 1942. அந்த சமயத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்க வந்து அந்த இதுல எல்லாம் கலந்துகிட்டு விடுதலையை வந்து மக்களுடைய மனசுல விதைக்கிறதுல முக்கியமான பங்காற்றியவங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்போ வந்து முக்கியமா என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்திய தேசிய கொடியை வந்து மும்பையில இருக்கக்கூடிய ஒரு மைதானத்துல வந்து இவங்க அந்த இந்திய தேசிய கொடியை வந்து அப்போ முதல்ல வந்து எத்தனை போய் வைக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு எப்படி இருந்தா அப்போ வந்து அறியப்பட்டாங்க. அதனாலேயே வந்து இவங்க தனித்துவமா அந்த சமயத்துல வந்து அடையாளப்படுத்தப்பட்டாங்க. இன்னும் நிறைய செய்திகளை தெரிந்து கொள்ளலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. மாற்றான் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில, மதன் கார்கியோட வரிகளில் ஜெயவட் அலி மற்றும் மகாலட்சுமி ஐயர் இணைந்து பாடிய பாடல் வருது கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: நேரம் 8:38 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் நாம் அணிஞ்சிருக்கிறோம். ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் பாடல் எல்லாமே கேட்டுட்டு அப்படியே வந்து ஒரே வைப் மோடில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒருத்தவங்களை பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அதாவது அருணா ஆசப் அலி அப்படிங்கிறவங்களை பற்றி தான் வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அவங்களுடைய பிறந்த நாள் வந்து இன்னைக்கு வந்து கொண்டாடப்படுது அப்படிங்கிறதால அவங்கள பற்றின சில தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாமே, யார் தான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து இந்தியா விடுதலை அடைகிறதுல அவங்களுக்கும் அவங்களுடைய பங்கும் வந்து மிக முக்கியமான ஒரு பங்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். முக்கியமா இவங்களுக்கும் வானொலிக்கும் கூட ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கு. என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த காலகட்டங்களில் அந்த போராட்டங்கள்லாம் நடந்த காலகட்டங்களில் சில தலைவர்கள்லாம் வந்து கைது செய்யப்பட்டப்போ இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, மக்கள் கிட்ட வந்து அந்த விடுதலை உணர்ச்சி வந்து தூண்டணும் இல்லையா, அதுக்காக வந்து வானொலி மூலமா மக்கள் கிட்ட வந்து ரொம்ப ரகசியமா பேசி அந்த மாதிரி வந்து மக்கள்கிட்ட வந்து அந்த சுதந்திர உணர்வை வந்து அவங்க தூண்டினாங்க. அதாவது சுதந்திரம் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ முக்கியம், அது நமக்கு ஏன் தேவை அப்படிங்கிற அந்த அந்த அளவுக்கு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இல்லாத அந்த காலகட்டத்தில் மக்கள்கிட்ட வானொலி மூலமாக பேசி இப்படி ஒரு என்ன சொல்கிறது ஒரு விழிப்புணர்வு வந்து மக்கள்கிட்ட ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறதே வந்து நம்ம சொல்லலாம். தொடர்ந்து வந்து அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என்ன விருதுலாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தொடர்ந்து பேச போகிறோம். எப்பவுமே ஒரு நாள் கொண்டாடுறோம் இல்லை வந்து ஒருத்தவங்களை பற்றி நம்ம இன்றைய பிறந்த நாள் இவங்க கொண்டாடுறோம் அப்படின்னா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஏதோ இவங்க பிறந்தாங்க இப்படி ஒரு நாள் கொண்டாடுறாங்க அப்படின்றத விட அவங்க யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால்தான் உங்களுக்கு இன்னைக்கு வந்து அருணா ஆசப் அலியை பத்தி நாங்க வந்து சொல்லிட்டு இருக்கோம். விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் இந்தியா பாகிஸ்தான் திரைப்படத்திலிருந்து அண்ணாமலையுடைய வரிகளில் விஜய் ஆண்டனியுடைய திசையில நிவாஸ் மற்றும் அனிதா பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.
1: PM जय अब गरीबों की जय बन गई है।

0: செல்லம், ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா? யாரையும் காணோம்.
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா? என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்ணுறது கிடையாது. சார்ஜர்ல இருந்து ஃபோன் எடுத்தா சுவிட்ச் அமத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்ணுறது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவ, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

8:50 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நம்ம இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரஷா ரெயின்போ. ரஷா ரெயின்போ நிகழ்ச்சியில் வந்து சூப்பராக பாடல் எல்லாமே வந்து கேட்டுட்டே இருக்கிறோம் நிகழ்ச்சியில். அதே மாதிரி வந்து அருணா ஆசாப்பள்ளியை பற்றி வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, அவங்களுடைய விருதுகள் பற்றிலாம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். என்ன விருதுகள்லாம் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின் போது 1997 இவங்களுக்கு வந்து இந்தியாவுடைய உயரிய விருதான பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம்னாக்கா 1992 இவங்க வந்து பத்மபூஷன் விருது வாங்கியிருக்கிறாங்க. 1964 சர்வதேச லெனின் அமைதி பரிசும் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு பெண்மணியாக இவங்க வந்து திகழ்ந்திருக்கிறாங்க இல்லையா. அதாவது இவங்க வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து துணிச்சலும் தன்னம்பிக்கையும் இருந்தால் எந்த சவாலையுமே நம்மளால் வந்து எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தில் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா வந்து அதுக்கு அந்த ஆண் பெண் பாகுபாடு அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நம்முடைய மன எண்ணங்கள் தான் இல்லையா, நம்முடைய துணிச்சல், நம்முடைய தைரியம், இதுதான் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறதுக்கோ நம்முடைய பேர் வந்து வரலாற்றில் நிலைச்சு நிற்கிறதுக்கோ வந்து மிகப்பெரிய தூண்டுகோலாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுமே கிடையாது. இவங்க வந்து 87வது வயசில் 1996 ஜூலை 29 வந்து இந்த மண்ணுலக விட்டு பிரிஞ்சு போனாங்க. நிகழ்ச்சியில

நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக பேட்ட திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வருது. விவேக்குடைய வரிகளில் அனிருத் ரவிச்சந்திரன் இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் அனிருத் ரவிச்சந்திரன் இணைந்து பாடிய பாடல். இந்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் ரெயின்போ பண்பலை 101.4. அடுத்து 9 மணிக்கு அட்டகாசகான பாடலோட ஆர்ஜி வந்து அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்போ அப்படியே போயிட்டு மறுபடியும் 10 மணிக்கு நான் வந்து உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ்மொழி.

0: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
1: நட்லாட்டோம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்த

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒண்ணா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேர தலையில்

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். செமிகண்டக்டர் உற்பத்தியில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் அத்துறையில் உலகளாவிய மையமாக இந்தியா திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் சுமார் 25 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்த்து நாட்டின் உர பாதுகாப்பை வலுப்படுத்தும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்திய போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட 608 பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை மாநில அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் வழங்கினார். ஒரத்தநாடு மற்றும் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி நிலையங்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாணவியர் விடுதி கட்டிடங்களை அமைச்சர் திருமதி கமலி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி, தருமபுரி, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் அரசு சேவைகள், நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைவது குறித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க இராணுவம் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கிடையே

இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா ஜப்பானை இன்று எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

0: 9 மணி 3 நிமிடம் ஆகிட்டு இருக்கிற வேலையில ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராப் வித் யூ ஆர்ஜே சஞ்சய். எஸ், பாட்டில் ஸ்பீடு இருக்கலாம், ஆனால் ரோட்டில் ஸ்பீடு இருக்கக்கூடாது. எப்போவுமே வந்து சாலை விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாக பத்திரமாக பயணம் பண்ணுங்கள். ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. டூ வீலரில் போகிறதா இருந்தீங்கன்னா, காரில் போகிறதா இருந்தீங்கன்னா சீட் பெல்ட் போட்டு போங்க. ட்ரெயினில் போகிறீங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு போங்க. பஸ்ஸில் போனீங்கனாலும் டிக்கெட் எடுத்துகிட்டு போங்க. ஆனால் பஸ்லேயோ ட்ரெயின்லையோ போகிறீங்கன்னா ஃபுட்பால் அடிச்சுட்டு போகாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. சூப்பரான தத்துவத்தோட நம்ம இன்னைக்கு மார்னிங் ஷோ ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. பகவதி திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கிற அற்புதமான பாடல் உதித் நாராயணன் குரலில், வாலி வரிகளில் தேவா அவர்களின் இசையில் வந்துகிட்டே இருக்குது. ஸ்டே டியூன் இன் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுல.
1: Oh mon saio y ça va, mi connais pas quand il va arriver. Oh ma gâteau mon pendant, on lui va donner à moi le bon, le mauvais.
2: Allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé, allé,

0: விடுறாரா அம்மா?
1: வணக்கம், நான் நடிகர் ரியோ பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செம தூளு. ஒன்பது மணி 10 நிமிடம் ஆகிட்டு இருக்கிற வேலையில ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில தான் இருக்கீங்க. அதாவது போனதை பத்தி யோசிக்க கூடாது, நம்ம அதுக்கு பதிலாக இன்னைக்கு என்ன பண்ணுறோம் அதை தான் வந்து நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு பண்ணுறது சிறப்பாக பண்ணால் நாளைக்கு வந்து ரொம்ப சிறப்பாக அமையும். இந்த ஒரு அற்புதமான தத்துவம் வந்து நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே தேவைப்படுது இல்லையா? சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் சரி, அதை நம்ம கூலாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். இதை வந்துட்டு நம்ம எல்லா டைமும் அப்ளை ஆகுமான்னு தெரியாது, ஆனால் எந்த நேரத்தில் நம்ம கூலாக இருக்கணுமோ அந்த நேரத்தில் கூலாக இருந்தால் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஒரு அழகான மெசேஜோட நம்ம மான்கராத்தே திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான சாங் வந்துக்கிட்டே இருக்குது. யாரோட குரலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்னி தயாள் அண்ட் சுனிதி சௌஹான் இருவரோட குரலில், யுகபாரதியோட வரிகளில், அனிருத் ரவிச்சந்தர் அவர்களோட இசையில் வந்துக்கிட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுலே.

9:15 ஆகிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராப் வித் யூ ஆர்ஜே சஞ்சய். அடுத்து வல்லவன் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான சாங் விஜய் யேசுதாஸ் அவர்களோட குரல்ல வந்துகிட்டே இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணுங்க, நம்ம லைஃபையும் இப்படிதான் என்ஜாய் பண்ண போறோம். ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுலை.

நம்ம கேட்க எவனும் இல்லை.

Yeah.

நேயர்கள் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

9:21 ஆகிட்டிருக்கு. ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் வந்துட்டு நம்ம ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சாங்கை எடுத்து உங்களுக்காக ப்ளே பண்ணேன். காலேஜோ ஸ்கூலோ இல்லை ஆஃபீஸ்க்கோ போயிட்டுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஆல்ரெடி போயிட்டு ரீச் ஆகிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் யாராவது ஆன் த வேல இருக்கீங்க, ரொம்ப அவசரமாக இருக்கீங்கன்னு பொழுது நம்ம லைஃப்பில் கொஞ்ச

ஆட்டம் போடணுன்றது தெரிஞ்சிருக்கணும். ஆட்டம் போடாமல் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், மனசில் இருக்கிற அந்த வருத்தங்கள் கோபம் எல்லாமே வந்து அதுக்குள்ளேயே இருக்கோ, அது ஒரு அழுத்தத்தை உண்டு பண்ணும் இல்லையா. நம்ம கொஞ்சம் ஆட்டம் போட்டு உற்சாகமாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனசில் இருக்கிற குறைகள் எல்லாம் நம்மளை விட்டு வெளியேறிடும். இந்த ஒரு அற்புதமான விஷயத்தோடு நம்ம அடுத்து தலைவா திரைப்படத்திலிருந்து பென்னி தயாள் குரலில் நா முத்துக்குமார் வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமார் அவர்களோட இசையில் வந்துக்கிட்டே இருக்க ஒரு அற்புதமான சாங் ஸ்டேட் யூனிதரின் எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சம்மதுலே.

9:27 ஆகிட்டிருக்கிற இந்த வேலையில் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரஷா ரெயின்போ ரேப். ரஷ்யா ரெயின்போ முடிஞ்சு போச்சு. அது தமிழ் மொழி வந்து நம்ம கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா. இது ரெயின்போ ரேப்ன்றதுனால ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் தான் வரும். ரஷ்யா போயிட்டுருக்கிற எல்லாருக்காகவும் இந்த ரெயின்போ ரேப் வந்து செட் ஆகும். நல்ல அற்புதமான சாங்ஸ்லாம் நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதே வேளையில் இன்றைக்கி வந்து சென்னையில் வந்து ரொம்ப வெயிலாக இருக்கும் அப்படின்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. ஸோ எல்லோரும் கொடை எடுத்துகிட்டு போக மறக்காமல் இருக்கணுங்க. கொடை எடுத்துகிட்டு போயிட்டு இருங்க. திடீர்னு ஒரு வேளை மழை பெஞ்சாலும் அது யூஸ் ஆகும். வெயில் ரொம்ப சுளிர் நடித்தாலும் அது யூஸ் ஆகும். கொடை வந்து எடுத்துகிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போங்க. வீட்டிலேருந்து தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போங்க. ஏன் சொல்கிறேன் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு ஒருவேளை தலை சுற்றுற மாதிரி இருக்கலாம், இல்லை ரொம்ப வேர்க்கிற மாதிரி இருக்கலாம், ரொம்ப ஒரு மாதிரி தாகமாக இருக்கலாம், அந்த நேரத்தில் நீங்கள் கையில் ஒரு தண்ணி கேன் வந்து எமர்ஜென்சிக்கு வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு எடுத்து குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்போ இல்லை சர்க்கரையோ கொஞ்சம் கலந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நம்மளுடைய உடல் வந்து டீஹைட்ரேஷன்லேருந்து ஈஸியாக காப்பாற்றிக்க முடியும். தண்ணியுடைய மகத்துவத்தை பற்றி நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி எல்லாரும் வந்து சேஃபாக ஆஃபீஸ் ரீச் ஆகிருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்ம அடுத்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம எந்த திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம் அப்படின்றத வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: ஹாய், நான் உங்க ஹரிசுக்குமன் பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே கண்ணது.
1: சுடிதார் அணிந்து வந்த ஸ்வர்க்கமே.
2: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
3: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். அப்பவே
2: துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
4: she is a fantasy, shanana, oh oh.
2: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போட கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
6: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
7: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
6: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

உங்க கூட நான் உங்க அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய் இஸ் ஆன் த ட்ராக். ஒரு அற்புதமான சாங் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. அருள் திரைப்படத்துல இருந்து ஹரிஹரன் மதுமிதா இருவரோட குரல்ல, வைரமுத்தோட வரிகள்ல ஹாரி ஜெயராஜ் அவர்களோட இசையில வந்துகிட்டே இருக்குது. ஒரு அற்புதமான சாங்கு. அதாவது நகைகள் பற்றி ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பாங்க. நகைகள் வந்து ஒவ்வொரு வகை இருக்கும் இல்லையா, அந்த ஒவ்வொரு வகையான நகைகள் அந்த ஆபரணங்களை பற்றி ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. அது பாடுற விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்காகவே இந்த சாங் உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறேன். ஸ்டே டியூன் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

Rainbow Rap. Rainbow Rap.

9:37 ஆகிட்டிருக்கு. ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் தான் இருக்கீங்க. நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆபரணமாக வந்து வர்ணித்து வர்ணித்து அப்படி அழகாக பாடியிருப்பாங்க ஹரிஹரன் அவர்கள். அதை தான் நம்ம வந்து இவ்வளோ நேரம் ஜாலியாக கேட்டுட்டு இருந்தோம். அடுத்து நம்மலாம் வேறு மாதிரி இல்லையா நம்ம லைஃப்பில். அதுக்காகவே வந்துட்டு வலிமை திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா அண்ட் அனுராக் குல்கர்ணி இருவரோட குரலில், விக்னேஷ் சிவன் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா அவர்களோட இசையில் வந்துகிட்டே இருக்கிறது ஒரு சூப்பரான சாங். நம்ம நாங்கள் வெற மாதிரி வெற மாதிரி வெற மாதிரி அதுதான் நம்ம வந்துட்டு நம்ம ப்ளே பண்ண போகிறோம். என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுலை.

9:42 ஆகிட்டிருக்கு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் நம்ம அடுத்து என்ன படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்மதன் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான சாங். சிலம்பரசன், கிளின்டன், வசுந்தரா தாஸ், பிளேஸ் இவங்க 4 பேர் பாடியிருக்காங்க. வாலியோட வரிகளில் யுவன் சங்கர் ராஜா அவர்களோட இசையில் ஒரு சூப்பரான சாங் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்களும் வந்துட்டு லைஃப்பில் இந்த மாதிரி தான் ஹாப்பியான மூமெண்ட்ஸ் வந்து எப்போவுமே நம்ம வந்து செரிஷ் பண்ணியிருக்கோம். அதாவது அதை வந்து படம் பிடிச்சி வைக்கிறீங்களோ இல்லையோ தெரியல, உங்கள் மனசில் வந்து அதை நிறுத்தி வச்சுக்கணும். ஏன்னா ஹாப்பியான மூமெண்ட்ஸுன்றது வந்துட்டு நம்மளுடைய லைஃப்பில் ரொம்ப எந்தளவுக்கு முக்கியமானதுன்னா, ஏதாவது ஒரு கஷ்ட காலத்தில் வரும்பொழுது கூட நம்ம அந்த மூமெண்ட்ஸை நினச்சி பார்க்கும்பொழுது அந்த கஷ்டத்தை மீறி நம்ம வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை அது வந்து உண்டு பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, மன்மதன் திரைப்படத்துலேருந்து ஒரு சாங் கேட்டு வந்துடலாம். ஸ்டேட்யூன் இதரையின் FM 101.4 இங்கே எல்லாம் மே சமதுலே.

9:49 ஆகிட்டு இருக்கிற வேலையில ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில நம்ம வந்து ஜாலியா கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் இந்த சாங்ஸ் எல்லாமே. அடுத்து நம்ம எந்த சாங் கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழன் திரைப்படத்திலிருந்து டி இமான் குரல் மற்றும் அவரோட இசையில அனுராதா ஸ்ரீராம் கூட சேர்ந்து பாடின ஒரு பாட்டு தான் வரப்போகுது. ஸ்டே டியூன், இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதுல.

0: 9:54 நிமிடம் ஆகிட்டிருக்குது. ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராப் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு மக்களே. அற்புதமான சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டே இருப்போம். அதே மாதிரி தான் நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலும் ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது. அடுத்து 10:02 கெட் செட் கோ நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான ஆர்ஜே நமக்காக இருக்காங்க. அவங்களும் நானும் சேர்ந்து என்ன கேம் விளையாட போகிறோம் அதை நம்ம 10:02 மேலே தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் நீதி மோகன் ரெண்டு பேரோட குரலில் சிவகார்த்திகேயனோட வரிகளில் டி இமான் அவர்களோட இசையில் வந்துகிட்டே இருக்குது ஒரு அற்புதமான சாங் ஸ்டேட்யூன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதூலே.
1: உனக்கு நான் மினிஸ்ட்ரியில் இடம் பார்க்குறேன். The back lapus.

0: நேரம் காலை 10 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதன் மூலம் மின்னணு பொருட்கள் உற்பத்திக்கு பெரும் ஊக்கமளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மின்னணு பொருட்கள் உற்பத்தி கடந்த நிதியாண்டில் 13 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் நடைபெற்றுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்திய போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் 7 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த ஏடிஎம் பண மோசடியில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் மாநகராட்சியில் சுகாதார சான்றிதழ் பெற விரும்புவோர் தமிழ்நாடு இ சேவை இணையதளம் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என்று மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அரசிராமணி பேரூராட்சியில் பசுமையாக்குதல் திட்டத்தின் கீழ் 500 இடங்களில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று கார்டிஃப் நகரில் மாலை 5:30 தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா 2-1 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Get set go go

0: நேரம் 10:03 ஆயிற்று. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. கெட் செட் கோ நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ் மொழி மற்றும்
1: உங்கள் அன்பு சகோதரர் ஜெய் சஞ்சய்.
0: ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கேக்குறீங்க. ஆமா, இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு கேம் ஷோ தான் வந்து விளையாட போறோம். என்ன கேம் ஷோ அது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்க இல்லையா? ஏற்கனவே நம்ம வந்து இந்த கேம் வந்து விளையாடி இருக்கோம். ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி நான் வந்தப்போ வந்து இந்த கேம் வந்து விளையாடி இருக்கோம். என்ன கேம் அப்படின்னா வந்து பழமொழி தான்.
1: பல மொழிகள் இருக்கக்கூடிய பழமொழிகள் தான்.
0: ஆமா, பல மொழிகள். சூப்பரா சொன்னாரு, பல மொழிகள் இருக்கக்கூடிய பழமொழி தான். அதை வந்து நம்ம தமிழ் மொழியில விளையாட போறோம், சரிங்களா?
1: தமிழ் மொழி பேருக்கு ஏத்த மாதிரி தமிழ் மொழியில தான் விளையாட போறோம்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன பழமொழிகள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்களேன்.
0: எக்ஸாம்பிள் எப்படி தருவா? இப்ப வந்து நிறைய வந்து நம்ம பாட்டிங்களா இதெல்லாம் சொல்ல சொல்ல வடைகள் சொல்லுவாங்கல்ல. நம்ம எதனா ஒண்ணு சொன்னோம்னா ஆமா ஆட தெரியாதவ தெருக்கோணல்னாலும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி ஆனா அதுல வந்து பார்த்தோம்னா நல்ல பொருள்லாம் இருக்கும், பயங்கரமா இருக்கும். பேச்சு வழக்கில் அப்படியே ஒண்ணு போட்டு போயிருவாங்க, அந்த மாதிரிதான். ஆனா வந்து நம்ம வந்து பொருள் சொல்லிடுவோம் நேயர்கள் கிட்ட. அதுக்கேத்த மாதிரியான ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு, அது என்ன அப்படிங்கறதான் அவங்க கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரியான பழமொழிகள் தான் இன்னைக்கு வந்து நம்ம விளையாட போறோம்.
1: மொத்தம் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பாயிண்ட் எடுத்து கொடுக்கணும்.
0: ஆமா, அதே தான். நீங்களும் நிகழ்ச்சியில பங்கு பெறணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-3-8 அல்லது 295-2-5-5-4 4-4 அப்படிங்கிற இணைப்பு எண்ணோட நீங்க வந்து தாராளமா வந்து இணைப்புல வரலாம்.
1: அதாவது சாப்பாட்டில் வந்து உப்பு தேவையான அளவுன்ற மாதிரி இந்த 0444 நம்பரை வந்து சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்துட்டு நீங்கள் ஃபோன்லேருந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கரெக்டாக ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேயர்கிட்ட போகலாமா பாட்டுக்கிட்ட போகலாமா? எதுக்கு எது ஃபஸ்ட்டு? அது
0: கண்டிப்பாக வந்து நம்ம நேயர்கிட்ட தான் வந்து போயிடணும், ஏன்னா அவங்களோட தான் வந்து நிகழ்ச்சி வந்து தொடங்கணும் இல்லையா? அதனால் வந்து முதல் நேயர் யார், எங்கிருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து கேட்டுடலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: ஹலோ வணக்கம், திருத்தணி தமிழேந்தி.
0: தமிழேந்திமா, எப்படி இருக்கீங்க தமிழேந்தி? பணிவோட நடந்துகிட்டோம் அப்படின்னா தான் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நிலைமைக்கு போவோம் அப்படிங்கிறது தான் அதுக்கான பொருள், சரிங்களா?
3: ஆனா
0: இது வந்து கிராமப்புறங்கள்ல சொல்லுவாங்க, ரொம்ப நம்ம வந்து அடங்காம திரிஞ்சிட்டு இருந்தோம்னா அந்த மாதிரி சொல்லுவாங்க.
3: வாழ்த்துக்கள்,
0: இதுவும் நல்ல பதில் தான். நன்றி.
1: பரவாயில்ல, புது ஆன்சர் கொடுத்திருக்காங்க.
0: ஆமா, நன்றி. அடுத்த நேயர்.
1: வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் பொன்னேரி, கலீல் அகமது பேசுறேன்.
1: கலீல் அகமது எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன். சஞ்சய் ராமசாமி நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சஞ்சய் ராம.

0: ராமசாமி. இந்த பேர் வந்து நான் பிறந்ததுல இருந்து இந்த சஞ்சய் ராமசாமி சஞ்சய் ராமசாமினே கூப்பிடுறேன்.
1: அந்த பேரை வச்சாங்கன்னு ஃபீல் பண்ணீங்களா?
0: இல்ல, இதுவும் ஜாலியா தான் இருக்குது. ஆக்சுவலா
2: நல்ல பேருங்க அது. ஆக்சுவலி கஜினில ஹாய், நான் சஞ்சய் ராமசாமி. ஒரு சூரியன் சூப்பரா இருக்கு வாய்ஸ்
0: கஜினில. ஓகே, அதே மாதிரி இது வந்து ஹிஸ்டாரிக்கலா சஞ்சய்ன்ற பேர் வந்து ஒரு முக்கியமான பேரா இருக்குது. அது நம்ம சொல்லாம வேணாமான்றது தெரியல. மகாபாரத போர்ல வந்து கண்ணு தெரியாத அரசரா இருக்கக்கூடிய திருதராஷ்டருக்கு சஞ்சய்ன்ற தேரோட்டிதான் வந்து சொல்லுவாரு அங்க போர்ல என்ன நடக்குது அப்படின்றத ஒரு லைவ் கமெண்ட்ரியா கொடுப்பாரு.
1: சஞ்சயன்,
0: சஞ்சயன், ஆமா அதுதான் சஞ்சயன்னு வடமொழியில சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இங்க இருக்கிற ரெயின்போ நேயர்களுக்கு வந்து அற்புதமான தகவல்கள் சூப்பரான பாடல்கள் கொடுக்கறதுக்கான ஒரு தேரோட்டி மாதிரி நானும் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படியா? ரொம்ப நன்றி, நன்றி சார்.
2: ஏன்னா உங்களுக்கு யாருன்னா சொல்லிருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா நான் ஒரு வாய்ஸ் வச்சு நான் கண்டுபிடிப்பேன். உங்க வாய்ஸ் பாத்தீங்கன்னா ஆக்டர் பிருத்விராஜ், அவர் வாய்ஸ் போலே தான் இருக்கு.
0: ரொம்ப நன்றி சார் உங்களோட இந்த காம்ப்ளிமெண்ட்ஸ்க்கு. அடுத்து நம்ம கேம்குள்ள போலாமா?
2: சொல்லுங்க.
0: அதாவது பணிவு இருந்தாதான் இந்த உலகத்துல எல்லாமே நடக்கும். பணிவு இல்லைன்னா இது வந்து வேஸ்ட் நம்ம லைஃப்ல.
2: அது
0: என்ன
1: பழமொழி அது?
2: நன்றி,
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த நேயர்கிட்ட கேப்போம். வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் வணக்கம் நீங்க கூட வணக்கம் சொல்றாங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் தர்மபுரி மாவட்டம் அக்கமனல்லி பஞ்சாயத்து தாசனம்பட்டில இருந்து சித்தன்.
0: சித்தன்,
3: சித்தன்,
0: சித்தன். ஓகே,
1: நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கு மேடம்.
1: கண்டுபிடிச்ச
3: நம்பர் இன்னும் இது ஒரே நம்பர் தான். இன்னொரு நம்பர் இருந்தா கொடுக்குறீங்களா?
1: ஒரே நம்பர்ல இல்ல, ரெண்டு நம்பர் இருக்கே.
3: இல்ல, எங்ககிட்ட நாங்க வந்து புது நேரம் வந்திருக்கிறோம், கொஞ்ச நாள் தான் வரங்க.
0: அப்படிங்களா?
1: கண்டிப்பா நாங்க வந்து இணைப்புல நாங்க சொல்றோம். சரியா, வானொலியில நாங்க சொல்றோம் அப்படின்னு
0: குறிச்சு. இப்ப உங்களுக்கு வந்து நம்பர் கிடைச்சிருக்கிறதுனால நாங்க கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும்.
1: பழமொழி, நாங்க வந்து பொருள் சொல்லிடுவோம், அந்த பழமொழியை கண்டுபிடிக்கணும். கேட்டுட்டு இருக்கீங்களா நிகழ்ச்சிய? முன்னேற முடியும் அப்படிங்கறத சொல்லக்கூடிய ஒரு பழமொழி.
3: நம்ம எந்த இடத்துல போனாலும் ஒரு பணிவா இருக்கணும். பணிவா இருந்தா மட்டும்தான்
0: சொல்லிட்டோம். நீங்க பொருள் சொல்லிட்டீங்க, ஆனா நீங்க பழமொழி கண்டுபிடிக்கணும். இல்ல, பழமொழி அதுதான் நமக்கு தேவை. அதாவது பணிவா இருந்தாதான் லைஃப்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும்.
3: விளையாது
0: அது வந்துட்டு இது
1: இல்ல. சரி, அடுத்த நேயர்கிட்ட கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
0: முயற்சி திருவினை ஆகும் சொல்லுவாங்க. அடுத்து யார் வராங்கன்னு பாக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் ஐயா. வாழ்க வளத்துடன். கேவி ஜெயசீலன், குடமாண்டப்பட்டிங்க.
0: குடமாண்டப்பட்டி கேவி ஜெயசீலன் அவர்களே, ஓகே, ரெடியா இருக்கீங்களா கேமுக்கு? பழமொழி நாங்க சொல்ல மாட்டோம், நாங்க பழமொழி அர்த்தம் சொல்லுவோம். நீங்க பழமொழி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதாவது பணிவு இருந்தாதான் லைஃப்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு தேவையான விஷயம் பணிவு. அது இல்லைன்னா அது வேஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும். அது நான் சொல்ற அர்த்தம். தமிழ் மொழி என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னு பாக்கலாமா?
1: தமிழ் மொழி நீங்க அதே அர்த்தம் தான். அந்த பழமொழிக்கு யார் சொன்னாலும் அதுதான்
4: ஐயா.
0: பணிவு இருக்கும்.
1: பணிவுதான் நமக்கு எல்லாருக்குமே முக்கியம். பணிவு இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில முன்னேறி போக முடியாது அப்படிங்கறது. அது வந்து நேரடியா சொல்லாம மறைமுகமா ஒரு மாதிரி ஒரு பழமொழியில சொல்லுவாங்க. அந்த பழமொழியில ஒரு விலங்கினத்துடைய பேர் வரும், ஒரு விலங்கோட பெயர் வரும். சரிங்களா?
0: இப்படி சொன்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம பாடல் எங்க போலாம்? என்ன பாடல் கேட்க போறோம் அதை சொல்லுங்க.
1: ஜோடியோட திரைப்படத்துல இருந்து வைரமுத்தோட வரிகள்ல ஏ ரஹ்மான் இசையில பாடல் கேட்டு வந்துடலாம். சிவசிதம்பரத்துடைய மற்றும் ஸ்வரலதா இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

0: 10:17 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில் தான் நம்ம வந்து இணைஞ்சிருக்கிறோம். கெட் செட் கோ நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து கெட் செட் கோன்னு கோ அப்படியே கொஞ்சம் பேக்கில் வந்து வந்திருக்கோம் இல்லையா, வந்துட்டு வந்து பழமொழிகள்லாம் வந்து ஆனால் அப்போலேருந்து இப்போ வந்து பயன்படுத்திகிட்டே இருக்காங்க. அப்படியே வந்து ஷாக் ஆகியிருக்கிற சஞ்சய் வந்து எந்த காலத்து பழமொழி அப்படின்னு சொல்லிட்டு, பழமொழிகள் வந்து எப்பயும் பழமையானதாக இருந்தாலும் அது வந்து புதுமையானதாகவும் வந்து இப்போ வந்து நம்ம பயன்படுத்திகிட்டே இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து 10:11 வரையிலும் நீங்கள் வந்து கெட் செட் கோ வந்து நிகழ்ச்சி முடிச்சுட்டு அப்படியே ஓடி எல்லாம் போயிடக்கூடாது. 11 உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ஷோ வந்து வருது. என்ன ஷோனா வியாழக்கிழமை அப்படினாலே நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், அதாவது பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள். உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் செடியெலாம் வச்சுருக்கீங்க, இல்லை வந்து ஏதாவது மரம் வைக்கிறீங்க, அதுக்கு எதிராக ஐடியா வேணும் அப்படின்னாலும் சொல்ல நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை நீங்களும் ஏதாவது எங்களுக்கு ஐடியா கொடுத்தீங்களா அதுவும் வந்து மற்ற நேயர்கள் கேட்டுக்கலாம். உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் வந்து நம்மளுடைய பெக்ஸ்கோ சரணன் சார் அவர்கள் தான் வந்து பேசுவாங்க. அதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து அப்படியே ரெயின்போ கூட இணைஞ்சிருந்து நிறைய விஷயங்களை புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற சொல்லிக்கிறோம். இது வந்து நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, அதனால் நீங்களும் பங்கு பெறலாம். எந்த எண்கள் வழியா அப்படின்னா 2986008 அல்லது 2952054444 அப்படிங்கிற இணைப்பு என்னோட.
1: காற்றுல போதே தூற்றி கொள்ளுன்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அந்த பழமொழிக்கு ஏத்த மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியும் இருக்க போகுது. நீங்க இந்த சொன்ன நம்பர் இருக்கு இல்லையா 2986008 மற்றும் 2952055544 இந்த ரெண்டு நம்பர்கள் மூலமா நீங்க வந்துட்டு நம்மளுடைய பண்ணைக்கும் இல்லத்திற்குமான ஆலோசனைகளை வந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த நம்பர் ரெண்டு பேருமே கொடுத்துருக்காங்க. அதனால காற்றுள்ள போதே தூற்றி கொள்ளுக, உங்களுடைய தோட்ட வேலைகள் அப்புறம் இல்லத்திற்கான ஆலோசனைகளை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அடுத்து நேயர்கிட்ட போக வேண்டிய நேரம்.
0: காற்றுள்ள போய் தூற்றி கொள் அப்படின்னா காத்து வேணும்னாலே மரம் வைக்கணும். அதுக்கு வந்து இந்த நியூஸ் வந்தது, இந்த நிகழ்ச்சி வந்து நீங்க கண்டிப்பா வந்து கேட்கணும். நிகழ்ச்சியில இணைக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: முருகன் சார், கேம் கிரெடியா இருக்கீங்களா
2: சார்? கேம் எனக்கு அது என்னங்கறத சொல்லிருங்க சார். எனக்கு
1: அதாவது நாங்க வந்து பழமொழி விளையாட்டு தான், அதாவது அர்த்தம் சொல்லுவோம் நாங்க, அர்த்தம் இல்ல அந்த சிச்சுவேஷன் மாதிரி நாங்க ஒண்ணு எடுத்து கொடுப்போம். நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு இணையான அதாவது அந்த சிச்சுவேஷனுக்கு மேட்ச் ஆகக்கூடிய பழமொழியை நீங்க எங்களுக்கு சொல்ல போறீங்க.
2: நீங்க ஒரு நிகழ்வு மாதிரி சொல்லுவீங்க, அதுக்கு ஏத்தாப்புல ஒரு பழமொழியை நம்ம சொல்லணும்.
1: ஆமா, அதாவது சரியான நேரத்துல வந்து வாய்ப்பை வந்து பற்றிக்கணும் அப்படின்றத நம்ம காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு நம்ம சொல்லிடுவோம் இல்லையா. அது மாதிரி நாங்க வந்து சிச்சுவேஷன் இப்ப சொல்ல போறோம், அதை வந்து நீங்க கேட்டு அதுக்கேற்ற பழமொழியை கண்டுபிடிக்கணும். ரெடியா இருக்கீங்களா?
0: சிச்சுவேஷன் வந்து ஒரு 10-20 நிமிஷமா ஒரு பழமொழி போயிட்டு இருக்கேன். நீங்க பதில் சொல்லலாம், அதை வந்து கண்டிப்பா நாங்க தான் சொல்ல போறோம். என்னன்னா வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா பணிவு பத்தி குறிக்கிற ஒரு பழமொழி அது, சரிங்களா?
1: பணிவு இருந்தாதான் முன்னேற முடியும், பணிவு இல்லைன்னா முன்னேற முடியாது. ஒரு விலங்கினத்துடைய பேரை வச்சு இதை சொல்லுவாங்க, இதுதான் வந்து உங்களுக்கான க்ளூ.
0: வழியே கிடையாது. இதுக்கப்புறம் நாங்க வந்து காலம் கடத்த விரும்பல. அடியாத மாடு
1: பணியாது,
0: அவ்வளவுதான். இதுதான் பழமொழி, அடியாத மாடு பணியாது அப்படிங்கிறது. பரவாயில்ல, நேயர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அற்புதமா முயற்சி பண்ணீங்க. உங்க எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுகள். நிகழ்ச்சியில வந்து அடுத்துதான் நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பரம்.
3: பிரகார் சே பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1455 पर कॉल करें।
1: 10:22 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த ஷோ கெட் செட் கோ வித் மீ ஆர்ஜே சஞ்சய் மற்றும்
2: தமிழ் மொழி.
1: ஓகே, நாம வந்து என்ன கேம் விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம வந்து ஒரு சிச்சுவேஷன் இல்ல ஒரு அர்த்தத்தை நான் சொல்லுவேன், அதை வச்சு நீங்க பழமொழி கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து நம்ம கேம். ஏற்கனவே முதல்

0: மொழி வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கிச்சு, நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லலாம். அடுத்து நம்ம எந்த பழமொழியை நோக்கி போக போகிறோம் அப்படின்னா, இரண்டாவது பழமொழி வந்து நான் சிச்சுவேஷன் சொல்ல போகிறேன், நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதாவது நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து கிடைக்கும், ஓகேவா? என்ன பண்ண போகிறோமோ அந்த பலன் நமக்கு தான் வந்து சேரும். இதுதான் வந்து நான் சொல்லக்கூடிய அர்த்தம். அதை வச்சு நீங்கள் பழமொழியை கண்டுபிடிக்கணும். ஸோ அழைக்க வேண்டிய எண்கள் 298600038 மற்றும் 295205544. முன்னிணைப்பாக 044 அப்படின்ற எண்ணை வந்து சேர்த்துக்கொள்ளலாம். வெளியூர் மற்றும் மொபைல்லேருந்து பேசுகிறீங்க அப்படின்னா அடுத்த நேயர்கிட்ட போகலாம். வணக்கம் ரெயின்போ.
1: கார்த்திக் வெஸ்மாம்பலம்.
0: கார்த்திக் வெஸ்மாம்பலம், ரெடியாக இருக்கீங்களா? நம்ம என்ன செய்ய போகிறோமோ அதுதான் நமக்கு வந்து திரும்ப வந்து சேரும். இதுதான் நான் சொல்லக்கூடிய அர்த்தம். அதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கணும் பழமொழியை.
2: ரொம்ப எளிமையானதா, நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும்,
1: அவ்வளவுதான்.
0: தெரியல.
2: சரி, அடுத்த நேயர்கிட்ட கேப்போம். வணக்கம்.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிறது பேசுறீங்க? வணக்கம் மாலினி தேவி அம்மா அவர்களே.
3: வாழ்த்துக்கள்
2: மாலினி, நன்றி.
3: பணிவுன்ற வார்த்தையே சொல்லிட்டோம்.
2: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றி.
3: நன்றி.
2: அடுத்த நேயர் வணக்கம்.
0: வணக்கம்.
4: வணக்கம் சார், தஞ்சை சாருக்கும் தமிழ் மொழிக்கும் காலை வணக்கம்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: கோயம்புத்தூர் பார்த்திபன்.
0: பார்த்திபன் பார்த்திபன் சார், ரெடியா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கீங்களா? ரெண்டு பேரும்
0: நாங்க நலமா இருக்கோம், சூப்பரா இருக்கோம். நீங்க கேம்க்கு ரெடியா?
4: மாடு படியாதேன்னு சொன்னாங்க, அது லைன் கிடைக்கல.
2: அது முடிஞ்சு அடுத்தது வந்து வினை விதித்தவன் வினை ஏற்பான், அதுவும் முடிஞ்சிருச்சு. இப்ப உங்களுக்கு அடுத்த பழமொழி இருக்கு,
0: அது என்னன்றத நான் சொல்றேன். அதாவது நம்ம முயற்சி பண்ண பண்ண நம்ம என்ன காரியம் அடைய விரும்புறோமோ அது நம்ம அடைஞ்சிருவோம்.
2: நம்மளால வந்து ஒரு விஷயத்த வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது கூட வந்து நம்ம முயற்சி பண்ணிட்டே இருந்தோம்னா நடந்துரும் அப்படிங்கறத குறிக்கக்கூடிய ஒரு பழமொழி. அதுவும் எடுத்துக்கலாம், ஆனா அது கிடையாது நாங்க எதிர்பார்க்கறது.
0: அதாவது நம்மளால நம்ம செய்ய வேண்டிய காரியம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும், ஓகேவா? நம்ம செய்ய வேண்டிய காரியம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும், ஆனா நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ண பண்ண நம்ம சின்னதா இருந்தாலும் அந்த பெரிய காரியத்தை வந்து ஈஸியா வந்து செஞ்சு முடிச்சிட முடியும். இப்படி சொன்னா ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? தமிழ் மொழி
2: கண்டிப்பா கண்டுபிடிச்சலாம். இன்னொன்னு வந்து இந்த பழமொழியில இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தைக்கு வந்து ஸ்வீட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், இனிப்புகள்லாம் ரொம்ப பிடிக்கும். இனிப்பு இருக்கிற இடத்துல இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்த நேயர்கிட்ட கேக்கலாமா?
4: தெரியல மேடம்,
2: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
0: வணக்கம்.
5: வணக்கம் தஞ்சை.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: குயில் கோபி.
0: குயில் கோபி,
2: நல்லா இருக்கீங்களா கோபி?
5: இருக்கா?
2: எல்லாரும் நல்லா இருக்கும், நாங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்கோம். உங்களுக்கான பழமொழி சொல்லிடலாமா?
5: முயற்சி
2: திருவினையாக்கும், அவ்வளவுதான், ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து முடியாது அப்படின்னு நினைக்கிற விஷயத்த கூட நம்ம அப்படியே ரொம்ப அதுலயே உன்னிப்பா கவனிப்பா இருந்து செஞ்சோம், ரொம்ப நாள் வந்து செஞ்சோம் அப்படின்னு முயற்சி பண்ணோம் அப்படின்னா அந்த செயல் நடந்துரும், சரிங்களா?
5: இப்ப நான் சொல்லிட்டுங்களா? என்னால் முடியாது, வேற யாரும் முடியாது,
0: தொடர்ந்து செய்ய செய்ய அந்த பெரிய காரியம் கூட ஈஸியா வந்து நம்மளால செஞ்சு முடிச்சிட முடியும். நான் கொஞ்ச நேரத்துல ஆன்சரே சொல்லிருப்பேன் விட்டுருந்தா, அந்த அளவுக்கு எனக்கே வந்து குழப்பி விட்டுருவாங்க போல இருக்குது. நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா?
2: நன்றி.
0: வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம்.
6: நான் விஜய் பேசுறேன்.
2: விஜய் எங்க இருந்து
0: பேசுறீங்க?
6: பல்லாவரத்துல இருந்து பேசுறேன். நாங்க

0: பழமை கண்டுபிடிச்சிருக்கோம்.
1: இது இது
0: கண்டுபிடையா இயற்சி அடைய
2: எறும்பு வந்து ரொம்ப சின்னதா இருக்கும், கல்லு வந்து அந்த எறும்புடைய கண்ணுக்கு ரொம்ப பெருசா இருக்கும். அது ஊற ஊற கொஞ்ச நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா கல் தேயும். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில வந்து பெரிய காரியம்னு ஒண்ணு இருக்கும், அதை தொடர்ந்து செய்ய செய்ய, அதாவது கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தொடர்ந்து செய்ய செய்ய அந்த பெரிய காரியத்தை கூட நம்மளால ஈஸியா செஞ்சு முடிச்சிட முடியும். இதுதான் வந்து எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படின்னு சொல்லுவாங்க. அற்புதமா கண்டுபிடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
3: வணக்கம் சார். வணக்கம்மா.
1: வணக்கம் வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன்.
1: புஷ்பலதாம்மா நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன். அந்த அடியாத மாடு நானும் கண்டுபிடிச்சேன்.
1: கண்டுபிடிச்சீங்களா? அச்சோ, சரி பரவாயில்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம அடுத்தது கண்டுபிடிக்கலாமா?
3: கல்லும்
1: தேயும்.
2: சொல்லுவாங்க மரம் சார்ந்த ஒரு விலங்கினம் அவங்க, அதுதான் நம்ம சொல்ல முடியும். இதை விட ஒரு பெஸ்டான ஹிண்ட் எனக்கு தெரிஞ்சு இருக்குமான்னு எனக்கு தெரியல. தமிழ், நீங்க என்ன சொல்றீங்க?
1: நீங்க ஆன்சரே சொல்லிட்டீங்கன்னு நான் சொல்றேன்.
2: இல்ல மரம் சார்ந்த விலங்கினம்னா எவ்வளவு இருக்கு, பரவாயில்ல. அவங்க அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம். குட் மார்னிங். யார் இங்க இருந்து பேசுங்க? அடையார்ல இருந்து
4: மீனாட்சி.
2: மீனாட்சி, ஓகே. கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: ரெண்டு இருக்கு, ஒண்ணு குரங்கு கையில் பூமாலை, அது மாதிரி, இல்லாட்டி கழுதைக்கு தெரியுமா, கற்பூர வாசமா.
2: குரங்கு கையில் பூமாலை என்பதுதான் சரியான பதில். ரொம்ப அற்புதமா கண்டுபிடிச்சிருக்கீங்க மீனாட்சி, ரொம்ப அற்புதமா கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதாவது மரம் சார்ந்த விலங்கினம் சொன்ன உடனே நம்ம எனக்கு தெரிஞ்சு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். கலாமா எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். ஓகே, கேமுக்கு ரெடியா இருக்கீங்களா?
1: உங்களுக்கான அடுத்த பழமொழி வந்து என்னன்னாக்கா, நம்ம வந்து எதுவா இருந்தாலுமே வந்து ஒரு அளவோட தான், ஆசை வந்து ஒரு அளவோட தான் இருக்கணும், விருப்பம் வந்து ஒரு பொருள் மேல இது மேலே வந்து ஒரு அளவோட தான் இருக்கணும் அப்படிங்கறத குறிக்கக்கூடிய ஒரு பழமொழி. ரொம்ப எல்லாம் ஆசைப்படக்கூடாது. அப்படி
3: ஆசைனா
1: ஒரு அளவுக்கு வச்சுக்கணும், ரொம்ப அதிகமா போட்டோம்னா நமக்கு தான் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பழமொழி. நன்றி, வாழ்த்துக்கள். நேயர்களின் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 10:31 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 கெட்செட் கோ நிகழ்ச்சியில் தான் நாம அணிஞ்சுக்கிறோம். கெட்செட் கோ நிகழ்ச்சியில் வந்து பழமொழி சார்ந்த விளையாட்டுகள் தான் வந்து தொடர்ந்து விளையாடிட்டே இருக்கிறோம் இல்லையா? அடுத்து வந்து நிகழ்ச்சியில் வந்து நம்ம வந்து ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாமா?
2: பாடல் என்ன பாடலா இருக்கும் அதை நான் வந்து கேட்கணும்னு ஆர்வமா இருக்கேன். நீங்க தான் சொல்லணும்.
1: பிரியாத வரம் வேண்டும் திரைப்படத்திலிருந்து தான் ஒரு சூப்பரான ஒரு பாடல் வருது, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: 10:37 ஆகிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி சேனல் எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. உங்களுடன் நான் உங்கள் அன்பு சகோதரி சஞ்சய் மற்றும்
1: தமிழ் மொழி.
0: ஓகே, நம்ம வந்து என்ன கேம் விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,

0: பழமொழி விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்கோம். நீங்க தான் பழமொழியை கண்டுபிடிக்க போறீங்க. நாங்க வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிச்சுவேஷன் ஆர் அதோட அர்த்தத்தை வந்து உங்ககிட்ட நாங்க சொல்லுவோம். அதை வச்சு நீங்க பழமொழியை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நம்ம அடுத்த நேயர்கிட்ட போகலாமா? தமிழ்
1: கண்டிப்பா. நம்ம ஏற்கனவே வந்து பாடலுக்கு முன்னாடி வந்து ஒரு பழமொழி சொல்லியிருந்தோம், ஆனா அது இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல. அதனால வந்து அந்த பழமொழியை வந்து மீண்டும் தொடர்றது. வணக்கம்,
0: இது ஆசை சம்பந்தப்பட்ட பழமொழி. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: சோலைமேட்ல இருந்து நூர் முகமது பேசுறேன்.
0: நூர் முகமது சார், கேம்க்கு ரெடியா இருக்கீங்களா?
1: அதிகமா ஆசை வச்சுக்கிட்டா வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட வேண்டிய சூழல் ஏற்படும் அப்படிங்கறது.
0: இப்படி இருந்தா நான்
1: கண்டுபிடிச்சிருவேன். போயிட்டாரு. வணக்கம்,
3: நிறைய
1: பழமொழிகள் இருக்கும், அது எல்லாத்தையும் நாங்க ஏத்துக்கிறோம். ஆனாலும் நாங்க எதிர்பார்க்கறது
2: சரியான
0: பதில் இல்லைன்றதையும் நாங்க
1: சொல்லிட்டோம்.
0: என்ன
1: பழமொழினா, பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கறதுதான் வந்து பதில் இல்லையா சஞ்சய்? இவ்வளவு நேரம் வந்து ரொம்ப நேரம் வந்து நம்ம நேயர்கள் வந்து ஒரு நாலஞ்சு பேர் கடந்து போனா நமக்கு வந்து ஐயோ பதில் சொல்லிடலாம் பாவங்கிற மாதிரி தோணிடுது இல்ல.
0: ஆனாலும் வந்துட்டு இதுவும் நல்லா ஜாலியாக தான் இருக்குது. அதாவது பழமொழிகளுடைய மகத்துவம் என்ன அப்படின்றது வந்து எல்லாருக்குமே புரியுது. அதே நேரத்தில் ஒரே அர்த்தம் பலவிதமாக கொடுக்கக்கூடிய பழமொழிகளையும் நம்ம வந்து இந்த நேரத்தில் கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம அடுத்து பழமொழியை நோக்கி போகலாமா இல்லை பாட்டை நோக்கி போகலாமா?
1: கண்டிப்பாக வந்து பழமொழி தான் கேட்கணும். அடுத்து வந்து ஒரு பழமொழி கேட்குறோம், அதுக்கு வந்து நீங்களும் கண்டுபிடிக்கணும் சேர்ந்து.
0: என்னது? நானுமா?
1: ஆமாம். அதாவது என்ன பண்ணோம், என்ன பழமொழி அப்படின்னு சொன்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இன்னும் கொஞ்சம் நிறைய இடம் எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரியானதான். அடுத்து நேரடி கேப்போம். வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம் அம்மா.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: திருவள்ளூர்ல இருந்து டெல்லி பேசுறேங்கம்மா. இருவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்மா. நகைச்சி ரொம்ப அருமையா இருக்கு.
1: ரொம்ப நன்றி. உங்களுக்கான பழமொழி கேப்போமா?
4: சொல்லுங்கம்மா.
1: அதாவது யாருன்னா ஒருத்தருக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா அவங்க அப்படியே நிறைய இது எடுத்துப்பாங்க. சும்மா வந்து பாப்பா ஒரு ஒரு வர நாள் வீட்டுல தங்கிட்டு போப்பா அப்படின்னா அப்படியே
0: ரெண்டு வருஷம் டேரா போட்டுருவாங்க. அந்த மாதிரி
1: சும்மா ஜாலியா விளையாட்டுக்கு சொல்றேன். அந்த மாதிரி
4: கொஞ்சம் புரியலீங்கம்மா. அடுத்து வாய்ப்பு.
1: நன்றி நன்றி. அடுத்து நேயர் வணக்கம்.
5: வணக்கம்மா, நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
0: வணக்கம் ராஜேஸ்வரி அம்மா, ரெடியா இருக்கீங்களா கேமுக்கு?
5: என்னன்னா
1: ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தோம் வச்சுக்கோங்களேன், அது இன்னும் கொஞ்சம் அவங்க நிறைய நம்ம கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க.
5: கொஞ்சமா
0: அது என்ன மரங்க? கருவேல மரமா?

0: மரத்தை பிடிப்பானா, நம்ம வந்து சாமி இறைவனை நம்ம நல்லா வேண்டி மனமுருக வேண்டினோம்னா அவருக்கு இறைவனுக்கு நம்ம விதயத்துல இடத்த கொடுத்தா அவரு பெரிய பெரிய இதை மரத்தையே நம்மளை கொடுத்துருவாரு, அவர்கிட்ட இருக்கிற அத்தனையுமே நம்மளை கொடுப்பாரு அப்படின்னு இறைவனத்தை நோக்கித்தான் அந்த பழமொழியை சொல்லியிருக்காங்க அதிகாலத்துல.
1: ஆனா வந்து இப்ப நாங்க கேக்குறது வந்து வேற ஒரு பழமொழி சரிங்களா,
0: கொஞ்சம் ஏன்னா

0: கொஞ்சம் என்ன கொஞ்சம் சொன்னீங்களே.
1: ஆமா கொஞ்சமா இடம் கொடுத்தா இடனே வரும், அந்த பழமொழியில இடனே வரும் வார்த்தை. முள்ளக்காடு பாபு கண்டுபிடிச்சிட்டீங்களா பாபு? ஒருத்தவங்களுக்கு வந்து கொஞ்சமா நம்ம இடம் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அப்படியே வந்து பெரிய இடத்தை கேப்பாங்க, பெரிய இடம் கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் நம்ம
2: அப்படியே
1: வணக்கமே
2: இவ்வளவு கர்ஜனையா இருக்குது, யார் எங்க இருந்து பேசுறீங்க? போஜராஜன் ஐயா அவர்களே, கேமுக்கு ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கும். ஓகே க்வெஸ்சன் என்ன அது சொல்லுங்க தமிழ்.
1: அதாவது என்னன்னாக்கா, நம்ம கோவத்துல இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய மூளை வந்து சரியா வேலை செய்யாது அப்படிங்கறத குறிக்கக்கூடிய ஒரு பழமொழி.
2: ஓகே இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாப்போம்.
3: உண்மை
2: இருக்குது. பழமொழி வேணுமே, பழமொழி சொல்லுங்களேன்.
3: பழமொழி தான் கேள்வி
1: போட்டிருக்கேன். நேயர்கிட்ட கேக்கலாமா? நன்றி நன்றி,
2: வணக்கம். வணக்கம் ரெயின்போ.
1: இணைப்புல இருந்து போயிட்டாங்க. இணைப்புல நீங்களும் வரணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது 2952-5244 அப்படிங்கிற இணைப்பு என்னோட நீங்க இணைப்புல வரலாம். நிகழ்ச்சியில அடுத்ததாக இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
4: ஹலோ
1: வணக்கம்.
4: வணக்கம் சார். வணக்கம் ரெண்டு பேருக்கும். தமிழ் சஞ்சய் சாருக்கும்
1: வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: நான்
2: ரஜி பாலாஜி
4: பேசுறேன்.
2: ஓகே கேமுக்கு ரெடியா இருக்கீங்களா?
4: கண்டுபிடிச்சதுனால
2: கோபம் சார்ந்த ஒரு பழமொழி இது.
1: அது கிடையாது. சரி அடுத்த நேரம் கேக்கலாமா? நன்றி நன்றி. அடுத்த நேரம் வணக்கம். இணைப்புல இருந்து வந்து போயிட்டாங்க. எப்பயுமே வந்து நமக்கு வந்து என்னன்னாக்கா, ஒரு பாடல் போட்டா அதன் பிறகு வந்து பதில் வந்து வரும் அப்படிங்கறது வந்து
2: நான் பாட்டு போட்டா ஆன்சர் வரும்.
1: ஆமா பாட்டு போட்டா பதில் வரும். அந்த மாதிரி வந்து அடுத்ததா வரக்கூடிய பாடல் கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்துல இருந்துதான் ஒரு அருமையான பாடல் வருது. ஹரிஹரனுடைய குரல்ல மயிலுடைய வரிகள்ல தேவாவோட இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: 10:52 ஆகிட்டிருக்கிற வேலையில் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. என் கூட சேர்ந்து யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே தமிழ் மொழி.
1: ஆமாம், நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஒரு மணி நேரம் வந்து முடியவே போது இவ்வளோ நேரம் வந்து ஷோ வந்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஒரு மணி நேரம் முடிஞ்சிருச்சுன்னா அப்படியே ஐயோ லைன் கிடைக்கல அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்த ஒரு மணி நேரமும் வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி பேசலாம். எப்படி அப்படின்னா வந்து பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி வந்துருக்குது. நீங்கள் வந்து மரம் வைக்கிறீங்க இல்லை செடி வைக்கிறீங்க, அதுக்கு வந்து ஐடியாஸ் தேவைப்படுது அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக கால் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் பேசி பயன்பெறலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்து சொன்னீங்க அப்படின்னாலும் அதை வந்து மற்ற நேயர்களுக்கும் வந்து உதவும். அதனால் நீங்கள் அடுத்த ஒரு மணி நேரமும் வந்து தொடர்ந்து இணைப்பிலே வந்து இருக்கலாம். இப்ப நம்ம என்ன கேம் விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா,
0: பழமொழியை கண்டுபிடிக்கிற விளையாட்டு தான். நாம வந்துட்டு ஒரு அர்த்தம் இல்ல ஒரு சிச்சுவேஷன் வந்து நம்ம சொல்லுவோம், அதை வச்சு நீங்க பழமொழியை கண்டுபிடிக்கணும். சோ அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-00-38 மற்றும் 295-2-0-5-4. முன்னிணைப்பாக அதாவது குசுரி

0: பேருக்கு கறிவேப்பிலை கொடுக்குற மாதிரி 044 அப்படின்ற இணைப்பு என்னை சேர்த்துக்கொள்ள மறக்காதீங்க மக்களே. அடுத்து நம்ம நேர்கிட்ட போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம். பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவிசங்கர்.
0: வித்யா ரவிசங்கர், கேமுக்கு ரெடியா இருக்கீங்களா?
1: ரெடி. கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்களா நீங்க?
2: இல்ல, இன்னும் சொல்லல. நீங்க தான் கண்டுபிடிக்கணும், சொல்லுங்க.
1: ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு.
2: அவ்வளவுதான், அதான் சொன்னல, பாட்டு முடிச்சுட்டு வந்தாலே நேயர்கிட்ட இருந்து பதில் வரும் அப்படிங்கறத சொல்லிடலாம். நன்றி, வாழ்த்துக்கள் வித்யா மேம். நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர், வணக்கம்.
0: வணக்கம்.
3: வணக்கம் சார். வணக்கம் மேம்.
2: வணக்கம். யாருங்கிறது பேசுறீங்க?
3: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்து. நலமா
0: இருக்கீங்களா?
3: சூப்பர் சூப்பர் நிகழ்ச்சி. காலையில இருந்து அருமையா கேட்டுட்டு இருக்கோம், ரசிச்சிட்டு இருக்கோம். சொல்லுங்க. கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை.
2: ரொம்ப மகிழ்ச்சி. நீங்களே ஒரு பழமொழியோட வந்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட வேலை சொன்னா, அவங்க போய் இன்னொருத்தவங்க கிட்ட வேலையை, அந்த வேலையை இன்னொருத்தவங்க கிட்ட கொடுப்பாங்க.
3: இன்னொருத்தவங்க கிட்ட வேலையை கொடுப்பாங்க.
2: ஆமா, இப்ப நம்ம வந்து ஒரு வேலையை வந்து நான் உங்ககிட்ட கொடுக்குறேன்னா, நீங்க போய் அதை இன்னொருத்தவங்க கிட்ட இதை செஞ்சுறேன் அப்படி சொல்லுவீங்க. அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க.
3: அதுக்கு என்ன பழமொழி வருது?
2: என்ன வருது?
0: அது என்னவா இருக்கும்?
2: இதோட தொல்லை வந்து நம்ம வீட்டுல வேற அதிகமா இருக்கும் கொஞ்சம். இந்த பழமொழியில வரக்கூடிய முதல் வார்த்தை. ஆமா,
3: தொல்லை.
2: என்னவா இருக்கும்?
3: ஞாபகம் வர மாட்டேங்குதே டக்குன்னு. அடுத்தவங்களுக்கு கேட்கும் போது ஞாபகம் வருது நமக்குன்னு.
2: அது அப்படிதான், எல்லாமே அப்படிதான். இக்கரைக்கு அக்கறை பச்சை. இந்த அடுத்த நேயர் கிட்ட கேக்கலாமா?
3: தெரிஞ்சுக்கிறேன்.
2: நன்றி நன்றி. அடுத்த நேயர், வணக்கம்.
0: வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருங்கிறது பேசுறீங்க?
2: நிகழ்ச்சிய
0: தொகுத்து வழங்குறதுல வந்து ரெண்டு பேரும் அடிச்சுக்க ஆளே இல்ல அப்படின்னு சொல்லலாம். இப்ப உங்க கூட பேசிட்டு இருக்கிறது தமிழ் மொழி.
4: தமிழ் மொழி, நான் திருவிட்டூர் பத்மாவதி. தமிழ் மொழிக்கும் நம்ம சஞ்சய் சாரா.
2: சஞ்சய் ராமசாமி.
0: ஐயோ, நீங்க ராமசாமி சொல்லிட்டு எனக்கு ஏன் இன்ஷியல் மாத்துறீங்க?
2: சரி ஓகே. அவங்களே இப்போ வந்து நம்ம பழமொழிக்கு போயிருவோமா? பழமொழி வந்து ஒன்னு சொல்லியிருக்கோம். அதாவது உங்க ஒருத்தவங்க கிட்ட நம்ம ஒரு வேலையை கொடுத்தா, அதே வேலையை இன்னொருத்தவங்க நீ செஞ்சிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பழமொழி சொல்லுவோம்?
0: தெரியலையே.
2: பேசுறீங்க?
0: என்ன பழமொழி?
2: கிட்டத்தட்ட சாமா சரிதான். என்னன்னா எலி இதாய். ஓகேதான், வாழ்த்துக்கள். நல்ல பதில். வாழ்த்துக்கள்.
0: ரெண்டுமே ஒரு விலங்கினம் தான், ரெண்டுமே நாலு கால் பயன்படுத்தக்கூடிய விலங்கினம் தான். சரியா கண்டுபிடிச்சதுக்கு வாழ்த்துக்கள் சண்முக சுந்தரம் சாருக்கு.
2: நன்றி நன்றி
0: நன்றி.
2: நீங்க சொன்ன மாதிரி வந்து நீங்க சொன்ன மாதிரியே வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, வந்து இவங்கதான் வந்து கடைசி நேயரா வந்து வந்திருக்காங்க. ஏதாவது பதில சொல்லிட்டாங்க. அதான் நம்ம என்ன சொல்லுவாங்க, எலி கிட்ட சொன்னா அது வாழைய வச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு வேலையை உங்ககிட்ட கொடுத்தா அப்படின்னு நோத்தும் கிட்ட சொல்றப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. அப்படிதான் இன்னைக்கு வந்து நிறைய பழமொழிகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா சஞ்சய்?
0: நிறைய பழமொழிகள், நான் கேட்காத ஒரு சில பழமொழிகள் கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பா இது ஒரு பெரிய விழிப்புணர்வு பழமொழி நிகழ்ச்சியா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து புதுசா இருக்கும், யாரையாவது பிடிச்சி திட்டணும்னா இந்த பழமொழிகளை யூஸ் பண்ணி திட்டிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க?
2: இது வந்து பழமொழி அப்படிங்கிறது வந்து வெறும் திட்டத்துக்காக மட்டும் கிடையாது. அது வந்து சொல்லி

0: ஒரு விஷயத்த வந்து ரொம்ப பெருசா சொல்றதை விட அப்படி ஒரு ரெண்டு வார்த்தையில சொல்லிட்டு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி சூப்பரான சொல்லவடைகள் பழமொழிகள் அந்த மாதிரி சஞ்சய் சொன்ன மாதிரி உங்களுக்கு யாரையாவது திட்டினு தோணுச்சு அப்படி சொல்லி திட்டிக்கோங்க. அந்த மாதிரிதான் இந்த ஒரு மணி நேரம் நிகழ்ச்சியில பங்கு பெற்ற எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துகள் மற்றும் பாராட்டுகள். நிகழ்ச்சியில வந்து உங்களால பங்கு பெற முடியல, இணைப்புல வந்துட்டே இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்க அடுத்த ஒரு மணி நேரமும் தொடர்ந்து பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி இருக்கு, அதுல கலந்துகிட்டு நீங்க வந்து தாராளமா பேசலாம். இவ்வளவு நேரம் உங்க கூட வந்து இந்த ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணது வந்து எனக்கும் சஞ்சய்க்கும் வந்து ரொம்ப மகிழ்ச்சி.
1: கவலைப்படாதீங்க, நான் வந்து 11 மணி 11:02 உங்களை வந்து
0: கண்டிப்பா சஞ்சய் வருவார். ஆனா இன்னையோட இப்போ இன்றைய நிகழ்ச்சியில இருந்து இப்போதைக்கு நான் விடைபெற மறுபடியும் வருவேன் நாளைக்கு. அதனால கடைசி நிகழ்ச்சி நிறைவு செய்யும் போது கோபத்தை அடக்கி விவேகத்தை கூட்டினால் மட்டுமே வெற்று பாதையும் வெற்றி பாதையாகும். கோபத்தை அடக்கி விவேகத்தை கூட்டினால் மட்டுமே வெற்று பாதையும் வெற்றி பாதையாகும் அப்படிங்கிற வரிகளோட இன்னைக்கு நிகழ்ச்சியில இருந்து அப்படி நட்டடா பாய் பாய் சொல்லிக்கிற நிகழ்ச்சி தொகுப்பிலும் கூட இருந்தது நான் கே தமிழ்மொழி மற்றும்
1: உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய்.
2: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
3: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
2: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
3: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
2: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
3: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
2: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண்தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
3: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
4: வணக்கம், செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ரத யாத்திரையின் பாரம்பரியம் தலைமுறை தாண்டி மக்களை ஈர்த்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகள் நலனுக்காக மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி பணிகளிலும் புதுமை கண்டுபிடிப்புகளிலும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். செமிகான் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தொழில்நுட்ப வளர்ச்சியில் சுயசார்பினை எட்ட உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய தர நிர்ணய அமைப்புகளின் தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று பெங்களூருவில் தொடங்கியது. இளங்கலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு கூடுதலாக 9,911 இடங்களை ஏற்படுத்த தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் தற்போது நடைபெற்று வருகிறது. தவிக அரசின் நிர்வாக திறன் குறித்து திமுக தொடர்ந்து கேள்வி எழுப்பும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. தடையற்ற மின் விநியோகத்தை தவிக அரசு வழங்க தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. காவலர் நியமனங்களுக்கான அறிவிக்கையை உடனடியாக தவிக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று இந்தியாவின் லக்ஷயா ராய்சந்தானி இரட்டை சதமடித்து 207 ரன்னுக்கு ஆட்டம் எழுந்தார். சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டி இன்று தொடங்குகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிரிஷ் தியாகி மற்றும் சிராக் துஹான் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று கார்டிஃபில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: பதினோரு மணி மூன்று நிமிடம் ஆகிட்டு இருக்கிற வேளையில ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. உங்க கூட நான் உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய் வந்திருக்கேன். பண்ணைக்கும் இல்லத்திற்குமான ஆலோசனைகள் இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சின்றதுனால பங்கு பெற்று பயன்பெறுங்கள். அழைக்க வேண்டிய எண்கள் 298600038 மற்றும் 295205554. முன்னிணைப்பாக 044 அப்படின்ற இணைப்பு என்னை வந்து சேர்த்துக்கொள்ள மறக்காதீங்க. இந்த ஆலோசனைகள் வழங்குவதற்காக நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காரு சரவணன் அவர்கள். அவரை வந்து அன்போட நம்ம வரவேற்கலாம். வணக்கம் சார்.
2: தம்பி வணக்கம். நம்முடைய ஆர்ஜே சஞ்சய் சொன்னது போல் இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. வாரந்தோறும் வியாழக்கிழமை என்று நாம் உங்களோடு இணைகிறோம். விவசாயம் சம்பந்தப்பட்ட பணிகளில் ஈடுபடுவோர் தங்களது அனுபவங்களை இங்கே பகிர்ந்து கொள்ளலாம், இங்கே பதிவு செய்யலாம். நாம் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, ஒருவரது அனுபவம் மற்றவருக்கு பாடம். அதனால் அந்த அனுபவங்கள் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். அந்த பாடத்தை வைத்துக்கொண்டு நாம் எந்த அளவுக்கு நம்முடைய விவசாயம் அல்லது மாடித்தோட்டம் இதெல்லாத்தையும் பெருக்கமடைய செய்ய முடியும் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்துவோம். அதற்கு இந்த நிகழ்ச்சி உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் சொல்லிடுறீங்களா?
1: மறுபடியும் சொல்றேன்,
2: சொல்லுங்க.
1: 298600038 மற்றும் 295205554. முன்னிணைப்பாக 044 அப்படின்ற இணைப்பு என்ன வந்து சேர்த்துக்கொள்ள மறக்காதீங்க. நம்ம முதல் நேயர் கிட்ட போகலாம்.
2: போயிடலாமே. யார்?
1: வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் கலாமா, அரக்கோணமா? வந்துட்டீங்களா? வந்துட்டீங்களா? முதல் நேரம் வந்துட்டீங்களா? சொல்லுங்க.
3: என்ன
2: பூமா?
3: இருவாச்சி.
2: சரி,
3: நல்லா அழகா பூத்துங்க. வெளியில இருந்து செடிங்களா ஃபுல்ல ஒயிட் ஆயிருது.
2: வெளுத்து போயிருக்கு அப்படின்னா ஒண்ணு வெயிலினுடைய வெக்கையினுடைய காரணமா இருக்கலாம். செடி மேல தண்ணி கொஞ்சம் தெளிச்சு விடுங்க. நம்ம மழை தண்ணி பட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்தா தெளிச்சு விடுங்க. எப்பெல்லாம் கீழே வேர்ல தண்ணி ஊத்துறீங்களோ அப்பெல்லாம் மேலையும் செடி மேலையும் தண்ணியை தெளிச்சு விடுங்க. எந்த செடியா இருந்தாலும் தெளிச்சு விடுங்க மேல. அது ஒண்ணு செய்யுங்க. ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை தண்ணி ஊத்துங்க, காலையிலயும் மாலையிலயும் ஊத்துங்க. மத்தியான நேரத்துல வெயில் நேரத்துல வேண்டாம். காலையிலையும் மாலையிலையும் தண்ணி ஊத்துற நேரத்தில், வேர்ல ஊத்துற நேரத்தில் மேலே செடி மேலையும் தெளிச்சு விடுங்க. இது தவிர வேற ஏதாவது காலை நேரத்தில் பாருங்க, அந்த செடியில் ஏதாவது பூச்சிகள் இருக்கா அப்படின்னு பாருங்க. இருந்துச்சுன்னா ஒரு வேப்பெண்ணெய் கரைசல் தெளிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஒரு வேப்பெண்ணெய் பாட்டில் ஒன்று வாங்கி வச்சுங்க, நல்லது. அது சர்வரோக நிவாரணி.
3: அதுவும்
2: தெளிக்கலாம், நீங்க தாராளமா தெளிக்கலாம். ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்துங்க. சுத்தமான எண்ணெயா இருந்தா கரையாது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சோப்பு தூள் போட்டு தண்ணியில கரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் ஊத்துங்க, கரைஞ்சிரும். அதை தெளிச்சு விடுங்க, நல்லா இருக்கும். இப்ப வெறுமனை தண்ணி தெளிக்க சொன்னோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி அதுக்கு பதிலா இந்த வேப்பெண்ணெய் கரைசல கூட நீங்க தெளிச்சு விடலாம். ஆமா ஆமா, நல்ல வேப்பெண்ணெயா இருந்தா தண்ணியில கரையாது, மேல அப்படியே மிதக்கும். அப்ப என்ன பண்ணணும் நீங்க, அது அந்த வேப்பெண்ணெய் ஊத்துறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுங்க, வீட்டுல மீந்து போன சோப்பு தூள் இருக்கும், நம்ம துணி சோப்பு எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி துணி சோப்பு இருந்துச்சுன்னா, கொஞ்சோண்டு இருந்துச்சுன்னா அதை தண்ணியில முதல்ல போட்டு கொஞ்சம் கரைச்சிருங்க. கரைச்சிட்டு அதுல இந்த வேப்பெண்ணெய் ஊத்துங்க, ஒரு ஸ்பூன் வேப்பெண்ணெய் ஊத்துங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு, நல்லா கரைஞ்சிடும். கரைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இதை ஊத்திடலாம். ஓகேவா? நன்றி.
3: நன்றி
2: சார். பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள் நிகழ்ச்சியில அடுத்து இணையக்கூடிய நேயர் யார்? அரக்கோணம் கலாவுக்கு பிறகு.
4: ஹலோ ஹலோ, வணக்கம் ஐயா.
2: வணக்கம் ஐயா.
4: இயற்கையின் தூதுவர் ஐயா அவர்களுக்கும் சஞ்சய் அவர்களுக்கும் வணக்கம் ஐயா. நான் திருவள்ளூர்ல இருந்து டெல்லி பேசுறேன் ஐயா. ஐயா நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் ஐயா. டெல்லி ஐயா.
4: ஐயா ஐயா, நம்ம கர்ம வீரர் நேத்து
2: காமராஜர்
4: பகிர் நல்லா அருமையா இருந்துச்சு ஐயா.

0: ஒரு அவருக்காக ஒரு ஒரு கவிதை, சின்ன கவிதை. தேடி சோறு நிதம் தின்று சின்னம் சிறுகதைகள் பேசி பிறர்வாட பல செயல்கள் செய்தும் மனம் வாடி துன்பம் மிக உழன்றும் நரையோடி கிழப்பருவம் எய்தி பின் மாய்ந்து போகும் வேடிக்கை மனிதர்கள் போல் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இது இது இது அவருக்கு சமர்ப்பணம்,
1: அவருக்காக
0: அவருக்காக.
1: இது வந்து பாரதியோட கவிதை இல்ல?
0: அதான் அதான் அதான் பாரதி அவருக்காக, அவரு அவருக்கு வாழ்க்கை இப்படிதானே.
1: ஆமா ஆமா ஆமா.
0: வீணா போல இல்ல, மக்களுக்காக மக்களுக்காக.
1: நிச்சயமா நிச்சயமா.
0: உழைத்தார் இல்லையா?
1: உழைத்தார். நாம கூட தடுமாறுவோம் தடுமாறுவோம், ஆனா விழுந்துட கூடாது. அப்ப அப்பெல்லாம் இந்த பாரதியோட கவிதையை நம்ம நினைவில் வச்சுக்கணும். வீழ்வேன் என்று நினைத்தாயோ
0: அப்படின்னு, வீழ்வேன் என்று நினைத்தாயோ
1: அப்படின்னு நினைச்சுக்கணும். நினைச்சுக்கிட்டோம் திருப்பி எழுச்சிரும், விழமாட்டோம்
0: அப்படின்னு சொல்லி மயிர்பூச்சிடும்.
1: ஆமா ஆமா நிச்சயமா.
0: உருட்டு கண்கள் முரட்டு மீசை.
1: ஆமா
0: ஐயா, ஒரு சின்ன சம்பவம்
1: சொல்லுங்க.
0: ஐயா ஒரு நினைவுதான். அப்போ வந்து எங்க பஞ்சாயத்து எங்க ஊர் கிராமத்துக்கு வந்திருக்காருங்க ஐயா. அவரு காமராஜர் ஒரு பெரியவர் இருந்தாரு எங்க எங்க ஊர். அவரோட பழகிற சந்தர்ப்பம்லாம் கிடைச்சது, அதெல்லாம் பெரிய பாக்கியம் எனக்கு.
1: நிச்சயமா.
0: அவர் சொல்லுவாங்க மூணு முறை அவர் தான் தலைவரா இருந்து பஞ்சாயத்து தலைவரா. அப்போ ஸ்கூல் எங்க ஊர் ஸ்கூலுக்கு வந்து அடிக்கல் நாட்டிருக்காருங்க ஐயா.
1: சரி.
0: சின்ன கிராமம், அதாவது திருவள்ளூர்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ள புண்ணப்பாக்கம் ஐயா. திருவள்ளூர்னு சொல்றேன், அதை புண்ணப்பாக்கம் கிராமம். நல்லா அதாவது புண்ணைப்பாக்கம்னா சோலைகள் நிறைந்த இதுவா இலக்கியத்துல. ஆமா, அதாவது புனித வள்ளி சமேத புண்ணிய கோட்டீஸ்வரர், நல்ல பழைய பாண்டியர் காலத்து சிவன் கோயில் இருக்கு ஐயா. பராமரிப்பு இல்லாத போயிடுச்சு. அது அது மாதிரி இருக்கு சொல்ல அவர் வந்தாருங்களாம் கான்செப்ட் விட்டு வெளியே. அது அப்போ இவரு இவர் பஞ்சாயத்து தலைவராக இருக்கவரு காஃபி சாப்பிடலாம் வாங்கினாராம். எல்லாருக்கும் கொடுப்பேன், எனக்கு மட்டும் கொடுப்பேன்னாராம். இவ்வளவு பேர்ல நான் ஒருத்தன் காஃபி சாப்பிட முடியுமா? அவன் அந்த பெரியவரோட பழகிற இது எனக்கு கிடைச்சது. அவர் சொல்லுவாங்க அந்த சம்பவத்தை மகாத்மாயா அப்படின்னு. அது மாதிரி அது மாதிரி எல்லாம் வாழ்ந்துருக்காங்க மகான்களோட மண்ணு நம்ம மண்ணு.
1: ஓ,
0: அதெல்லாம் நினைக்கிற.
1: நிச்சயமா நிச்சயமா. எவ்வளவு பெரிய சமாச்சாரம்.
0: நிறைய சமாச்சாரம்.
1: அவங்கெல்லாம்
0: அவங்கள பத்தி பேச பேச நம்மளோட பாவ கூட்டங்கள் அழியும் பெரியவங்களோட.
1: அழகா சொல்றீங்க.
0: ஆமாயா. அப்புறம் ஐயா, இங்க இந்த நம்ம தோட்டக்கலையில கொஞ்சம் இதெல்லாம் இருக்கு ஐயா. இங்க புண்ணப்பாக்கத்துலயே தோட்டக்கலை இருக்கு, இங்க அரசாங்கம் இது. அதுலதான் நம்ம இதெல்லாம் கேட்டிருக்கேன் ஐயா. கொஞ்சம் பணம் எல்லாம் கொஞ்சம் போட்டிருக்காங்க. மழையே இல்லையா போன வாரம். இந்த இவரு செலதுராயாவும் இவரும் பேசணும் ரொம்ப வேதனை. வளர்ச்சி வாடி பயிர் கண்ட போதெல்லாம் வாடினேன் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஐயா.
1: ஆமா,
0: நம்ம இந்த பகுதி கொஞ்சம் பரவாயில்ல, திருவள்ளூர் பக்கம் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இல்ல. அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுதான் கடவுளுக்குத்தான் நான் டெய்லியும் ஒரு ஒரு மணி நேரம் ப்ரே பண்ணுவேன். அதுல அந்த சில பதிகம் எல்லாம் பாடுவேன் ஐயா.
1: அப்படியா?
0: அதாவது ஒரு சமஸ்கிருதத்தை சொல்லுவாங்க, இஷ்டம் சரீரம் பரோபகாரம். இந்த சரீரம் எடுத்ததே அடுத்த இதுக்கு உதவி பண்றதா ஐயா.
1: அவங்க கிட்ட இந்த கோயில் பற்றிய தகவல்களை கொண்டு போனீங்கன்னா அவங்க இதற்கு உண்டான பணிகளை செய்வாங்க. நிறைய பேர் பெருமாள் கோயிலுக்கு செஞ்சிட்டு இருக்காங்க.
0: கிராமத்துல கோஆபரேட்
1: பண்ண மாட்டாங்க.
0: சொத்துங்க இருக்கு, கோயில் சொத்து இருக்கிறதுனால அந்த சொத்து போயிடுமோன்ற எல்லாருமே
1: அதுல பயம்.
0: ஒரு 35 ஏக்கர் இருக்குங்க.
1: அப்படியா?
0: பாண்டிய காலத்து
1: கோயில் சொத்து இருக்கலாங்க ஐயா. ஆனா அந்த கோயிலினுடைய புனரமைப்பு பணி செஞ்சு கொடுக்கறதுக்காக ஃப்ரீயாவே செஞ்சு கொடுக்கறதுக்குலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல ஒரு நண்பர் இருக்கிறாரு,
0: கழிச்சு விட்டுறாங்க, கழிச்சு விட்டுறாங்க.
1: அது மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவர் நீங்க சிவன் கோயில் சொன்னீங்கன்னா உடனே செஞ்சு
0: கொடுத்துருவாங்க.
1: அது மாதிரி ஒரு சிவபக்தர் அவர்.
0: புனித வள்ளி சமேத புண்ணிய கோட்டீஸ்வரர், அதான் புண்ணைன்ற அந்த ஊருக்கு பேர் வந்ததுக்கு காரணமே அதுதான். இலக்கியத்துல
1: சொல்றாங்க
0: சோலைகள் நிறைந்த இடம். ஆனா இப்ப மரமே இல்லையா? ஒரு 1000 ஏக்கருக்கு சுத்தி ஒரு வயல். அது கூட என்னோட ஒரு கான்செப்ட், உங்களோட இது பண்ணணும். கவர்மெண்டே பண்ணறேன், ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு 10 மரமாவது வைக்கணும்னு சட்டம் கொண்டாங்க. வெறும் வயல்
1: தான்,
0: ஒரு செடி கிடையாது.
1: ஆமா, உங்க அது உங்க மாவட்டம் இருக்கு பாருங்க. உள்ள உங்க மாவட்டத்துக்குள்ள நுழைஞ்சா ஏதோ தஞ்சாவூர்ல நுழைஞ்ச மாதிரியே இருக்கும். அடிக்கடி
0: சொல்லுவேன்,
1: நாங்க தஞ்சாவூர்ல இருந்தப்ப தஞ்சாவூர்ல என்ன பண்ணுவாங்க விவசாயிகள் நெல்லுன்னு சாப்பிடு பண்ணுவாங்க. ஆனா தஞ்சாவூர்ல கூட 2 போகம் அல்லது 1 போகம் தான் நெல்லுங்க. ஆனா உங்க திருவள்ளூர்

0: மாவட்டம் இருக்கு பாருங்க, அங்க மூணு போகம் நெல் சாவடி பண்ற விவசாயிகள் இருக்கு.
1: என்னென்ன மருந்து இருக்கோ
0: அத்தனையும்
1: இவங்களே, இத்தனை பில்லு மருந்து இருக்கு எல்லாம்
0: சொல்லுவாங்க. ஆமா ஆமா,
1: மண்ணு போ எனக்கு அப்படியே ஒரு மாதிரி நினைக்கலாம்.
0: இருக்கு, நீங்க விவசாய சம்பாதிக்கிட்டுங்கய்யா. சுவரை விருத்து சித்திரம் இல்ல, இருந்தாலும் ஒரு அளவா பயன்படுத்தணும், அளவா பயன்படுத்தணும்.
1: ஒரே
0: ஒரு மாறுபட்ட கருத்து இல்ல, ஊடான ஒரு கருத்து ஒண்ணு சொல்ல விரும்புறேங்க. நீங்க வந்து விவசாயிகள் கூட பழகுறீங்க, விவசாயிகளை பாக்குறீங்க, அதனால விவசாயிகள் செய்யற இந்த மாதிரியான பணிகள்ல உங்களுக்கு ஒரு வெறுப்பு வருது, அல்லது அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பை பத்தி சொல்றீங்க. விவசாயம் அல்லாத மற்ற பணிகள்ல எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு சிரமங்களை உண்டு பண்றாங்க இந்த சமூகத்துக்கும் சரி, இந்த சூழலுக்கும் சரி, அவர்களை பற்றி யாராவது நம்ம நினைக்கிறோமா, பேசுறோமா?
1: இல்ல,
0: அது யார் பேசுறது
1: தெரியல.
0: இன்னொன்னு, விவசாய சமூகத்தை பத்தி யாராச்சும் பேசினா யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஏதோ பேசுறாங்க பேசிட்டு போறாங்க போய் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனா இன்னொரு சமூகத்தை பத்தி நம்ம பேசணும்னு வச்சுக்கலேன், திரண்டு வருவாங்க. நான் உங்களை குறை சொல்லல, பொதுவா சொல்லல, இதுதான் இன்னைக்கு நடைமுறை. இன்னைக்கு இதுதான்
1: விவசாயங்க
0: அமிர்தமும் நஞ்சு. புரிஞ்சுக்கணும்.
1: இதுவும்
0: கடந்து போகும்.
1: என்னால முடிஞ்சா தனிப்பட்ட முறையில எது முடியுமோ அதுதான் பண்ணிட்டு போறேன்.
0: நிச்சயமா நிச்சயமா. அந்த சிவன் கோயில் இருக்கிற ஊர் பேர் சொல்லுங்க இன்னொரு முறை. புன்னை
1: புன்னப்பாக்கம். புன்னப்பாக்கம் ஈகாடு பிளாக் ஐயா.
0: சரிங்க சரிங்க.
1: ஈகாடு பிளாக் திருவள்ளூர்ல, இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் திருவள்ளூர்.
0: ரைட்டுங்க ரைட்டுங்க.
1: என்னால கூடுமான வரைக்கும் இயற்கையா உருவாக்கி நானே நேரடியா வீட்டுக்கிட்ட எடுத்து வந்து குடுக்கறேன்.
0: சரிங்க.
1: எனக்கு இன்னும் ஒரு நல்ல இது இருக்கு. சரி, இப்போ அவ்வளவுதான். நம்ம வந்து அடுத்தவங்க திருத்த முடியாது. நான் ஒரு அயோக்கியம்,
0: நம்மால் முடிந்ததை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போங்க.
1: அதுதான் ஒரு அயோக்கியம் தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் நன்றி நன்றி.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப நன்றி தம்பி சஞ்சய். ஒரு சிறு இடைவேளை கேட்கிறார், எடுத்துங்க.
2: ஓகே, ஒரு பாடல் இடைவேளை, அதுக்கப்புறம் வந்துட்டு விளம்பர இடைவேளையும் வருது. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் வந்து தொடர்ந்து பண்ணைக்கும் இல்லத்திற்குமான ஆலோசனைகள் வந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். பூமகள் ஊர்வலம் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சுஜாதா இருவரோட குரலில், வைரமுத்தோட வரிகளில், சிவா ஸ்ரீ அவர்களுடைய இசையில் வந்து ஒரு அற்புதமான பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சம்மதூளு.

0: 11:22 ஆகிட்டிருக்கு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் பண்ணைக்கும் இல்லத்திற்குமான ஆலோசனைகள் வந்து நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 2986000038 மற்றும் 2952055544. முன்னிணைப்பாக 044 அப்படின்ற இணைப்பு என்னை வந்து சேர்த்துக்கொள்ள மறக்காதீங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு அடுத்து போகலாம்.
1: இணையக்கூடிய நேயர் யார்? யார்
2: சார்? வணக்கம்
1: சார். வணக்கம்.
2: சத்யநாராயணன் பெரம்பூர் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேங்கய்யா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நான் நல்லா இருக்கேன். ரெண்டு நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி.
1: ரொம்ப சந்தோஷம். வாங்க.
2: எனக்கு கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா வீட்டுல மாமரம் இருக்கு. அது கிட்டத்தட்ட 30-35 வருஷத்துக்கு மேல ஆகி போச்சு. இப்ப மாமா காயெல்லாம் புடிச்சு முடிஞ்சு, சீசன் முடிஞ்சு போச்சு.
1: சரி.
2: அது பக்கத்துல ஒரு சின்ன குட்டியா ஒரு மாமரம் வந்துட்டு இருக்கு.
1: சரி.
2: அது இது எடுத்துட்டு அதை விட்டுடலாமா அப்படியே? ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட 35 இயர்ஸ் ஆச்சு. இப்ப கரையாம் பிடிக்குது. ரெண்டாவது என்ன நிறைய

0: இந்த தொந்தரவுலாம் இருக்கு, இந்த மரத்தை எடுத்துட்டு வளர வளரலாமா?
1: இல்ல, அந்த அது வந்து கொட்டையிலிருந்து வளர்ற மரமா இருக்கும் நினைக்கிறேன், கண்ணா இருக்கும்.
0: நீங்க ஒட்டு மரம் வைக்கணும்னு சொல்லுவீங்க,
1: ஒட்டு கண்ணு வாங்கி வைங்க.
0: ஒட்டு கண்ணு வாங்கி வச்சாதான் அது ஒரு இது
1: ஒட்டுதான் வைக்கணும். இது வேண்டாம், இது எடுத்துருங்க, இப்பயே எடுத்துருங்க, முளையில கிள்ளிடுங்க. மரமாணிக்கம் இப்ப நீங்க 35 வர வருஷம் மரத்துல இருந்து சாப்பிடக்கூடிய கனி அந்த சுவை அதுல கிடைக்குமாங்கிறது சந்தேகமா
0: தான்
1: இருக்கும். அவசியம் இல்ல, 35 வருஷம் தான் அதுக்கு வந்து ஆயுட்காலம் சொல்ல முடியாது. இன்னொரு 5 வருஷம் கூட இருக்கலாம்
0: இருக்கலாம்.
1: நீங்க என்ன பண்ணுங்க, அதுக்கு இடையில ஒரு நல்ல ஒட்டுக்கண்ணு ஒண்ணு வாங்கி அதை வளர்க்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு உங்களுக்கு பலன் கொடுக்கறதுக்கு 3 வருஷத்துக்கு மேல ஆகும்
0: கண்டிப்பா.
1: அது பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் போது இதை வெட்டுறத பத்தி நீங்க யோசிச்சுக்கலாம். வேளாண்மை கல்லூரி போய் அந்த 3வது கேட்ல இறங்குங்க. கேர்ள்ஸ் ஹாஸ்டல் அல்லது 3வது கேட்டுன்னு சொன்னீங்கன்னா அந்த கேட்ல இறக்கி
0: விடுவாங்க.
1: அதை இறங்கி ரோட கிராஸ் பண்ணி உள்ள போனீங்கன்னா அருமையான ஒரு நாத்து பண்ணை இருக்கும். பொட்டானிக்கல் கார்டன் பக்கத்துல இருக்கும்.
0: பொட்டானிக்கல்
1: கார்டன் உள்ள போகாதீங்க, அதுக்கு பக்கத்துல ஒரு சைடு கேட் மாதிரி இருக்கும். அது உள்ள போனீங்கன்னா ஒரு நர்சரி இருக்கும், அங்க வாங்கிக்கங்க. அங்க இல்லைன்னா நீங்க பஸ் விட்டு இறங்கி லெப்ட் உள்ள போங்க நேரா. அங்க உள்ள ஒரு ஆர்ச்சார்டு தோட்டம் ஒன்று வச்சிருக்காங்க.
0: ஓ சரி,
1: அங்க போனீங்களா கிடைக்கும், ரெண்டு இடத்துலயும் இருக்கும்.
0: சரி சரி சரி,
1: ஆமாங்க. நல்லதா, நல்ல கண்ணு வாங்கி வைங்க.
0: ஓகே சார், ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார்.
1: வணக்கம் வணக்கம். நேரிலே நாம சத்யநாராயணன் அவங்க சொன்னது வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த நர்சரி. அங்க போனோம்னா நல்ல கன்றுகள் கிடைக்கும், ஒட்டு கன்றுகள் கிடைக்கும். கோயம்புத்தூர் சுற்றுப்புற பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அல்லது கோயம்புத்தூர் போயிட்டு மருதமலை போகணும்னு நினைக்கிறவங்க போயிட்டு மருதமலை போயிட்டு வரும்போது அங்கே இறங்குனீங்கன்னா வேளாண்மை பல்கலைக்கழக பஸ் ஸ்டாப்பில் இறங்குங்க. உள்ளே போனீங்கன்னா ஏதாவது 2 கன்றுகள் வேணும்னா பார்த்து வாங்கிட்டு வரலாம். அதற்கான ஒரு வழிகாட்டுதல் தான் இந்த கருத்து. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
2: ராணிப்பேட்டை மாவட்டம் கே சாரம் செல்லும்.
1: செல்லும் ஐயா, மழை பெஞ்சுதா இல்லையா? நல்லா இருக்கேன் ஐயா. மழை பெஞ்சு
2: கூட பேசணும். அன்னைக்கு சாயந்தரம் பெஞ்சது ஒரு அரை மணி நேரம்.
1: இனிமே வார வாரம் வந்து என்கிட்ட பேசிட்டு போங்க.
2: பேசுறதுதான் சார் கரெக்டாக மழை வருது.
1: அப்படி இல்லை, நீங்க பேசுறதுனால மழை வந்துருக்கும். நீங்க என்கிட்ட பேசுறதுனால,
2: நீங்க உங்ககிட்ட பேசுறதுனால தான் மழை வந்துருக்குன்னு நினைக்கிறேன்.
1: நீங்க பேசுறதுனால மழை வந்திருக்கும் நான் நினைக்கிறேன்.
2: இருங்க சார், ரெண்டு பேரும் பேசுறதுனாலே வந்துருக்கு.
1: இருக்கலாம் இருக்கலாம். அதனால
2: சார் அதோட அது ஒரு மனசுக்கு கொஞ்சம் திருப்தியா இருந்தது அன்னைக்கு.
1: ஆமா, நிலக்கடலைய உயிர் பிடிச்சிருச்சா?
2: ஆமா, உயிர் பிடிச்சிருச்சு. தெரியும், 2 நாள் கழிச்சு களை வெட்டிட்டான்.
1: முதல் களையா ரெண்டாம் களையா? முதல் களையா ரெண்டாம் களையா?
2: முதல் களை. முதல் களை,
1: ரைட் ரைட். திருப்பி காயுதா?
2: வேகம் சாயந்தரம் மழை பெஞ்சு வெள்ளிக்கம் விட்டு சனிக்கம் மாட்டினா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறுல இருந்து இன்னைக்கு வரலையும் வெயில் காஞ்சினே தான் சார் இருக்கு. ஓவரா
1: பயங்கர காய்ச்சலா இருக்கு.
2: பயங்கர காய்ச்சலா இருக்கு. ஏற்கனவே கொஞ்சம் ஒழுந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்ன.
1: ஆமா,
2: அதெல்லாம் கூட அப்படியே உழந்த மாதிரி இருக்கு. ரொம்ப கஷ்டமா, இன்னைக்கு காலையில் கூட போயிட்டு வந்தேன். அந்த ஓர செடி எல்லாம் விதங்கின மாதிரி இருந்தது, அதெல்லாம் காயற மாதிரி போச்சுன்னா ஒண்ணும் சொல்ல முடியாது.
1: இல்ல இல்ல, இன்னைக்கு இன்னைக்கு நாளைக்கு ஒரு மழை பெய்யும், கவலைப்படாதீங்க.
2: பெஞ்சா நல்லதான்.
1: இன்னைக்கு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு நாளைக்கு 16-17 தேதிக்கு மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
2: 18 சொன்னாங்க,
1: அதனால அதுல ஒரு மழை இருக்கு. அந்த மழை உங்களுக்கு கீழ் விசாரத்துல பெய்யட்டும்.
2: எல்லோருக்கும்
1: பெய்யும் மழைன்னு இருக்கும். அது போல
2: அனல் காத்து தான் சார் வீசுது 3 நாளா.
1: ஆமாங்க,
2: ரொம்ப கஷ்டமா இருக்கு.
1: கஷ்டமா இருக்கு. ஆமா
2: சரி சார்,
1: போடலாம். அல்லது 17-17-17 காம்ப்ளெக்ஸ் உரம் தான் போடலாம். அது போட்டிங்கன்னா ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு ஒரு முட்டையை போடலாம், தப்பு இல்லை. ஒரு முட்டை

0: போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் பொறுத்து என்ன பண்ணுங்க, ஜிப்சத்தை போட்டு களை வெட்டி விட்டுருங்க. ஆமாம்
1: சரிங்க சார்.
0: மழை பெஞ்ச பிறகு செய்யும்.
1: சரிங்க
0: கண்டிப்பா. அடுத்த முறை பேசும்போது சார் மழை பெஞ்சது சார், களையும் வெட்டிட்டேன் சார், ஜிப்சம் போட்டுட்டேன் சார் சொல்லுவீங்க.
1: அடுத்த வாரம் பேசலாம் சார்.
0: போயிட்டேன் பெஞ்சிரும்.
1: நன்றி நன்றி.
0: நம்பிக்கை தானே வாழ்க்கை.
1: ஆமாம் ஆமாம் சார்.
0: ஆமாம். பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள் நிகழ்ச்சி இது. யார் அடுத்த நேயர்? வணக்கம். உங்களோட நாங்கள் இணைந்திருக்கிறோம்.
2: ஹலோ.
0: ஹலோ சொல்லுங்க.
2: ஐயா வணக்கம், நான் சந்திரசேகர் பேசுறேன், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து.
0: சொல்லுங்க சந்திரசேகர்.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
2: சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இந்த வாழை மரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல?
0: வாழை மரம் இருக்கு, விஷயம் இல்ல, வாழை மரம் இருக்கு.
2: ஆமா, அந்த வாழை மரத்துல காய்க்கக்கூடிய அந்த பழம், அந்த காயெல்லாம் இருக்கு இல்லையா, அது எவ்வளவு ஆண்டுகள் வரைக்கும் தாக்க பிடிக்கும் ஐயா? ஒரு வாழை மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளவு நாள் வரைக்கும் மேக்சிமம் அது அதுல இருந்து நமக்கு காயோ பழங்களோ கிடைக்கும்?
0: வாழை மரத்தினுடைய வயசு வந்து 10-12 மாசம்.
2: 10-12 மாசம்.
0: 7 மாசம், 7.5-8 மாசத்துல பூ விட ஆரம்பிக்கும்.
2: சரி.
0: பூ வந்ததுல இருந்து ஒரு ஒரு சீப்பா இறங்கும். 8-9 மாசத்துல எல்லா சீப்பும் இறங்கிரும்.
2: ஓகே.
0: அதுக்கப்புறம் முத்துறது தான். முத்துச்சுன்னா அப்புறம் நீங்க 10-11 மாசத்துல தாரை இறக்கிடலாம். அவ்வளவுதான், ஒரு
2: வருஷம்
0: தான்.
2: அடிப்படையான
0: ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சந்திரசேகர்.
3: உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் இருக்கீங்க. பண்ணைக்கும் இல்லத்திற்குமான ஆலோசனைகள் வந்து நேயர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் வந்துகிட்டே இருக்கு. நித்யஸ்ரீ அவர்களின் குரலில், ஏஆர் ரஹ்மான் அவர்களின் வரிகளில், வைரமுத்து அவர்களின் இசையில் வந்துகிட்டே இருக்கு. கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இப்போ ஒரு சிறு விளம்பர இடைவேளை.
4: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
5: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
6: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: 11:36 ஆகிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. பண்ணைக்கும் இல்லத்திற்குமான ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருது, கேட்டு இணைந்திருங்கள்.
1: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். இணைப்பில் இருக்கிறீங்க, பேச மாட்டேங்கிறீங்க.
2: ஹலோ
1: ஹலோ,
2: எப்படிங்க?
1: நல்லா இருக்கேன். யாருங்கய்யா?
2: குழந்தைநாதன்.
1: வரியங்காவல். நல்லா இருக்கேன். ஏன் மணிதான்? 11:36 தான் ஆகுது.
2: என்ன சார்?
1: 11:36 தான் ஆகுது, இன்னும் 25 நிமிஷம் இருக்க.
2: ரெண்டே வார்த்தை பேசிட்டு போனேன், என்ன பொறுத்து கிடையாது. பணம் வச்சுட்டு நிக்க கூடாது.
1: ம், சரி, கரெக்ட்.
2: ரெண்டு பாயிண்ட் தான் கரெக்டா. என்ன செய்யலாம் ஏன் செய்யலாம் சார், அப்படி எங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க.
1: சரி,
2: அப்படி பேசணும். சும்மா குடும்ப கதையெல்லாம் பேசிக்க கூடாது வானொலியில.
1: ம்,
2: நேரடியாக பேசிக்கலாம். தனிப்பட்ட முறையில் நம்ம எப்படினாலும் எந்த வானொலியாக இருந்தாலும்.
1: ஆமா,
2: ஒண்ணு இல்லையா, அந்த நாப்பு மரம் கட்டினா திரும்பி குடுத்து வந்து திரும்பி காஞ்சிச்சு. அதுக்கு திரும்பி என்ன செஞ்சார்னு கொஞ்சம் புத்துணர்ச்சின்னு சொல்லக்கூடியது எப்படி கொடுக்கறது அதை மட்டும் சொல்லிட்டு வானொலியில் கேட்டுருவேன்.
1: ரைட், நன்றியா.
2: நன்றி.
1: வேப்ப மரம் வச்சிருக்கிறார், போத்து வச்சிருப்பீங்க, என்ன பண்ணுங்க லேசா உங்க நகத்தால கீறி பாருங்க, அந்த மரத்துல பச்சை இருக்கான்ட்டு. அல்லது ஒரு சின்ன பேனா கத்தி இருந்தா அதால கீறி பாருங்க, அந்த மரத்துல கீறினீங்கன்னா பச்சை லேசா அந்த ஈர நைப்பு இருக்கும். அதுல இருந்துச்சுன்னா மறுபடியும் துளிர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அதை எடுத்துருங்க. எடுத்துட்டு புதுசா ஒரு வேப்ப மரக்கன்று நல்லா ஒரு 2 அடிக்கு கிடைச்சா கூட, 3 அடி கிடைச்சா கூட வாங்கிட்டு வந்து வச்சுருங்க, நல்லா வளரும். அதுதான் அதுக்கு தீர்வு, வேறு வழி இல்லை. இப்போ

0: இதெல்லாம் பூவரசு மரம்னா கூட நம்ம ஏதாவது இன்னொரு போத்து கூட வைக்கலாம். பூவரசு நீங்கள் வைப்பீங்களா என்னன்னு தெரியல, நாட்டு தேக்கு அது கூட வைக்கலாம். இல்லை வேப்ப மரம் தான் வைக்கணும்னா நீங்கள் ஒரு பூசு கன்று கொண்டாந்து வச்சுருங்க, அவ்வளோதான். சரிங்களா குழஞ்சநாதன் ஐயா? நன்றி ஐயா. ஓகே, ஏதோ ஒரு கோபம், யாரோ ஒருத்தர் நிறைய பேசிட்டாரு, இல்லை நாமும் கூட நிறைய பேசிட்டேன் போல இருக்குது, அதனால் குறைச்சலாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துட்டு கிளம்பிட்டார். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம் ஐயா. யாருங்க?
1: காஞ்சிபுரம்
0: என்ன செடி அது? பிரண்டைங்கிறது ரொம்ப நல்லது, மருத்துவ குணமுடையது. அது சாதாரணமாக யாரும் வச்சு வளர்க்கறது இல்லை. இவர் பாருங்க, எடுத்து கொண்டு வந்து வச்சு வளர்க்குறாரு. முதல்ல தொட்டியில் இருந்திருக்கும் போது இப்போ தரையில் போட்டு தரையில் வச்சு வளர்க்குறாரு. அதனுடைய இலைகளை வந்து துவையல் செஞ்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது, அது உடம்புக்கு நல்லது, மருத்துவ குணமுடையது. அதனால் இந்த மாதிரியான இயற்கையான சமாச்சாரங்களை நாம் கவனம் செலுத்துவோம். வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் கீரை சாப்பிட்லாம். அரைக்கீரை, முளைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரை சாப்பிட்டா வாயில் இருக்கிற புண்ணு ஆறுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அது மருத்துவ குணமுடையது. அது மாதிரி கீரைகளை சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லது. இது மாதிரியான பச்சை கீரைகள், நல்ல காய்கறிகள் இதெல்லாம் வேணும்னா நாமளே ஒரு வீட்டு தோட்டத்தில் ஒரு சின்ன கார்டன் தோட்டம் போடணும். அதில் விதைகளை போட்டு விதைக்கணும். அதுலேருந்து வரக்கூடிய விளைச்சலை நாமளே சாப்பிட்டோம்னா அது ஒரு பரம திருப்தி. நிகழ்ச்சியில் ஒரு சின்ன இடைவேளை, அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களை சந்திப்போம்.
2: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: 11:46 ஆகிட்டிருக்கிற வேளையில் உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பண்ணைக்கும் இல்லத்திற்குமான ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருது, தொடர்ந்து நம்ம கேட்கலாம்.
1: இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, அதனால் அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துருவோம். வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யாருமா?
2: ராஜேஸ்வரி.
1: பரமக்குடி ராஜேஸ்வரிம்மா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா ஐயா?
1: நல்லா இருக்கம்மா.
2: ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசினதுல. அதாவது எங்க தெருவுல இப்ப சின்ன சின்ன மழை பெஞ்சதுனால நிறைய கீரை எல்லாம் முளைச்சு கிடக்கு. களி பொன்னாங்கண்ணி, அப்புறம் சின்ன பருப்பு கீரை கூட இதுல முளைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா
1: இருக்கு.
2: ஆமா, இந்த ஆடி மாசம் சின்ன சின்ன மழை பெஞ்சிச்சுல ஒரு
1: ரெண்டு.
2: ஆமா, பரவாயில்ல மழை இப்போ இல்லையா?
1: சாதாரணமா தென்பகுதியில வந்து மழை குறைவா இருக்கும்னு சொல்லுவாங்க, ஆனா உங்களுக்கு மழை கிடைச்சிருக்கு. இந்த வடபகுதியில கொஞ்சம் மழை இல்லாம தான் இருக்கு.
2: முந்தி பெய்யாது அடிக்கடி எல்லாம், இப்போ தட்ப வெட்பம்லாம் கொஞ்சம்
1: மாறி இருக்கு.
2: அதே மாதிரி நெல்லிக்காய் நீங்க சொன்ன மாதிரி தான், நெல்லிக்காய் முளைக்காம இருந்துச்சு. தோழிகிட்ட சொல்லி நம்ம தருளியே தான் இருக்கு. அப்புறம் இந்த மாட்டு சாணம், மாட்டு தண்ணி, இது கழிவு, இதுகளை பூராமே அள்ளி அள்ளி போட்டு குழிய தோண்டி உள்ள போட்டு வச்சோம். இப்போ கடவுள் புண்ணியத்துல நல்லபடியா முளைச்சிருக்கு
1: நெல்லிக்காய்.
2: பள்ளிக்கூட பக்கத்துல இருக்கிறதால பிள்ளையெல்லாம் வந்து எங்க கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது உள்ள இருக்கிறது.
1: அவங்களுக்கு தெரியுது
2: அந்த குட்டியூண்டு கண்ணுக்கு பிரகாசமா இருக்கும்ல, அது அழகா நல்லா கல் எடுத்து அடிச்சு ஒரு கம்பு குச்சியை வச்சு அடிச்சு குறைக்கி எனக்கு ரெண்டு கொடுத்துச்சுங்க. சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. கிடைச்சு அந்த காலத்துல அப்படித்தாங்க. ரோட்ல போகும்போது பள்ளிக்கூடத்துக்கு விட்டு வரும்போது நல்லா பழம் மரம், நெல்லிக்காய் மரம், கொய்யா மரம், இதெல்லாம் அடிச்சு அடிச்சு சாப்பிடுவோம். இப்போ மரங்களை வைக்க பயப்படுறாங்களே மக்கள்லாம். அதாவது சுயநலம் அதிகமாயிருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. நம்ம பிள்ளைய சாப்பிடாம தெருவுல உள்ள பிள்ளைய சாப்பிடுறதா
1: அப்படின்னு.
2: ஆமா, அப்படின்னு இப்ப மரங்கள்லாம் வைக்கிறது இல்ல. அது மாதிரி வச்சோம். அது மாதிரி ஆட்டு புழுக்கைகளுமே நல்ல பயன் அளிக்குதுங்க. இது பூச்சி விழுந்துச்சுன்னா செடி கொடி இல்ல, கீரை இல்லையே, பாவக்காய் பாவக்காயெல்லாம் முளைச்சு கிடக்கு. நான் வந்து இந்த

0: பொடியை வச்சிருந்தேன், அடியில வச்சது வைக்க கூடாது, தண்ணி கீழே போயிரும், கட்டடம் இதா போயிரும்ட்டாங்க. அதோட கீழே என் தோழி வீட்லயே வச்சுட்டேன் எல்லா வரிசையா. அது அவங்க நல்ல தண்ணி வர்றதுனால ஒரு நாளைக்கு ஒரு நாள் வீட்டு எடுத்துடுறாங்க. பாவக்காயெல்லாம் முளைச்சு கிடக்கு
1: பாருங்களேன்,
0: அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது இந்த பூச்சி வரும்போது என்ன செய்யறேன், இந்த இது ஆட்டு புழுக்கைகளை அள்ளிக்கிட்டு வந்து அதை நுணுக்கி அம்மியில காய வச்சு நுணுக்கி அதுல தூவி விட்டுறேன். அப்புறம் இந்த ஹோட்டலுகள்லாம் வச்சிருக்காங்க, இட்லி கடை பசை கடையெல்லாம், அங்க கொஞ்சம் சாம்பல் அள்ளிட்டு வந்து இந்த இது ஓமவள்ளியெல்லாம் கொஞ்சம் பூச்சி இருந்துச்சு,
1: அது மேல தூவி
0: விட்ட உடனே அழகா மாறி இருந்துங்க அண்ணா. இந்த மாதிரி எல்லா செடிகளுக்குமே போடலாமா?
1: போடலாம், போடலாம். அந்த சாம்பல்ங்கிறது அந்த காலத்துல நம்ம வீட்டு தோட்டத்துல பயன்படுத்தின ஒரு பூச்சி வெரைட்டி அது. ஆமாம், அது பயன்படுத்துனாங்க அன்னைக்கெல்லாம். இன்னைக்கு எல்லாம் அதை மறந்து போச்சு. ஆனால் நீங்கள் அதை நினைவில் வச்சுட்டு போய் ஒரு ஹோட்டலில் போய் சாம்பல் அள்ளிட்டு வந்து போடுறேன்னு சொல்றது வந்து
0: ஆமா. அது அவங்க சொல்லுவாங்க, என்னம்மா இந்த காலத்துல ஒரு பையன் கொடுத்துக்கிட்டு வந்து சாம்பல் அள்ளிக்கிட்டு தெரியுறே சொல்லுவாங்க. நீங்க வேற இது எப்படிப்பட்ட மருந்து தெரியுமா, செடி ஒடிகளுக்கு ஒருத்தருக்கு தெரிய மாட்டேங்குது. செடி ஒடிய பூச்சி வந்துச்சுன்னா உடனே வெட்டி போட்டுறாங்க, நான் தூரோட வெட்டி போட்டுறாங்க. பூச்சி வந்துருது, செம்பருத்தி எல்லாம் பூச்சி வந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கிறலாம்ல, பண்ணி மேல தூவி விட்டா கொஞ்சம் வேலை வேணும், மெனக்கட்டு ஏதாவது பார்க்கத்தான் வேணும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னா நம்மளும் நாலு இது உழைப்பு உழைச்சா தானேங்க அண்ணா சரியா வரும். இந்த மாதிரி பண்ணி இப்ப செடிகள்லாம் நல்லா பசுமையாவும், கொய்யா பக்கம் ஒரு பக்கம் முளைச்சு கிடக்கு. என்ன இந்த காயத்தான் புடுங்கி புடுதுக்கோ பிள்ளைய, உறாம கொஞ்சம் பழத்து புடுங்கி சாப்பிடுச்சுக்கன்னா நல்லா இருக்கும். இது சின்ன காய் முளைச்ச உடனே தட்டி விட்டுருதுக, காய் ரொம்ப தோத்து கிடக்கும், தூக்கி எரிஞ்சிருதுக. அது மரங்களுக்கு பறவைகளுக்கும் இல்லாம மனுஷருக்கும் இல்லாம போகுது,
1: யாருக்கும் உபயோகம் இல்லாம போகுது.
0: ஆமா, குழந்தையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா பெற்றோர்களுமே சொல்லி கொடு வளர்க்கணும், வருஷம் ஆகணும் பிறகு சாப்பிடுங்கப்பா பழங்களையும் சொல்லி வளர்த்தா அதுகளுமே ஒரு பக்குவம் நிலைய அடையும். ரொம்ப நன்றி உங்கள்கிட்ட பேசினது,
1: ரொம்ப சந்தோஷமா. நன்றிமா, நன்றிமா,
0: நன்றிங்க. நான் வாய்ப்பு கொடுத்தேன்.
1: ஆமா, இவங்க பேசும்போது ஒரு வார்த்தை பேசினாங்க, மற்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் எடுத்துட்டு போட்டோம் சாப்பிட்டோம், நம்ம பிள்ளைங்களும் சேர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னாங்க. அப்ப அந்த நேரத்தில் எனக்கு ஒரு பழமொழி நினைவுக்கு வருது, ஊராம்புள்ளை ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானே வளரும்பாங்க. அதுக்கு உண்மையிலான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊராம்புள்ள அப்படிங்கிறது வந்து நாம் யாரோ ஒரு வீட்டில் பிறந்த பெண், அதை வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு மருமகளாக கூட்டு வருவோம். அந்த புள்ளை கருத்தரிக்கும் போது அதை நல்லபடியாக நம்ம வளர்க்கணும், அது ஊராம்புள்ளை. அது நல்லபடியாக அதை நம்ம வளர்த்தோம்னா நம்ம புள்ள அது வயிற்றில் வளருதில்லை, அது நல்லா வளரும் அப்படிங்கிறது தான் அதுக்கு உண்மையான அர்த்தம். ஆனால் பொதுப்படையாக பார்த்தீங்கன்னா, ஊராம்புள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானே வளரும் அப்படிங்கிறது வந்து வேற ஒன்றும் இல்லை, அந்த வெளியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மற்றவர்கள் எல்லாருக்கும் நாம் கொடுத்து அவங்களுக்கு வளர்த்தோம்னா நம்ம பிள்ளையும் நல்லபடியாக வளரும். அது பொதுப்படையாக வளர்றது, நம்ம பிள்ளையும் அதை பார்த்துட்டு நல்லா வளரும் அப்படின்னு ஒரு பொதுப்படையாக சொல்லுவாங்க. அதனால் இந்த ஊராம்புள்ளையை ஊட்டி வளர்ப்போம், தம்புள்ள தானாக வளரட்டும். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார்? வணக்கம். 11:52 யார்? வணக்கம். ஜெயலட்சுமிமா சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா.
2: எங்க வீட்டுல தானா முளைச்ச கண்ணு தான் மாம்பழம் நிறைய காய்க்குது.
1: வச்சிருங்க,
2: பறிக்க முடியும். என்ன சார்
1: வச்சுக்கீங்க, அதை வெட்டிடாதீங்க.
2: வெட்டல அப்படியே இருக்கு, அது மேல கூட 10-20 பழத்துக்கு மேல எல்லாம் சளிச்சு போச்சு. நான் டெய்லி ஒரு 10 காய்க்கு இப்ப பழுத்த காயே அணிலும் இதுவும் கிளியும் பறிச்சு போட்டு தின்னுதுங்க.
1: சரி, சாப்பிட்டோம்.
2: ஆனா ஒட்டு முருகன் கண்ணு வச்சா ஒரு காய் கூட காய்க்கலையா?
1: ஒரு முருங்கையா?
2: முருங்கை.
1: முருங்கைக்கு வந்து நிறைய தண்ணி கொடுக்காதீங்க.
2: தண்ணியெல்லாம் கொடுக்கல,
1: நிறைய தண்ணி வந்து ஆபத்து அதுக்கு. முருங்கைக்கு எதிரி வந்து தண்ணி தான், அதனால் அதை காய விட்டு நீங்கள் தண்ணி கொடுக்கணும், அப்போ நல்லா வளரும்.
2: உரம் கொடுக்கலாம்,
1: உரம் வீட்டில் இருக்கிற ஒரு செடிக்கு எதுக்கு உரம்? நிறைய சாணி குப்பை கிடச்சின்னா போடுங்க, இல்லை வேப்ப முன்னாக்கு போடுங்க.
2: அப்படியா?
1: மண்புழு உரம் கிடச்சின்னா போடுங்க, இதுக்காக உரம் போட வேண்டிய அவசியம் இல்லை.
2: சரிங்க,
1: இன்னொன்று என்ன பண்ணுங்க, அது சரியாக காய்க்கல அப்படின்னா ஒரு 4-5 விட்டு மேலே கட் பண்ணி விடுங்க மரத்தை.
2: அப்போ திரும்ப வந்தாலும் காய்க்க மாட்டேன்.
1: அப்படியா? இல்லை நீங்கள் கட் பண்ணி விடுங்க, புது துளிர் வரும்போது வரும்.
2: சரிங்க,
1: சரிங்களா?
2: சரிங்க,
1: நன்றி, நன்றி,
2: நன்றிங்க.
1: ஆமாம், நிறைய நேயர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர் பேசியிருக்கிறாங்க. இந்த இவ்வளோ நேயர்களும் தங்களுடைய அனுபவ கருத்துக்களை இங்கே பகிர்ந்துருக்கிறாங்க, பதிவு பண்ணியிருக்கிறாங்க, நாமளும் கேட்டுக்கிட்டோம், நமக்கு நிறைய பாடம் கிடைச்சிது. இதை கேட்டுக்கிட்டு இருந்த நேயர்கள், நம்முடைய ரெயின்போ பண்புடைய நேயர்கள் எல்லாருக்கும் இது ஒரு ஜாலியான பொழுதுபோக்கான நிகழ்ச்சியாகவும் இருந்திருக்கும், சில கருத்துக்கள் அதில் கொடுத்த மாதிரியும் இருந்திருக்கும். அதனால் இந்த வார வியாழக்கிழமை இந்த பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள் நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்யணும்னு தம்பி சொல்லிட்டார். 11:54 ஆயிடுச்சு, அதனால் நிறைவு பண்ணிவிடுவோம். நிறைவு பாடலாம் என்ன கொடுக்க போகிறீங்க?

ஏற்கனவே நம்ம வந்து உயிரை திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகியோட குரலில் வந்து ஒரு அற்புதமான பாடல் வந்து நம்ம கேட்டு முடித்து வந்தாச்சு. அடுத்து இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல் ரோஜா திரைப்படத்திலிருந்து இன்னொரு அற்புதமான பாடல், மழை சார்ந்த ஒரு பாடல்னு கூட சொல்லலாம். உன்னிமேனன், சுஜாதா இருவரோட குரலில், வைரமுத்தோட வரிகளில், ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரேடியோ பண்பலை 101.4.

0: நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய ஒரு நேரம் வந்துடுச்சு. ஒரு அன்பர் பாருங்கள் ஃபோன் பண்ணி, சரவணன் ஒரு இன்னொரு அன்பர், நம்ம நேம்ஸ் தான் அவர். அவர் ஃபோன் பண்ணி, சார் இந்த ஃபோன் நம்பர்லாம் கொஞ்சம் மெதுவாக சொல்லக்கூடாதா, நாங்களாம் எப்படி புது நேயர்கள் காண்டாக்ட் பண்ணுறதுன்னு ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு. 29 86 00 38 29 86 00 38 இது ஒரு நம்பர். இன்னொரு நம்பர் இருக்குது, 29 52 05 54 29 52 05 54 இது மாதிரி இனிமேல் மெதுவாக சொல்லி இன்னும் புது நேர்களை நாங்கள் வரவழைக்கிறோம். சரவணன் போன்ற நேர்கள்லாம் வருவாங்க. இந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நல்ல பல கருத்துக்களை உங்களோட நாங்களும் பகிர்ந்து கொண்டோம், நீங்களும் பகிர்ந்து கொண்டீர்கள். அனைவருக்கும் நன்றி தெரிவித்து இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது
1: உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய்,
0: பி சரவணன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நேரம் 12:00 தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ரத யாத்திரையின் பாரம்பரியம் தலைமுறை தாண்டி மக்களை ஈர்த்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகள் நலனுக்காக மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி பணிகளிலும் புதுமை கண்டுபிடிப்புகளிலும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். செமிகான் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தொழில்நுட்ப வளர்ச்சியில் சுயசார்பினை எட்ட உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய தர நிர்ணய அமைப்புகளின் தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று பெங்களூருவில் தொடங்கியது. இளங்கலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு கூடுதலாக 9,911 இடங்களை ஏற்படுத்த தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. ஐஆர்சிடிசியின் புதுப்பிக்கப்பட்ட இணையதள சேவை செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. சென்னை கொளத்தூரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று திறந்து வைத்தார். தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தவிக அரசின் நிர்வாக திறன் குறித்து திமுக தொடர்ந்து கேள்வி எழுப்பும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. தடையற்ற மின் விநியோகத்தை தவிக அரசு வழங்க தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. காவலர் நியமனங்களுக்கான அறிவிக்கையை உடனடியாக தவிக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று இந்தியாவின் லக்ஷயா ராய்சந்தானி இரட்டை சதம் அடித்து 207 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டி இன்று தொடங்குகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிரிஷ் தியாகி மற்றும் சிராக் துவான் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று கார்டிஃபில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி, நேரம் 12:02 தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
4: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் பிஎம் பிரணாம் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். பிரதமரின் பிரணாம் திட்டம் என்பது நாட்டில் வேதி உரங்களின் அதிகப்படியான பயன்பாட்டை குறைத்து நிலையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வேளாண்மையை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு முக்கிய திட்டமாகும். பிரணாம் என்பதன் பொருள் பூமி தாயை மீட்டெடுத்தல், விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், ஊட்டமளித்தல் மற்றும் மேம்படுத்துதல் என்பதாகும். இந்த திட்டம் வேதி உரங்களின் அளவுக்கு மீறிய பயன்பாட்டால் ஏற்படும் மண்வள குறைபாடு, நீர் மாசுபாடு, சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் அரசின் உரமானிய சுமை போன்ற பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட்டது. இந்திய வேளாண்மை பல தசாப்தங்களாக வேதி உரங்களை அதிகமாக சார்ந்துள்ளது. குறிப்பாக யூரியா, டிஏபி, என்பிகே போன்ற உரங்களின் பயன்பாடு தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. இதன் விளைவாக மண்ணின் இயற்கை வளம் குறைதல், நிலத்தடி நீர் மாசுபடுதல் மற்றும் வேளாண் செலவு அதிகரித்தல் போன்ற பல்வேறு சிக்கல்கள் உருவாகியுள்ளன. இந்நிலையை மாற்றி இயற்கை வளங்களை பாதுகாத்து நீடித்த வேளாண் வளர்ச்சியை உறுதி செய்வதே பிரணாம் திட்டத்தின் அடிப்படை நோக்கமாகும். பிஎம் பிரணாம் திட்டத்தின் முக்கிய நோக்கம் வேதியியல் உரங்களின் சமநிலையற்ற பயன்பாட்டை குறைத்து மாற்று உரங்களின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதாகும். இயற்கை உரம், உயிர் உரம், நானோ உரம், பசுந்தாள் உரம்

மண்புழு உரம் போன்ற சுற்றுச்சூழலுக்கு உகந்த உரங்களை விவசாயிகள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான சூழலை உருவாக்க வழிவகை செய்கிறது. மேலும் மண்ணின் வளத்தை பாதுகாத்தல், உயிரியல் பன்முகத்தன்மையை மேம்படுத்துதல், நிலையான வேளாண்மை முறைகளை ஊக்குவித்தல், விவசாயிகளின் உற்பத்தி செலவை குறைத்தல், அரசின் உர மானிய செலவை கட்டுப்படுத்துதல் ஆகியவையும் இந்த திட்டத்தின் நோக்கங்களாகும். இதன் மூலம் விவசாயிகள் நீண்ட காலத்திற்கு மண் வளத்தை பாதுகாத்து அதிக மகசூல் பெறுவதோடு சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சம் என்னவெனில், இது விவசாயிகளுக்கு நேரடியாக பண உதவி வழங்குவதற்கு மாறாக வேதி உரங்களின் பயன்பாட்டை குறைப்பதில் சிறப்பாக செயல்படும் மாநில அரசுகள் மற்றும் ஒன்றிய பிரதேசங்களுக்கு ஊக்கத்தொகையை வழங்குகிறது. கடந்த 3 ஆண்டுகளின் சராசரி வேதியியல் உர பயன்பாட்டுடன் ஒப்பிடும்போது ஒரு மாநிலம் வேதி உர பயன்பாட்டை குறைத்து மானிய செலவை சேமித்தால் அந்த சேமிப்பில் 50% ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். இதில் 95% தொகையை பயன்படுத்தி மாநில அரசுகள் வேளாண் உள்கட்டமைப்பு, இயற்கை வேளாண்மை, உயிர் உர உற்பத்தி மையங்கள், விழிப்புணர்வு முகாம்கள், மண் ஆரோக்கிய மேம்பாடு போன்ற பணிகளை மேற்கொள்கின்றன. மீதமுள்ள 5% கண்காணிப்பு, ஆய்வு, திறன் மேம்பாடு மற்றும் நிர்வாக செலவுகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் மாநிலங்களுக்கு இடையே போட்டி மனப்பான்மையுடன் வேதி உர பயன்பாட்டை குறைக்கும் ஊக்கம் ஏற்படுகிறது. PM பிரணாம் திட்டத்தின் கீழ் பல்வேறு செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இயற்கை வேளாண்மை, உயிர் உர உற்பத்தி, நானோ யூரியா பயன்பாடு, மண் பரிசோதனை, மண் ஆரோக்கிய அட்டைகள் வழங்குதல், விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்தல், உரங்களை சமநிலையாக பயன்படுத்துவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்றவை இதில் அடங்கும். மேலும் பயிர் சுழற்சி முறை, பசுந்தாள் பயிரிடல், பயிர் எச்சங்களை பயிர் சுழற்சி செய்தல், கரிம உர உற்பத்தி மையங்களை உருவாக்குதல் போன்ற நிலையான வேளாண்மை முறைகளும் ஊக்குவிக்கப்படுகின்றன. இதன் வாயிலாக மண்ணின் கரிமச்சத்து அதிகரித்து நுண்ணுயிர் செயல்பாடு, நீர்த்தாங்கும் திறன் மேம்பட்டு நீண்ட கால மகசூல் நிலைத்தன்மை பெறுகிறது. இத்திட்டம் பல்வேறு நன்மைகளை வழங்குகிறது. வேதி உரங்களின் அதிகப்படியான பயன்பாட்டை குறைப்பதன் மூலம் மண் வளம் பாதுகாக்கப்படுகிறது. மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் மற்றும் கரிமச்சத்து அதிகரிக்கிறது. நிலத்தடி நீர் மாசுபடுவது குறைகிறது. விவசாயிகளின் உற்பத்தி செலவு குறைந்து இயற்கை வேளாண்மையின் மூலம் உயர்தர விளைபொருட்களை உற்பத்தி செய்யும் வாய்ப்பு கிடைக்கிறது. அரசின் உர மானிய செலவை கட்டுப்படுத்துவதன் மூலம் சேமிக்கப்படும் நிதியை வேளாண் உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கு பயன்படுத்த முடிகிறது. மேலும் பசுமையில்ல வாயு உமிழ்வை குறைப்பதிலும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதிலும் இந்த திட்டம் மறைமுகமாக பங்களிக்கிறது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் PM பிரணாம் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். 12:08 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இந்த ஒரு 40-52 நம்ம கேட்க போற நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறது வீரா தான். இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை வந்து நான் அப்படியே 1993-94 காலகட்டத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு திரும்பி கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். அதற்கான காரணம் என்ன பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல எனக்கு வந்து ஒரு 5-6 வயசு இருக்கும்பொழுது எங்க வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது எங்கள் தாத்தா ஒருத்தர்கிட்ட ஒரு சொந்தக்காரர்கிட்ட ஒரு 10,000 ரூபா கடன் வாங்கியிருந்தாரு. அந்த கடனை சொன்ன நேரத்துக்கு திருப்பி கரெக்டாக

கொடுக்க முடியல. அந்த சொந்தக்காரர் வந்து வீட்டில் சண்டை போட ஆரம்பிச்சிட்டார். சொன்னபடி நீ கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாருக்குமே கொஞ்சம் அப்படியே மன சங்கடம் ஆயிடுச்சு. எங்கள் தாத்தாவுக்கு என்ன பண்ணுன்னு தெரில. அவரும் வந்து இந்த கொடுத்த வாக்கு தவிர்ட்டார்ன்ற மாதிரி நம்மளால் சொன்ன டைமில் கொடுக்க முடியல அப்படின்னு கூணி குறுகி நிற்கிற மாதிரி ஒரு நிலமை வந்துச்சு. அந்த நேரத்தில் எங்கள் பாட்டி என்ன பண்ணாங்கன்னா, டக்குன்னு வீட்டுக்குள்ளே போயிட்டு அரிசி பானை அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து கட்டுப்பட்டி இதிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்த பணத்தை எடுத்து 1000, 500, 2000 சொல்லிட்டு எடுத்து மொத்தமாக ஒரு 10,000 ரூபா தேத்தி தாத்தாவை கூப்பிட்டு இந்த பணத்தை முதல்ல கொடுத்து அவரை அனுப்பிவிடுங்க, வெளில அனுப்பிவிடுங்க, வீட்டை விட்டு வெளில போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த பணத்தை அந்த பாட்டி வந்து தாத்தா கிட்ட கொடுக்கும்பொழுது அதை தாத்தா வாங்கினார்ல அந்த தருணம் இருக்குல்ல, அது ரொம்ப வந்து எமோஷ்னலான ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு. தாத்தா வந்து கிட்டத்தட்ட கண் கலங்கிட்டார். உங்ககிட்ட இந்தளவுக்கு காசு இருந்துச்சு, நீ எப்படி சேர்த்து வச்சேன்ற மாதிரி ஒரு ஆச்சரியமாக பார்த்தாரு. அண்ட் ஆல்சோ அது ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்துச்சு எங்கள் ஃபேமிலிக்கு அப்படிங்கிறது மறக்க முடியாத ஒன்று. அதனால் அது ரொம்ப எமோஷ்னலான ஒரு இடமா இருந்துச்சு. இப்போ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்கள் வீட்டில் கூட நடந்திருக்கும். நீங்களும் அதே மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை உங்கள் ஃபேமிலிக்கு வரும்பொழுது உங்கள் கையில் இருந்த சேவிங்ஸை வீட்டுக்கு தெரியாமல் நீங்கள் சேர்த்து வச்சுருந்த சேவிங்ஸை எடுத்து கொடுத்து அதை சமாளிச்சிருப்பீங்க. இல்லைனா உங்களுடைய ஃப்ரெண்டு யாருக்காவது ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருச்சு, இந்த மாதிரி ஒரு விரும்பத்தக்காத ஏதோ ஒரு நிகழ்வு நடக்கும்பொழுது அந்த நேரத்தில் உதவி பண்ணுறதுக்கு உங்களுடைய சேமிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்ல. அப்போது யாருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்களோ அந்த ஹெல்ப் பண்ண நபர், அந்த பலன் அனுபவித்த நபர் இருக்கார்ல, அவர் வந்து ஆச்சரியப்பட்டு எதிர்பார்த்துருக்கே மாட்டார், உங்ககிட்ட எப்படி இவ்வளோ காசு இருந்துச்சு, நீ எப்படி இதெல்லாம் பண்ணுன, இந்தளவுக்கு நீ வந்து சேஃப்டி பண்ணி வச்சுருக்கிறியா அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட வியந்து கேட்ட வியந்து பார்த்த தருணம் இருக்கு இல்லையா, அதைத்தான் இன்றைக்கி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ண போகிறீங்க. ரொம்ப சிம்பிள், கால் பண்ணுங்கள் 298-6-00-38 அப்படி இல்லைனா 295-2-0-55-4 எண்களுக்கு நீங்கள் அழைக்கலாம். ஸோ இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான நிகழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஹாய் ஸ்நேகிதியே. அதனால் ஹாய் ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் ஸ்நேகிதிகள் மட்டும் கால் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் வந்து கேட்டுக்கிறேன். திடீர்னு ஆண்கள் கால் பண்ணி நான் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்கிறத ட்ரை பண்ணுவீங்க. அப்படி உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா ஃபேஸ்புக்கில் நான் போஸ்ட் போகிறேன், அந்த போஸ்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை வந்து விடாமல் எப்படியாவது படிச்சிட்றேன். ஓகேவா? ஸோ நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாக உங்களுக்காக கேப்டன் மகள் படத்துலேருந்து பாட்டு வந்துக்கிட்டு இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வைரமுத்து வரிகளில் ஹம்சலேகாவுடைய மியூசிக்கில் பாடல் வருது கேப்டன் மகள் படத்திலிருந்து. ஸ்டேட்யூன் ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதோடு.

0: இருக்கிறது.
1: இந்த சிரிப்பு தான் சார், இந்த சிரிப்புக்காகவே இந்த பாட்டை, இந்த மாதிரி எத்தனையோ எஸ்பிபி பாட்டை நம்ம கேட்டே இருக்கலாம். அதில் ஒரு ஐக்கானிக்கான விஷயம் இருக்கும் அவருடைய சிரிப்பில். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாடலை நம்ம இப்போ கேட்டு முடிச்சிருக்கோம். 12:16 ஆகிட்டு இருக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4. ஹாய் ஸ்நேகிதியை கேட்டிருக்கீங்க வீரா கூட. ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் நம்ம பேசிக்கிட்டு இருக்க விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினருக்கோ இல்லை உறவினர்களுக்கோ ஒரு பெரிய உதவியை திடீர்னு நீங்கள் செஞ்சுருப்பீங்க. அப்படி அந்த உதவியை செய்யும்பொழுது அவங்க வியந்து பார்த்த தருணம், உங்ககிட்ட இவ்வளோ காசு இருந்துச்சா, நீ சேர்த்து வச்சிருந்தியா அப்படின்ற மாதிரி பார்த்த தருணம் இருந்திருக்கும்ல, அதைத்தான் இன்றைக்கி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுட்ருக்கேன். ஸோ இணையக்கூடிய முதல் நேயர், வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் ரெயின்போ. வணக்கம், வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? கேக்குதா? அப்படி இருக்கு, உங்க லைன்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆ சொல்லுங்க.
2: பெரும்பாக்கம் வனஜா.
1: பெரும்பாக்கம் வனஜா மேடம், நீங்க யாருக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணீங்க மேடம் சொல்லுங்க மேடம்.
2: நான்
1: ஹெல்ப் பண்ணல சார், சரி.
2: போது அந்த சேமிச்சு வச்சு
1: போயிட்டோம்.
2: அங்க போனதுக்கு அப்புறம் அந்த பஸ் காசு அது இதெல்லாம் கேட்டு எக்ஸ்ட்ரா வரும் 2000 கேட்டாங்க. நான் சொல்றேன் 2007 எல்கேஜி காசு மொத்தமா கட்டினாதான் நாங்க அட்மிஷன் போடுவோம் சொல்றாங்க. அப்ப கையில காசே இல்ல. அப்ப நாங்க வந்து உண்மையில காசு போட்டுருந்தோம்
1: பாத்தீங்களா,
2: தெரிஞ்சு பாக்கலாம் சொல்லிட்டு போய் பார்க்கும் போது அதுல வந்து அவங்க கேட்டதால கூட ஒரு 100 எக்ஸ்ட்ராவே இருந்தது. அந்த 2000 நம்மளா இவ்வளவு காசு ஏற்று வச்சிருந்தோம் உண்டியில அப்படின்ற மாதிரி கேட்டவனே அந்த எல்கேஜி கேட்ட பையனை. அப்ப வந்து அந்த காசு வந்து முறையா இருந்துச்சு.
1: சூப்பர் சூப்பர்.
2: இப்ப என் பையன் காலேஜ் போறான்.
1: 2007 100 ஒரு 1000 வச்சுக்கலாமா?
2: ஆமா சார். அந்த 2000 நான் வந்து அந்த உண்டியில சேர்த்து
1: வச்சிருந்தேன்.
2: அதாவது அப்ப அந்த எல்கேஜி சேர்க்கும் போது ஒரு 15,000 இருந்தோம். அதுல வந்து காசு தான் மொத்த காசு கட்டினாதான் அப்படி போட்டு விட்டாங்க.
1: சூப்பர் சூப்பர்.
2: அப்போ அந்த காசு கம்மியா இருந்ததால வீட்டுல போயிட்டு அந்த உண்டியை நாங்க உடைச்சி அந்த காசை போட்டு அவன் அடிச்சு போட்டோம் அந்த எல்கேஜில.
1: ஓகே மேடம், நல்லது.
2: அப்படி கேட்டவனே அந்த ஞாபகம்
1: இந்த மாதிரி எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி விட்டுறதான் என் வேலை.
2: ஆமா சார், பாடுதா. சூப்பர் சார்,
1: நன்றி மேடம், நன்றி மேடம்,
2: நன்றி சார்.

0: வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கலா பேசுறேன் சார்.
0: கலா பேசுறீங்களா? சொல்லுங்க மேடம். நீங்க கால் பண்ணதுக்கு இதே மாதிரி நீங்களும் கால் பண்ணலாம். 2 9 8 6 0 0 3 8 2 9 5 2 0 5 5 4 என்ற எண்களுக்கு. நம்ம பேசிக்கிட்டு இருக்க விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது நீங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கோ உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கோ ஒரு சின்ன உதவி பண்ணியிருப்பீங்க, அது பெரிய உதவியாக கூட அந்த இடத்துல இருந்திருக்கலாம். அப்போது உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு நீ வந்து சேவ் பண்ணியெல்லாம் வச்சிருக்கியா காசை, உங்ககிட்ட இவ்வளோ காசு இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்டிருப்பாங்கல்ல, அந்த தருணம் என்னங்கிறது தான் இப்போ நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். நேரம் 12:20. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ஸோ ஹாய் சிநேகிதி, நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யாருங்கிறத பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: அண்ணா நகர்ல இருந்து மாலிதேவி பேசுறேன்.
0: பேசுங்க.
2: பழைய நினைவுகள்லாம் சில நேரம் தட்டி
0: விட்டுருக்கீங்க,
2: அதை மறக்கல நினைப்போம். அதை நீங்க நினைச்சு விட்டுருக்கீங்க. இது 1999 என்னுடைய அவருக்கு கொஞ்சம் ஆபரேஷன் நடந்தது. அப்ப ஒரு 5 கடையை அடைச்சிருந்தோம். அப்ப வியாபாரம் ரொம்ப கம்மியா இருந்தது. ஏன்னா ஆள் கடையா நாங்கதான் பாக்கணும். அப்போ ஒரு 5000 கடைக்குல ₹1 எப்பவுமே வைப்போம். அத மாதிரி ஒரு வாரம் அஞ்சலாம் ஒரு 5000 உள்ள கடையில இருந்தது. அது எப்படியோ ஒரு பொண்ணுடையா வந்து இறங்கி யாரோ எடுத்துட்டு
0: போயிட்டாங்க.
2: ஏன்னா அது வந்து கடன் கொடுக்கணும். கடன் கொடுக்கணும், ஒரு வாரம் வியாபாரம் கிடையாது, எந்த காசும் கிடையாது. அப்புறம் இதுக்கு ஆஸ்பத்திரிலயே ஒரு 5000 பாக்கி இருந்தது.
0: எனக்கு
2: 10000 வேணும். அது என்ன செய்ய என்ன செய்யணும் அவரு யோசிச்சுட்டே, அவரு ஆஸ்பத்திரில இருந்து யோசிச்சு. நான் ஒண்ணுமே சொல்லல. அவன் இதா வந்து வீட்டுல, ஏன்னா எனக்கு கையில காசு தர மாட்டாங்க. செலவுக்கு எல்லாம் அவங்களே பாக்குறதுனால காய்கறி அது மாதிரி ஏதாவது வாங்கினா எங்க வெளியே கூட்டு போனாங்கன்னா அது அதுக்கு இப்ப கையில ஏதாவது காசு தாங்கன்னா அதுதான் வச்சிருப்பேன். வேற நான் என்ன புள்ள கடையில நிக்கிறதுனால எனக்கு காசு பைசா நான் கேட்கவும் மாட்டேன், அதை தரவும் மாட்டாங்க. அப்புறம் நான் அதுல கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்து 10000 அப்போ அந்த 20 உண்டு.
0: இப்போ இது வந்து 91 99 ஓகே
2: 9 ஆமா. அப்புறம் அவங்க கடன் கொடுத்தது கொடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கணும். அவரு நான் உண்ட காசே தரவுடனே எப்படி காசு வச்சிருந்தேன் அப்படின்னாரு.
0: ஏன்னா
2: காய்கறி வாங்கும் போது அவங்க தான் கொடுப்பாங்க, நான் எதுவுமே காசு எடுக்கவும் மாட்டேன், நான் கேட்கவும் மாட்டேன். ஏன்னா எல்லாமே நம்ம கடையில இருக்கனால எதுவுமே கேட்க மாட்டேன். இது மாதிரி காய்கறி மாதிரி எங்க பெருமாட்டு போனா கையில காசு கொடுப்பாங்க, அந்த காசு ஊருக்கு போனா கொஞ்சம் காசு தருவாங்க. அது மாதிரி அந்த அத்தனை கொஞ்சமா அங்க வச்சிருக்கேன். 4-5 ஒரே வருஷம் வைக்க மாட்டேன்.
0: ஒரு நாள் வீட்டுக்குள்ள ஒரு ரவுண்ட் அடிச்சா நல்லா இருக்கும் போல இருக்க. ரேடியோல கூட இந்த மாதிரி வீட்டுல எந்தெந்த இடத்துல எல்லாம் காசு வச்சிருக்கேன்னு சொல்லாதீங்க, அது வந்து அது டேஞ்சர். சரியா?
2: சொல்லுவாங்க.
0: ஓகே மேடம், நன்றி நீங்கள் கால் பண்ணதுக்கு. உண்மையிலே வந்து அந்த காலத்தில் நிறைய பேர் இப்படி தான் அங்கங்கே ஒழிச்சு வச்சுருப்பாங்க பணத்தை. ஆனால் இப்போ எல்லாம் விமென்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறதுனால அவங்க ஈஸியாகவே அக்கௌண்ட்லேயே காசு வச்சுருக்காங்க. பட் ஒரு 10 15 முன்னாடி அந்த மாதிரிலாம் இருக்காதுல்ல. மேஜராக வந்து ஆண்கள் மட்டும்தான் வேலைக்கு போவாங்க, பெண்கள் வேலைக்கு போகிறது கம்மியாக இருக்கும். வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
3: சார், சென்னை பெருமலேருந்து வள்ளி பேசுகிறேங்க சார்.
0: சொல்லுங்கள் மேடம், உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு இந்த மாதிரி?
3: நான் என்ன பண்ணுவேன், மாசம் மாசம் ஒரு 1000-1500 பேங்க்ல விட்டு இது போட்டு போட்டு வைப்பேன்.
0: ஓகே.
3: திடீர்னு நகை கடைக்கு போனோம், ஒரு சவரம் எடுக்கலான்னு போனோம். அங்க பார்த்தா 2 தான் அடிக்க மாதிரி இருந்துச்சு. சரி, வாங்கிட்டு போனா $25 குறையுது. அப்புறம் எங்க வீட்டுக்காரும் கால் சவரம் மோதிரம் கேட்டாரு.

0: சரி வா போய் பேங்க்ல பாப்போம்னு சொல்லிட்டு பார்த்தா அது ஒரு 30 ரூபா இருந்துச்சு. அது வாங்கிட்டு ஒரு சவரம் 25 ரூபா அப்போ அது வாங்கினேன். அவருக்கும் வாங்கிட்டு
1: எந்த வருஷத்துல
0: காசு இல்ல இல்லன்ற எப்படி போட்டு தெரியாத
1: இல்ல எந்த வருஷத்துல கேட்ட
0: 2017
1: ஓகே ஆமா.
0: அப்ப சொல்லிட்டு அப்புறம் 2 சவரம் அடிக்க எடுத்துட்டு அப்புறம் அவருக்கு ஒரு 1/2 சவரம் மோதம் எடுத்து கொடுத்தோம்.
1: சரி போனா போதும் எடுத்து கொடுத்துருக்கீங்க.
0: எப்ப கேட்டாலும் இல்ல இல்லன்னு இது மட்டும் சொல்லிட்டு தலைமை எப்படி வச்சுக்கிற கார் அப்படின்றது. சரி இப்ப பஸ் இல்ல இல்லன்னு சொல்லி வச்சுக்கிறதுனால இருந்துச்சு.
1: இப்ப எவ்வளவு வச்சிருக்கீங்க அந்த மாதிரி
0: அப்படின்ட்டு வாங்கி கொடுத்தேன்.
1: சரி இப்ப எவ்வளவு வச்சிருக்கீங்க அந்த மாதிரி
0: வெளியில
1: கடன் வாங்காத அளவுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கரெக்ட் தான்.
0: ஆமா சார், அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆயிடுதுல கடன் வாங்குறாங்க. அதுக்குதான் அது பழக்கம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்துருச்சு அடியே மெயின்டைன்
1: ஆகுது. ஓகே மேடம், நன்றி மேடம், நன்றி. இன்றைக்கி நான் கேட்டுட்ருக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் இதுதான். நீங்கள் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க உங்கள் சொந்தக்காரங்களுக்கோ உங்கள் ஃபேமிலிக்கோ, அதை வந்து அவங்க பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பாங்க, பரவாயில்லையே எந்தளவுக்கு உன்னால் முடியுது அப்படின்னு. அதை தான் கேட்டுட்ருக்கேன். 2986000038 அப்படி இல்லைனா 2952055549 எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். அடுத்து தான் நம்ம வந்து எல்லாமே என் ராசாதான் அப்படிங்கிற படத்திலிருந்து மனோவும் எஸ் ஜானகியும் பாடின பாட்டு கேட்க போகிறோம். ஜெயதேவனுடைய வரிகளில் இளையராஜாவோட இசையில் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேடியம் ரெயின்போ FM 101.4 எல்லாமே சமதோடு.

0: அதன் கூட மாடப்புறா.
1: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: என்ன
1: சொல்ற குயில
2: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
3: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: ಹಾಯ್ ಸ್ನೇಹಿತೆಯೇ,
1: ஸ்நேகிதியை கேட்டிருக்கீங்க. 12:32 ரெயின்போ எஃப்எம் 101.4 வீரா தான் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்காவது பண உதவி செஞ்சிருப்பீங்க, உங்கள் ஃபேமிலிக்கு செஞ்சிருப்பீங்க, இல்லை உங்கள் சொந்தக்காரங்களுக்கு செஞ்சிருப்பீங்க. அப்படி செய்யும்பொழுது அவங்க ஆச்சரியப்பட்டு, ஏ எப்படிப்பா உன்னால் இவ்வளோ முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க இல்லையா. அந்த தருணம் ரொம்ப அப்படியே உள்ளுக்குள்ளேருந்து பொங்கி வந்திருக்கோம், அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கும். அதை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட கேட்டுகிட்டு இருக்கேன். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: 20, 50

0: வச்சேன், இதை வாங்கி சாப்பிட்டேன்னு சொல்றேன். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் நான் சேர்த்து வைப்பேன் எங்க அம்மாக்கு தெரியாம. சேர்த்து வச்சு எங்க அம்மாக்கு ஒரு அவசரமா ஒரு தேவைப்பட்டுச்சு. அப்போ நான் அதை எடுத்து கொடுக்கும் போது அவங்க கேட்டாங்க, இங்கிட்ட எப்படி வந்துச்சு இவ்வளவு காசு, நீ தான் எல்லாம் வாங்கி சாப்பிடு வாங்கி சாப்பிடுவேன்னு சொல்லுவியே, இங்கிட்ட எப்படி வந்துச்சு இவ்வளவு காசுன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னா, இல்லம்மா நான் சேர்த்துதான் வச்சிருந்தேன் அப்படின்னு. பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.
1: ஓகே, இப்ப என்ன பண்றீங்க நீங்க? இப்ப ஒர்க் பண்றீங்களா இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா? வீட்டுல
0: இல்ல, வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன்.
1: இப்போ அதே மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கீங்க?
2: உங்க
1: வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சம்பவம் எப்ப நடந்துச்சு?
2: ஒருத்தர் காலையில ஹாஸ்பிட்டல் போனோம், காசு கொடுங்க இருந்தா குடுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்னன்னா இல்ல. என்ன அப்புறம் என் மக உண்டியில இருந்து உடச்சி காசு கொடுத்தேன். காலையில போனாங்க ஹாஸ்பிட்டலு. என் மகளோட சேமிப்புதான் அவங்களுக்கு உதவிச்சு.
1: உங்க மகளோட சேமிப்பு தான் உதவுச்சு. சோ உங்க மகளை பார்த்து நீங்க ஆச்சரியப்பட்டீங்க, நீங்க எப்படி இவ்வளவு காசு வச்சிருந்தா?
2: ஆமா, அவ எப்பவுமே சேமிப்பாங்க. இப்பயும் சரி,
1: சூப்பர். இல்ல உங்ககிட்ட இருந்து அந்த பழக்கம் வந்திருக்கா இல்ல அவங்களாவே
2: ஆரம்பிச்சிட்டாங்க?
1: அவங்களே பாத்துப்பாங்க நான் எதுக்கு எடுத்து வைக்கணும் அப்படின்றாங்க. ஓகே, அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யாரு பேசுறீங்க?
3: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: சொல்லுங்க மேடம்.
3: காசு பணம் தான் உதவின்னு கிடையாது, உதவி செய்யலாம். அப்படின்னா பேருந்துல போகும்போது 1 ரூபாய் டிக்கெட்டுக்கு இல்லைன்னா குடுத்துடலாம். அப்புறம் அந்த குழந்தைய அழுகுங்க, வீரிட்டு அழுகுங்க. பேருந்துலயும் சரி ரயிலையும் சரி, இல்ல நேரம் துடி துவாரமா அழுதுகிட்டு இருக்கும் போது கையில எப்பவுமே சாக்லேட் போட்டு வச்சிருப்பேன். ஒரு நாலு சாக்லேட் போட்டு வச்சிருப்பேன். அதுல ஒண்ணு எடுத்து குடுத்துட்டேன்னா அந்த அழுக அமர்ந்துரும், எல்லாருமே நிம்மதியா பயணம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுவேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க கூட ஏறி உட்காந்தாங்க. அந்த அம்மாவுக்கு பிரஷர் போல மயக்கம் வந்துருச்சு. கிராமத்து பஸ்ஸுக்கு போகணும்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கு மயக்கம் வரவும் ரெண்டு வாழைப்பழத்தை பிச்சு கொடுத்தேன். எப்பவும் இந்த பேரம்பேத்தியில பாக்கும்போது நிறைய வாழைப்பழங்கள் வாங்கி போவேன். ரெண்டு வாழைப்பழத்தை பிச்சு கொடுத்து
1: நடமாடும் பெட்டி கடை மாதிரி இருப்பீங்க போல இருக்க.
3: இல்ல இல்ல, அந்த ரெண்டு வாழைப்பழமும் தண்ணியும் அவங்க பசியை அமைச்சிச்சு. பசி அமைச்ச மட்டும் இல்ல, அவங்களுக்கு அந்த புத்தரே திரும்பி வந்துச்சுப்பா. இப்ப சின்ன சின்ன உதவி செய்வேன். அதே மாதிரி மேட்டுக்கடன்லாம் பெருசா ஒண்ணும் செய்ய மாட்டேன். அதுக்கு பதிலா பாலாபிஷேகம், தேனாபிஷேகம், கோயில் இருக்கலாம் எதுவுமே செய்ய மாட்டேன். அதுக்கு பதிலா ஏழை எழுதி நம்ம கணக்கு முன்னாடி யாரும் இருக்காங்க, அவங்க வீட்டுல போய் ஒரு 200-300 கையில கொடுத்துட்டு வந்துருவேன். திருமணங்களுக்கும் போய் எல்லாருமே பணத்தை சேகரிச்சு ஒரு 5000-10000 திரட்டி கொடுப்போம்ப்பா. இந்த மாதிரி என்னென்ன செய்யணுமோ அதை செய்யறவங்கப்பா நல்லா இருக்கும்.
1: ஓகே மேடம், நன்றி மேடம். மொய் வைக்கிற கான்செப்டே அதுதானே?
4: சொந்தக்காரங்க அதாவது எங்க வீட்டுக்காரு காசு கொடுப்பாரு, அதுல அந்த 5 ரூபாய் நோட்டு புது நோட்டு எல்லாம் வரும். ஆமா,
1: சொல்லுங்க.
4: அந்த 5 ரூபாய் நோட்டை எடுத்து எடுத்து 10 ரூபாய் 5 ரூபாய் எது புதுசா தக தகன்னு இருக்கும் அத மட்டும் எடுத்து போட்டுறது, பழசாகிறதெல்லாம் செலவு பண்றது. இப்படியே பண்ணின்னு இருந்தப்ப அது என்ன ஆச்சுன்னா, 10th படிக்கும் போது 25,000 ரூபாய் பீஸ் கட்டும் போது 20,000 ரூபாய் இருக்கு கையில. சரி, மேல் கொண்டு என்ன பண்ணலான்ட்டு எதுக்கும் அதை எடுத்து பாக்கலாம்னா, ஒரு எடுத்து பார்த்தா வரும் 5 ரூபாய் நோட்டே 6,000 ரூபாய்க்கு இருக்குது.
1: 5 ரூபாய் நோட்டே 6,000 ரூபாய்யா?
4: ஆமா, அதை எடுத்துன்னு போய் சரி இதே எடுத்துன்னு குடுத்துடலாம், யாருகிட்ட குடுத்தீ நேற்றுக்கு மாத்துறதுன்ட்டு நான் பீஸ் கட்டுறவங்க கிட்ட கொடுத்தா, அதை என்றவங்க ஏமா இது எங்கன்னு தெரியும்.
1: எப்படி ஒரு சாக்குல போட்டு எடுத்துட்டு போனீங்களா? கட்ட பையில எடுத்துட்டு
4: போறீங்களா? கட்ட பையெல்லாம் இல்ல, கவர்ல தான் போட்டு எடுத்துட்டு போனோம்.
1: ஓகே,
4: அப்புறம் ஏமா இது எங்க இருந்துமா எடுத்துனோம்? அதுவும் பெரிய ஸ்கூல், அது சபாஸ்டின் ஸ்கூல் பல்லாவரத்துல. எங்க இருந்துமா எடுத்துனோம் நீங்க இத?

0: அப்படின்னாங்க. இல்லை ஒன்றும் இல்லைம்மா, அர்ஜென்ட்டுக்கு தேவை, அதான் எடுத்துன்னு வந்தோம். பரவாயில்ல பரவாயில்ல நீங்க அப்படின்னு சொல்லி கட்டிக்கினாங்க.
1: எப்படி இருந்தா என்ன பணம் தானே?
0: ஆமா,
1: ஒரு ரூபாயா இருந்தா கூட என்ன, அது பணம் தானே.
0: ஓகே,
1: சூப்பர் மேடம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரியான பழக்கம் நிறைய பேர்ட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நானுமே அந்த மாதிரி தான் பண்ணுவேன். புது நோட்டை பத்திரமா வச்சுக்கிட்டு பழைய நோட்டை தான் எடுத்து செலவு பண்ணுவேன். ஆனால் இருந்தாலும் 6000 ரூபாய்க்கு 5 ரூபா நோட்டுங்கிறது கற்பனை பண்ணியே பார்க்க முடியல, பயங்கரமாக இருக்குது. ஓகே மேடம், நன்றி மேடம்.
0: நன்றி,
1: தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணலாம். கால் பண்ணுங்கள் 2986000038, 2952050554 எங்களுக்கு. இப்போ நம்ம எஜமான் படத்திலேருந்து RV உதயகுமாருடைய வரிகளில் SP பாலசுப்ரமணியம் ஜானகி பாடப்பட்ட இளையராஜாவோட இசைகளை கேட்க போகிறோம். ஸ்டேட் யூனிட் ரெயின்போ FM 101.4 எல்லாமே சமதோடு.

0: 12:45 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 நாம கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில பேசிக்கிட்டு இருக்க விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க செஞ்ச ஒரு உதவி, அந்த உதவியை பார்த்து உதவி வாங்கினவங்க ஆச்சரியப்பட்ட தருணமா தான் கேட்டுட்டு இருக்கேன். நியூஸ் வளர்த்து நேர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்து. எப்படி இருக்கீங்க சார்?
0: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார்.
0: ஓகே, சொல்லுங்க.
1: நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள்,
0: நன்றிகள்.
1: நான் எனக்கு வந்து எங்க பையனுக்கு, நாங்க மெட்ராஸ்ல ஒருத்தர் தான் சாப்பிடுவோம், அதனால எனக்குள்ள காசு எல்லாம் கிடைக்காது. அப்ப தீபாவளி பொங்கல்னா அப்பா ஏதாவது கொடுத்து வச்சிருப்பாங்க, கொடுப்பாங்க, சீர் மாதிரி கொடுப்பாங்க, அதெல்லாம் தான் இருக்கும். அப்ப ஃபீஸ் கட்டுறதுக்காக என்ன பண்றதுன்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் எனக்கு வந்து கல்யாணத்தப்ப வளையல் போட்டிருந்தாங்க, கோல்டு வளையல், அதுக்கு எடுத்து கொடுத்து அதை வச்சு ஃபீஸ் கட்டிடலாம்னு சொல்லிட்டு அதை கொடுத்தேன் சார். அப்ப அது எதிர்பார்க்கவே இல்லை அவங்களும், இது நான் கொடுப்பனா அப்படிங்கிற மாதிரி அது கொடுத்தேன். காசுக்கு வந்து எனக்கு கொடுக்க மாட்டாங்க. அது பில்லு என்னவோ, கரண்ட் பில்லு, பால் கார்டு வாங்கறதுக்கு அது கரெக்டா அமௌண்ட் கொடுப்பாங்க. அது கியூல போய் நின்னு கட்டிட்டு வந்துருவோம், அவ்வளவுதான். மார்க்கெட் போறதே எல்லாம் அவங்களே பாத்துப்பாங்க, அது காசு எல்லாம் கிடைக்காது. அப்புறம் கொஞ்சம் அமௌண்ட் சேர்ந்ததும் வாஷிங் மிஷின் வாங்கினேன் சார், அதெல்லாம் வச்சு. அப்போ பணம் அப்படிதான் இல்லன்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்பா கொடுத்ததெல்லாம் வச்சிருந்ததெல்லாம் வச்சு வாஷிங் மிஷின் வாங்கினோம். அதெல்லாம் தான் இன்னைக்கு ஞாபகம் வருது நீங்க சொல்றத, அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம். அப்பதான் யோசிச்சேன், நம்மளும் வேலைக்கு போயிருந்தா நம்ம கையிலயும் காசு இருக்கும்ல
0: அப்படின்னு. பாடல்கள் சூப்பர் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்ப நம்ம கேட்டு முடிச்சோம்ல எஜமான படத்துல, அந்த பாட்டை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு வரக்கூடிய சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா, ரெண்டு பேருக்கும் குழந்தை பாக்கியம் கிடையாது, இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இந்த பாட்டு வரும். அப்ப வரும்பொழுது அந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா, நாமேன் குழந்தைகள் நமக்கேன் குழந்தைகள் அப்படிங்கிற கான்செப்டில் இருக்க மாதிரி, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிக்கிற மாதிரியான ஒரு பாடல் தான் இந்த பாடல். ஸோ அழகான வரிகள். ஆர் வி உதயகுமார் இந்த மாதிரி நிறைய பாட்டு எழுதியிருக்காரு, அதில் ஒரு முக்கியமான பாட்டு இந்த பாட்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2986-00-38, 2985-2055 எண்களுக்கு நீங்கள் அழைக்கலாம். அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமூர்த்தி படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துக்கிட்டு இருக்கு தேவா மியூசிக்கில். வாலியுடைய வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், அதுக்கப்புறம் வந்து ராகினி சந்தானம் சேர்ந்து பாடின பாட்டு. ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கெல்லாமே சம்மதோடு.

0: பெய்யற மழை நீரை சேமிச்சு வைங்கன்னு அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: மழை பெஞ்சா இந்த மாதிரி தமன்னா மாதிரி ஆடலாம் அப்படின்னு ஜாலியாக தான் இருக்கு. ஆனால் என்ன பண்றது, சென்னையில் மழை பெய்யல, சென்னையில் மட்டும் இல்லை நிறைய ஊரில் மழையே பெய்யல அப்படின்னு வருத்தமாக தான் இருக்கு. ஸோ வந்து ரெயின்போ எஃப்எம் சார்பாக சீக்கிரம் மழை பெய்யணும்னு நம்ம கேட்டுப்போம். ஓகே, 12:53 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நாம கேட்டுருக்க இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நான் பேசிக்கிட்டு இருந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலிக்கு அதே மாதிரி உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு நீங்கள் செஞ்ச ஒரு உதவி, அது வந்து மேக்ஸிமம் பண உதவி அப்படின்னு தான் நான் கேட்டிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு உதவி செய்யும்பொழுது அவங்க எப்படிப்பா ஒன்றால் இதெல்லாம் முடிஞ்சது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போன அந்த தருணங்கள் இருக்குல்ல, அந்த தருணங்கள் என்னங்கிறதான் நான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணி, அதுலேயும் வந்து தேவிகான்னு ஒருத்தங்க கால் பண்ணி சொன்னாங்க, பாருங்கள், 6,000 ரூபாய்க்கு 5 ரூபா நோட்டை மட்டுமே கொண்டு போயிட்டு நான் பணத்தை கட்டினேன் அப்படின்னு சொன்னதை கேட்டு நான் வந்து பயங்கரமாக ஆச்சரியப்பட்டு போனேன். இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து கொடானக்கூடிய நன்றிகள். அடுத்ததாக 2 மணிக்கு நம்ம மீட் பண்ணுவோம். இப்போ வந்து 1 மணிக்கு உங்களுக்கு அப்படியே தேனாரும் பாலாரும் ஊறுற மாதிரி 1950, 1960 சொல்லிட்டு பழைய பாடல்கள் எல்லாத்தையுமே பொன்னான முத்தான பாடல்களை உங்களுக்காக கொடுக்கறதுக்கு நம்ம ஆஜய் சஞ்சய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அதை நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக ராஜகுமாரன் படத்திலிருந்து இந்த பாட்டிலையும் எஸ்பிபி வந்து ரொம்ப அழகாக சிரிப்பார். அவரை சிரிக்கிறதுக்காகவே இந்த பாட்டை கேட்கலாம். ஆர்வி உதயகுமாருடைய வரிகளில் இளையராஜா மியூசிக்கில் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமத்தோடு.
2: ஐயையா, வெக்கத்தை பாரு மாமாவுக்கு, கட்டிக்க போறவ எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய?
3: என்னன்னு சொல்ல
2: ஓ யோசிக்கிறியா?

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு மணி ஒரு நிமிடம் ஆகிட்டுருக்கு. திரைகாணம் நிகழ்ச்சியில் இருக்கீங்க. ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் கேட்கும் இந்த நிகழ்ச்சி 60-70களுடைய திரைப்பட பாடல்கள் வந்து நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய். நிகழ்ச்சியின் முதல் பாடல் டிஎம் சௌந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில் வைரநெஞ்சம் திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

1:10 ஆகிட்டுருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 திரை கானம் நிகழ்ச்சியில் தான் இருக்கீங்க. படகோட்டி திரைப்படத்திலேருந்து டிஎம் சவுந்தரராஜன் அவர்களுடைய அற்புதமான ஒரு குரலில் வந்து நம்ம ஒரு அற்புதமான பாடல் கேட்டு வந்தோம். கூட அவங்களோட பி சுஷீலா அவர்களும் பாடியிருக்காங்க. வாலியோட வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில் வந்து ஒரு அற்புதமான பாடல் தொட்டால் பூமலரும். அந்த சாங் வந்து நம்ம கேட்கும் பொழுது நம்ம வந்து பூ செடிகளுக்குள்ளே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாடல் கேட்டுகிட்டே போகும்பொழுது ஏதோ ஒரு வகையில் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி நம்மக்கிட்ட வந்து நிற்குது. அதே மகிழ்ச்சியோடு நம்ம வியட்நாம் வீடு திரைப்படத்தில் ஒரு அற்புதமான பாடல் கேட்டு வரப்போகிறோம். அதாவது ஒரு ஊருக்கு போக போகிறோம், அந்த ஊருடைய பேரை வச்சு இந்த பாட்டு வந்து வருது. இதே டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா இருவருடைய அற்புதமான குரல்களில் கேவி மகாதேவன் அவர்களுடைய ஒரு அழகான இசையில் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு அற்புதமான பாடல்னு கூட சொல்லலாம். அற்புதமான பாடலும் தாண்டி காலத்தால் அழியாத காவிய பாடல்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி பாடல்கள் தான் நம்ம தொடர்ந்து நம்ம கேட்க போகிறோம். கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும், தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை, மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளில்

0: 101.4 இனி எல்லாமே தூள. சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: என்ன
3: சொல்ற குயில?
4: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
5: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.

1:23 ஆகிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை கானம். 60 மற்றும் 70களுடைய திரைப்பட பாடல்கள் வந்து நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். 1:24 ஆகிட்டிருக்கு. இதுவரைக்கும் நம்ம கேட்டது பி சுஷீலாவுடைய குரலில், கண்ணதாசனுடைய வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இருவருடைய இசையில் விண்ணிற ஆடை திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான ஒரு பாடல். என்ன என்ன வார்த்தைகளோ, அந்த வார்த்தைகள் தான் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்றத வந்துட்டு நமக்கு வந்து அற்புதமாக சொல்லுது. அதே மாதிரி இப்போது அடுத்து நம்ம உரிமை குரல் திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் வந்து கேட்க போகிறோம். கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

உடல் வரும் இந்த காதல் கணக்கு நமக்கு கண்ணில் இருக்கு இருக்கு காணம் எதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நேத்து பூத்தாளே ரோஜா மொட்டு பறிக்க கூடாது.

0: பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுள்ள
1: தினந்தோறும் காலை 7:30
2: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: இனி எல்லாமே தூள்.
1: ஒரு மணி 31 நிமிடம் ஆக போகிற வேளையில் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைகானம். 60 மற்றும் 70களுடைய திரைப்பட பாடல்கள் வந்து நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். 1:31 ஆகிடுச்சு. அடுத்து எந்த திரைப்படத்துடைய பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, புதிய பறவை திரைப்படத்திலிருந்து பி சுஷிலாவுடைய குரலில் கண்ணதாசனுடைய வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு அழகான இயற்கையான ரம்மியம் மிகுந்த இடத்துல வந்து தலைவனும் தலைவியும் ஒன்று சேர்ந்து போயிருக்கிறாங்க. ஆனால் தலைவனுக்கு திடீர்னு அந்த அழகான நினைவுகள் வந்து மறந்து போச்சு. அப்போ அந்த தலைவி தலைவனை பார்த்து இந்த கேள்வியை தான் கேட்குறாங்க. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: தன்னை கேட்டதாரு இங்கு வந்ததாரு.
1: பாஞ்சாலி பாஞ்சாலி
2: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ அவர் என்ன பேரோ
1: பரஞ்சோதி பரஞ்சோதி.

கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திலிருந்து கோவில்மணி ஓசை பாடல் வந்து நம்ம கேட்டு முடித்து வந்தோம். மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி இருவருடைய குரல்களில், கண்ணதாசன் வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில் ஒரு அற்புதமான பாடல் வந்து நம்ம கேட்டு முடித்து வந்த நேரம் 1:41. ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைகானம். 60 மற்றும் 70களுடைய திரைப்பட பாடல்கள் வந்து நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தாய் சொல்லை தட்டாதே திரைப்படத்திலிருந்து, டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா இருவருடைய குரல்களில், கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையில் வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டிணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: அரசை புதிய அரசு வெற்றி கொண்டதுண்டா, கலைமகளை திருமகள் தான் வெற்றி கண்டதுண்டா, கவியரசை புதிய அரசு வெற்றி கொண்டதுண்டா, கலைமகளை திருமகள் தான் வெற்றி கண்டதுண்டா, சபை அறிந்த புலவனுக்கு சிறையும் ஒரு வீடு, அறிவிழந்த அரசியர்க்கு நாடும் ஒரு காடு, சபை அறிந்த புலவனுக்கு சிறையும் ஒரு வீடு, அறிவிழந்த அரசியர்க்கு நாடும் ஒரு காடு. ராணி மகாராணி,
1: ராணி மகாராணி,
0: ராஜ்யத்தின் ராணி,
1: ராஜ்யத்தின் ராணி,
0: வேக வேகமாக வந்த நாகரீக ராணி,
1: வேக வேகமாக வந்த

1:49 ஆகிட்டுருக்கு. திரைகானம் நிகழ்ச்சியில் 60-70களுடைய பாடல்கள் வந்து நம்ம தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கோம். டிஎம் சவுந்தரராஜனுடைய குரலில், கண்ணதாசன் வரிகளில், கேவி மகாதேவன் அவர்களுடைய இசையில், சரஸ்வதி சபதம் திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான ஒரு பாடல், இனிமைன்றதை விட ஒரு தங்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாடல் நம்ம வந்து கேட்டு முடித்து வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம தலைவனும் தலைவியும் சிரித்து பேசி அதன் மூலமாக காணும் இந்த இன்பத்தை வந்துட்டு ரொம்ப அற்புதமாக விளக்கியிருப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்ட உற்சாகத்தோடைய நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு கட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டே இருக்கிறோம். அந்த வரிசையில் நம்ம எழுதுகளுடைய திரைப்பட பாடல்கள் நம்ம கேட்க போகிறோம். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து அற்புதமான ஒரு பாடல், டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா. அடேங்கப்பா, இந்த இருவருடைய காம்போ வந்து 60 மற்றும் 70களில் வந்து கோலோச்சிய ஒரு அற்புதமான ஜோடினே சொல்லலாம். இப்போவே நமக்கு நல்லாவே தெரியுது. வாலியுடைய வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் வந்துக்கிட்டு இருக்கு. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல் கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

1:55 ஆக போகிற வேளையில் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இதுவரை இணைந்திருந்த நிகழ்ச்சி திரைகாணம் 60 மற்றும் 70 திரைப்பட பாடல்கள். 1:55 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியுடைய நிறைவு கட்டத்துக்கு நம்மளும் வந்தாச்சு. இதுவரைக்கும் உங்கள் கூட பயணம் பண்ணிட்டு இருந்தது உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து உங்களை மகிழ்விக்க வருகிறேன். அடுத்து இளமை ஊஞ்சலாடுகிறது அப்படின்ற ஒரு அழகான திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் வந்துகிட்டு

இந்த பாடலோட நானும் விடைபெறுகிறேன். மீண்டும் இன்னொரு நாள் உங்களை வந்து சந்திக்கிறேன். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், வாலியுடைய வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில் ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு பாடல் கூட சொல்லலாம். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.

உங்கள் உதட்டில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம், உங்கள்

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர் கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறு கதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர் கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறு கதை.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

வணக்கம் வணக்கம் வணக்கம். 2:01 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இந்த ஒரு அரை மணி நேரத்துக்கு நாம கேட்க போற நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ். ரெயின்போ மெலடிஸ்ல 80களில் வந்த 90களில் வந்த நல்ல மெலடி பாடல்கள்லாம் அப்படியே லைன் அப் ஆயிருக்கு. ஸோ முதல் பாடல் பாடும் பறவைகள் படத்திலிருந்து கேட்க போறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரலில் பாடல் வைக்கிறது, வைரமுத்து வரிகளை இளையராஜாவோட இசையில். ஸ்டே டியூன்ட் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமத்தோடு.

0: அம்மாடியோ. தனநான ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்,
1: சபாஷ்.
0: கவிதை உலகம்.

கண்ணதாசன் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாண்ட பாட்டு, எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில கேட்டு முடிச்சோம். வறுமையின் நிறம் சிவப்பு திரைப்படத்திற்காக 2:11 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மெலடிஸ் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சி ஒழிஞ்சக்கூடிய அடுத்த பாடல் அன்னக்கிளி திரைப்படத்துக்காக தான் கேட்க போகிறோம். ஜானகியுடைய குரலில் பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடைய வரிகளை இளையராஜா இசையில் பாடல் ஒழிக்குது. ஸ்டே டியூன் ரெயின்போ எஃப்எம்.

புள்ளி போட்ட ரவுக்கைக்காரி புளியம்பு சேலைக்காரின்னு சொல்லும்பொழுது அந்த புளியம்புக்கு ஒரு ஒரு ஏற்றம் கொடுக்குறாங்கல்ல, ஆரோகணம் வருதுல்ல, அது ஏன் அப்படின்னு நான் சிந்திச்சு பார்த்தேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளியம் இலையே ரொம்ப சின்னதாக இருக்கும், புளியம்பு அதை விட சின்னதாக இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி நம்ம ஹைப்பாக கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சாங்களா என்னென்னு தெரியல அந்த இடத்துல. இது எனக்காக தோணுது, உங்களுக்கு இது தோணுதா அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுங்கள். ஸோ 2:16 ஆகிட்டுருக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மெலடிஸ் கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் சின்ன கவுண்டர் படத்திலேருந்து கேட்க போகிறோம். ஆர்வி உதயகுமாரோடைய வரிகளில் தான் பாடல் ஒழிக்குது. எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி பாண்ட பாட்டு, இளையராஜாவுடைய இசையில். ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம்.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது.
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க.
1: அப்பதான்
0: உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: எல்லாமே தவறு.
1: மத்தியானம் 2:20 நிலா வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெயின்போ எஃப்எம் கேட்டிங்கன்னா நிச்சயமாக வரும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மெலடிஸில் அடுத்து தான் நம்ம கேட்க போகிறது ஒரு நிலா பாட்டு. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வாலிவுடைய வரிகளை இளையராஜா இசையில் ஒலிக்குது, மௌன ராகம் படத்துக்காக. ஸ்டேட்யூன் ரெயின்போ எஃப்எம் 101.4.

இப்படி கூப்பிட்ட நிலா என்ன? வானமே இறங்கி வந்துடும்ல. 2:25 ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மெலடிஸுடைய நிறைவு பாடலை கேட்க போகிறோம். மெல்ல திறந்தது கதவு படத்துலேருந்து தான் பாடல் வந்துகிட்டு இருக்கு. வாலியுடைய வரிகளில், சித்ராவுடைய குரலில், MS விஸ்வநாதன் அண்ட் இளையராஜாவோட இசையில். ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம்.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் குழுமம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பிரசல்ஸில் சிஐஐ அசோச்சம் உள்ளிட்ட இந்திய தொழில் வர்த்தக சங்க பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்டம் நாட்டில் உள்ள 120 புதிய நகரங்களை இணைப்பதாக இருக்கும் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் பீம்ஸ்டெக் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். அஞ்சலகங்கள் தற்போது வங்கி மற்றும் பாஸ்போர்ட் சேவைகளை வழங்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெட்ரோல், டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி கட்டணங்களை மத்திய அரசு மாற்றியமை

வைத்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டம் அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி சோனியாகாந்தி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை இன்று தொடங்கியது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தாவேக அரசின் நிர்வாகத்திறன் குறித்து திமுக தொடர்ந்து கேள்வி எழுப்பும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. தடையற்ற மின் விநியோகத்தை தாவேக அரசு வழங்க தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவலர் நியமனங்களுக்கான அறிவிக்கையை உடனடியாக தாவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று கார்டிஃபில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். 3:03 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இந்த ஒரு மணி நேரம் நாம கேட்க போறோம் நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இன்னைக்கு யார் ஸ்பெஷல் கெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் பிரவீனா நம்ம கூட ஜாயின் பண்றாங்க. டாக்டர் பிரவீனா யாருன்னா இவங்க வந்து ஒரு ரேடியாலஜிஸ்ட். ஸோ நமக்கு வந்து இன்றைக்கி கம்ப்ளீட்டாக நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணுறதுலேருந்து சிடி ஸ்கேன் எடுக்கிறதுலேருந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறதுலேருந்து இதெல்லாம் எதுக்கு எடுக்கணும், எப்போ எடுக்கணும், இந்த சோதனைகள்லாம் எப்பப்போ உங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பல கேள்விகளை தாராளமாக நீங்கள் கேட்கலாம். அதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. வணக்கம் டாக்டர் அண்ட் வெல்கம்.
2: இனிய மதிய வணக்கம்.
1: இனிய மதிய வணக்கம்.
2: வந்து இந்த டாபிக் சொல்லலாமா, தலைப்பு சொல்லலாமா, எது வேணா சொல்லலாம். பட் இது வந்து ஒரு எல்லாருக்குமே உபயோகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சந்திப்பா வச்சுக்கலாம். திருவள்ளுவர்ல இருந்து நம்ம கோட் ஸ்டார்ட் பண்ணலாம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல். இது வந்து மருத்துவருக்கு மட்டும் இல்ல, இதோட பெரிய பங்கு நம்ம ஜனங்களுக்கும் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து நோய் வந்தப்புறம் டாக்டர் அனுபவிக்கிறதுக்கு பதிலா நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளை தயார்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த ஹெல்த் செக்அப்ஸ்.
1: ஓகே. ஆக்சுவலாக நம்ம டாக்டரை பார்க்கும்பொழுது, நான் ஸ்டுடியோக்குள்ளே உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு சொல்கிறேன், இந்த டாக்டரை பார்க்கும்பொழுது இவங்க வந்து கேரளாலேருந்து வந்திருப்பாங்களோ அப்படின்னு ஃபஸ்ட் நினச்சேன். ஆனால் திருக்குறள் சொல்லி இல்லை கிடையாது, நான் தமிழ்நாடு தான், இங்கே தான் விழுப்புரத்துலேருந்து தான் வந்திருக்கேன் அப்படின்னு நமக்கு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டாக்டருடைய பூர்வீகம் விழுப்புரம் மாவட்டமாக. ஓகே, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டாக்டர் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இரத்த பரிசோதனையிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம எடுத்து பழக்கம். திடீர்னு வருவாங்க, ஒரு ஊசியை குத்துவாங்க, பிளட் டெஸ்ட் எடுத்துருவாங்க, ஐயோ இவ்வளோ ரத்தம் எடுத்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஸ்கூல் டைம்லலாம் ஒரு மாதிரி பயமாக இருக்கும். ஆனால் அப்பையிலேருந்து வந்து அந்த பயம் அப்படிங்கிறது கொஞ்சம் வளர வளர குறைஞ்சி போயிடும். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் இந்த டயபெட்டிக் பேஷண்ட்லாம் வந்து டக்குன்னு அப்படியே ஒரு ட்ராப் மட்டுமே பிளட் எடுத்துக்கிட்டு அதை செக் பண்ணுறது அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரத்த பரிசோதனைங்கிறது எந்த வயசில் இருந்து நம்ம பண்ணிக்கிறது நல்லது? ரத்த பரிசோதனையில் இனிஷியல் ஸ்டேஜில் எந்தெந்த டிசீஸையெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும், இதெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குங்கிறத எப்படிலாம் கண்டுபிடிக்க முடியும்?
2: ரத்த பரிசோதனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டெல்லாம் ஏஜ் இருந்தது. நம்ம வந்து ஒரு 40 வயசு தாண்டா எல்லாம் பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. நான் என்னோட படிப்பு முடிச்சு வெளியில் வந்த காலத்தில் அப்படி தான் நாங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து 25 இயர்ஸ் மேபி ஒரு நல்ல ஒரு திருமணத்துக்கு முன்னாடியே அவங்களோட ஏதாவது குறைபாடு, ரத்த சோகை அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு இருக்கான்னு பெண்களுக்கும் தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வெளியில் தெரியாது. ஆண் பெண் இரு பாலர்லேயுமே

0: யாருக்கு வேணால் இருக்கலாம். ஸோ அது இல்லாமல் ஸ்கேன், ஒரு பேசிக் என்ன சொல்கிறது, அல்ட்ரா சவுண்ட் அப்டமன், இது வந்து உங்களுக்கு பிறப்பிலேயே எல்லா ஆர்கன்ஸ்லேயும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை வந்து வேறு ஏதாவது தொந்தரவு இருந்ததுன்னா தெரிஞ்சு வச்சுக்க தான். ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த் செக்அப் பற்றி பயப்படவே கூடாது. அதில் வந்து பிரச்சனை இருக்குன்னா இப்போ ஆல்மோஸ்ட் தீர்வு நிறைய தொந்தரவுகளுக்கு இருக்குது, சிலதுக்கு வந்து தேவையே படாது. அது வந்து நம்ம பிறக்கும் போதே ஒரு சின்ன தொந்தரவு இருக்கும், அது பாட்டும் இருந்து போகுது அப்படின்னு டாக்டர் சொல்லிடுவாங்க. ஸோ ஹெல்த் செக்அப்ன்றது வந்து வயது ஒரு 25 அந்த மாதிரி இதில் ஆரம்பித்து நம்ம வருஷா வருஷமோ 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் முடிக்கும் போதே அந்த ஹெல்த் செக்அப்போட எண்ணில் வந்து கொடுத்துருவாங்க. இத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செக்அப் பண்ணிட்டா போதும். அது மாதிரி நீங்கள் இப்போ இந்த சுகர் டயபெட்டிஸ் பற்றி சொன்னீங்க, சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த HbA1c-யை பார்க்கணும். ஸோ அதெல்லாம் எல்லா பரிந்துரைகளுமே அந்த ரிசல்ட்டுக்கு கீழே இருக்கும். அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு தேதி குறித்து இப்போ என்னென்னத்துக்கும் நம்ம வந்து கரெக்டாக டைமுக்கு ஒரு அலாம் வைக்கிறோம், எல்லாம் வைக்கிறோம், அந்த மாதிரி வச்சு பண்ணிக்கிறது நல்லது. இந்த தொந்தரவுலாம் இல்லாமல் கண், பல் இதெல்லாம் கூட நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை செக்அப் பண்ணிக்கிறது நம்மளோட உடல் நலத்துக்கு நல்லது.
1: ஓகே சரி, இப்போ சில டிசீஸ் வந்து சைலண்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இருக்கிறதே தெரியாது. எப்பயாவது ஒருத்தர் டக்குன்னு போயிட்டு ப்ளட் டெஸ்ட் பண்ணும்போது சுகர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி வேறு எதெல்லாம் இந்த இரத்த பரிசோதனையில் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது?
0: இது மாதிரி எல்லா நோய்களும் கண்டுபிடிக்க முடியாது. சில விஷயங்கள் நான் ஈஸியான விஷயங்களை சொல்கிறேன். PSA அப்படின்றது வந்து ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் அப்படிங்கிறது, மேல் அபவ் 50 ப்ராஸ்டேட்டில் கேன்சர், ப்ராஸ்டேட்ன்றது வந்து இந்த சிறுநீர் பைக்கு கீழே இருக்க ஒரு ஆர்கன், அதில் வந்து கேன்சர் வருதா அப்படின்றத வாய்ப்பை எளிதாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மருத்துவ ரத்த டெஸ்ட். ரத்தத்தில் டெஸ்ட் பண்ணால் அபவ் 50 PSA கட்டாயம் பார்க்கணும்.
1: ஓகே, 50 வயதுக்கு மேலே இருக்கு,
0: மேலே இருக்க ஆண்கள், ஆமாம், PSA பார்க்கணும். இப்போது கர்ப்பப்பையிலையோ சிறுநீர் அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த கருமுட்டை பையிலையோ தொந்தரவு இருக்குது அப்படி ஏதோ நீர்க்கட்டி இருக்குன்னா அந்த CA125 அந்த மாதிரி பிளட் டெஸ்ட்லாம் டாக்டரோட பரிந்துரை எடுத்துக்கிட்டு பண்ணால் போதும், பெண் பாலர் பொறுத்த வரைக்கும், ரைட்டுங்களா? அது இல்லாமல் நம்ம கம்ப்ளீட் ஹீமோகிராம், அதுக்கப்புறம் கல்லீரல் சம்மந்தப்பட்ட ரத்த டெஸ்ட், இதெல்லாம் வந்து ஜென்ரல் ஹெல்த் செக்அப்ஸில் பண்ணிக்கிட்டால் போதும். ஏதாவது நோய் இருக்குமா, இப்போ ஒருத்தருக்கு வந்து எடை குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னா எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டெஸ்டெல்லாம் எடுத்து ரிசல்ட்டை கூகுளில் போட்டு நம்மளே மனசை குழப்பிக்காமல் ஒரு அருகில் இருக்க நல்ல ஒரு டாக்டரை பார்த்து மருத்துவரோட ஆலோசனை எடுத்துக்கிட்டாது, அட்லீஸ்ட் டெஸ்ட்டை எடுத்துக்கிட்டாவது ஒரு டாக்டரை பாருங்கள். நீங்களாக போட்டு அதை ரொம்ப இப்போத்திய ட்ரெண்டில் வந்து அது இருக்கிறதுனால நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், கூகுள் டாக்டருக்கு பதிலாக நேரடியாக ஒரு டாக்டரை இப்போ ஃபேமிலி ஃபிசிஷியன் கான்செப்ட் கொஞ்சம் குறைஞ்சி போயிடுது நம்ம ஊரில். அது மாதிரி நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு டாக்டர், நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நம்ம ஒரே ஒரு டாக்டர் தான் போய் பார்ப்போம், அவரே தான் எல்லாத்தையுமே பார்த்துக்குவார். இப்போ ஒரு ஒரு தொந்தரவுக்கு ஒரு ஒருத்தட்ட போகும்போது நமக்கு யார் நம்மளோட டாக்டர் அப்படிங்கிறதே நமக்கு நிறைய பேர் மறந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து தேவையான விஷயங்கள்.
1: ஓகே, இந்த நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கு பெற்று அவங்களுடைய உங்களுடைய சந்தேகங்களை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2986-00-38 அல்லது 2952-00-55 எண்களுக்கு அழைக்கலாம். சொன்ன உடனே ஒருத்தர் வந்திருக்காரு. வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வியை கேளுங்க.
2: சுங்கம்பாக்கம் டேங்க் பண்டோட்டை சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜன் பேசுறையா.
1: உங்க கேள்வியை கேளுங்க சார்.
2: 68 வயசு ஆகுது எனக்கு, பிபி சுகர் இருக்கு.
1: ஓகே,
2: மூட்டு வலி இடுப்பு வலி இருக்கு, இறங்கி ஆபரேஷன் பண்ணி வயிறு போய் வீங்கி வெடிக்கிற மாதிரி இருக்கு.
1: ஓகே,
2: கண்ணு பண்ணி இருக்கேன், 3 வருஷம் ஆகி இப்ப பாரு மங்கின்னு வருது, எழுந்து நிக்க முடியல, நடக்க முடியல, இனிமேல என்னத்தை செக்அப் பண்றது ஒண்ணும் புரியல, எப்போ தெரியல. இருந்தாலும் உங்க பேச்ச கேட்ட உடனே ஏதாவது ஒரு மன ஆறுதலுக்கு என்ன சொல்றீங்க பாப்போம் அப்படின்னு பேசுறேன்.
0: ஐயா, உங்களோட விஷயம் எங்களுக்கு நல்லாவே புரியுது. 68 வயசுல நீங்க வந்து சுகர் பிபி எல்லாம் வந்திருக்குன்னா பரவாயில்ல, இப்ப எல்லாம் வந்து 35 வயசுலேயே உங்களுக்கு இருக்க தொந்தரவுகள்லாம் வந்துருது, கேட்ராக் எல்லாம் 40 வந்துருது. உங்களுக்கு 60 மேல தானே எல்லா தொந்தரவும் வந்திருக்கு?
2: 68
0: அதான், 60 வயசு நீங்க ஒரு 65 வயசு வரைக்கும் நல்லா இருந்தீங்க இல்லையா, அதுக்கப்புறம் தானே சில ஆபரேஷன்கள் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டீங்க.
2: ஆமா ஆமா
0: சோ அது மாதிரி எடுத்துக்கிட்டு சோ நீங்க இந்த சர்க்கரை வியாதி இது

0: இதுக்கு வந்து நீங்கள் பக்கத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் காமிச்சிருந்தீங்கன்னா அங்கே போய் திருப்பி காமிங்க, அந்த HbA1c அதெல்லாம் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் 68லேருந்து 88 வரைக்கும் எப்படி நம்ம நலமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் மனசில் வச்சுக்கணும், ரைட்டுங்களா? நம்ம உடல் நலம் கண்டிப்பாக, அதுவும் அடிக்கிற வெயிலில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் தான். ஆனால் அதை பற்றி பொருட்படுத்தாது. நம்ம வந்து நம்மளோட உடல்நலத்தை நல்லா வச்சுருக்கிறதால நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு பெரிய இது. ஸோ என்ன உங்களால் முடியுதோ கொஞ்சம் தூரம் நடக்கணும். ஸோ அந்த விஷயங்கள்லாமும் செய்யணும். டாக்டரோட மருந்துகள் வேலை செய்யும், ஆனால் அதுக்கு கூட நீங்கள் உங்களோட உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சியில் எது முடியுதோ, உங்களுக்குன்னு என்ன முடியுதோ அதை செய்யணும். செய்யறத நிறுத்திட்டா தான் ப்ராப்ளம், சரிங்களா?
1: ஓகே டாக்டர். இப்போ ஆண்களுக்கு வந்து 50 வயதுக்கு மேலே அவங்க பரிசோதனை பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராஸ்டேட் கேன்சருக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் சொன்னீங்க, பிஎஸ்ஏ சொன்னீங்க. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஏஜில் அவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான டெஸ்ட் வந்து கட்டாயம் தேவை?
0: கட்டாயம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்லேருந்து எல்லாமே ஹீமோக்ளோபின் செக் பண்ணுங்க. ஜென்ரல் வெரி காமன், ஏன்னா பீரியட்ஸ் டைமில் அவங்க பிளட் லூஸ் பண்ணுறதுனால அனீமியா வெரி காமன் இன் அடலசன் கேர்ள்ஸ். அதாவது அந்த அவங்களுக்கு வந்து படிப்புலேருந்து எல்லாத்துக்குமே வந்து ஃபோக்கஸ் குறையறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அனீமியா. ஸோ சிம்பிள் ஹீமோக்ளோபின். அடுத்து வந்து அதே தான், டியூரிங் ப்ரெக்னென்சியெல்லாம் அவங்க கண்டிப்பாக பார்த்துருவாங்க. இப்போ வந்து ப்ரெக்னென்சி டைமுக்கான டெஸ்ட் எல்லாம் அவங்க எல்லாமே எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்துறாங்க. அடுத்த இப்போ இது என்னென்னா தைராய்டு ப்ராப்ளம் கண்டிப்பாக 35லேருந்து யூ ஷுட் ஸ்டா உங்களோட தைராய்டோட இதை வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு தடவை செக் பண்ணிட்டு அப்புறம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ தொந்தரவே இல்லை, ஒன்றும் எடை கூடுதல் எடை குறையுதல் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னா, உங்களுக்கு மாதவிடாயிலையும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அதெல்லாம் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு அவங்க வந்து மருத்துவரை பார்த்துட்டு கைனகாலஜிஸ்ட்கிட்ட பேப்ஸ்மியர் எடுத்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய வந்து நம்ம ஒரு ரேண்டம் இதில் வந்து பேப்ஸ்மியர் கரெக்டாக எடுக்கலைன்னா நம்ம அந்த நோயை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கம்மியாயிடும். அப்புறம் பிரெஸ்ட் மேமோகிராம் கட்டாயமாக அபவ் 40,
1: ஓகே,
0: எல்லாருமே மேமோகிராம் எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் அது எடுக்கும் போதே அவங்க சொல்லிடுவாங்க 1 வருஷத்துக்கு 1 தடவையா 2 வருஷத்துக்கு 1 தடவையா எடுக்கணும்ன்ட்டு. சில பேர் வந்து குடும்பத்தில் நிறைய பேருக்கு இருக்கும், அப்படி இருக்கும்போது அவங்க 1 வருஷத்துக்கு 1 தடவை எடுக்கணும். எல்லாமே அந்தந்த டெஸ்ட்டுக்கு போகும்போதே அந்த பரிந்துரையும் நம்ம பார்த்து வச்சுக்கிட்டு
1: ஓகே
0: அதுபடி நடந்தால் நல்லது.
1: இப்போ மேமோகிராம் சொன்னீங்க இல்லையா, 40 வயசுக்கு மேலே மேமோகிராம் அப்படிங்கிறது கம்பல்சரி நீங்கள் சொல்கிறீங்க.
0: ஆமாம்.
1: ஆனால் 40 வயசுக்கு உள்ளே இருக்கிற பெண்களுக்கு வந்து மார்பகத்தில் கட்டி இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னா அவங்க மேமோகிராம் பண்ணணும்?
0: இல்லை, மேமோகிராம் பண்ண தேவையில்லை. அல்ட்ராசவுண்ட், இப்போ எப்படி நம்ம அல்ட்ராசவுண்ட் யூஸ் பண்ணி அப்டமன் வயிறில் இருக்க தொந்தரவுகள் பார்க்குறோமோ அதே மாதிரி மார்பகத்துலையும் பார்க்கலாம். எதனால் 40 வயசுக்கு மேலே தான் பார்க்கணுன்னா எதுவுமே தெரியாது. 40 வயசுக்குள்ளார இருக்க மார்பகத்தில் வந்து கிளாண்டு தான் நிறைய இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே அந்த டீட்டெயில் கரெக்டாக வராது. ஸோ அல்ட்ராசவுண்ட் அவங்க பக்கத்தில் இருக்க டாக்டர் பார்த்துட்டு அவங்களே அல்ட்ராசவுண்ட் பரிந்துரைச்சிருவாங்க.
1: ஓகே.
0: ஸோ அதை பண்ணிக்கிறது நல்லது.
1: ஓகே டாக்டர். இப்போது நிறைய ஆண்டுகளாக வந்து எந்த விதமான அறிகுறியுமே இல்லாமல் இருந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் திடீர்னு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணும்போது இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியும் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிக்கிற வியாதிகள் கேட்குறேன்.
0: ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கிற வியாதின்றதை விட எந்த வியாதிக்கு நம்ம பயப்படணும் அப்படின்னா கேன்சர் சொல்லலாம். பட் அது வந்து அவ்வளோ எளிதாக அந்த பிஎஸ்ஏ அந்த மாதிரி டெஸ்ட் தவிர எதுலேயுமே அவ்வளோ எளிதாக தெரியாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜுரம் வருதுன்னா கண்டிப்பாக அப்போ வந்து டாக்டரை பார்ப்போம், பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த டெங்கு அந்த மாதிரி நோய் வந்தப்புறம் பார்க்கறது வந்து சில விஷயங்கள் தான். அதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ எங்கள் குடும்பத்தில் வந்து குடல் சம்மந்தப்பட்ட கேன்சர் இருக்குது அப்படின்னா அவங்க வருஷம் அதை பார்த்துக்கலாம். சிஇஏ அந்த மாதிரி சில ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த ஹெல்த் செக்கப்புக்கு முன்னாடி வந்து ஒரு மருத்துவரை பார்த்துட்டு இந்த ஹெல்த் செக்கப் எடுக்கிறதும் சில பேருக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஏன்னா அவங்க என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிடுவாங்க.
1: ஓகே. இல்லை பொதுவாக இப்போ எப்படின்னா சில பேர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு டயர்ட்னஸாக இருக்குது, சோர்வாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பெருசாக பசிக்கலை. ஸோ இந்த அறிகுறியெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்கிறாங்க. அங்கே டாக்டர்கிட்ட போனாலே இப்படி ஏதாவது ஒன்று சொல்லிடுறாங்க அப்படிங்கிறதுனாலே நான் போகிறது கிடையாது, ஆனால் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படிவாங்க. அதனால் வாண்டடாக போயிட்டு இப்போ டாக்டர்கிட்ட ஏதோ ஒரு நோய்க்காக நம்ம போகிறோம், அப்படி போகும்பொழுது அவங்க சில டெஸ்ட்லாம் சொல்கிறாங்க, அந்த டெஸ்ட்டில் ஏதோ ஒரு டிசீஸ் வந்து ஃபைண்ட் அவுட் ஆகுது அப்படிங்கிறது வேறு, டயக்னோஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வேறு. ஆனால் அது இல்லாமல் நம்மளே வாலண்டியராக போயிட்டு டெஸ்ட் எடுக்கணும்,

0: அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து 99% நம்ம மக்களுக்கு கிடையாது. நான் இது வந்து டெலிபரேட்டாகவே சொல்கிறேன், அப்படி கிடையாது. அப்போ எந்த இடத்துல வந்து இது முக்கியம் அப்படின்னு நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணுறீங்க?
1: அதாவது இப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்ட், நம்மளுக்கு வந்தப்புறம் தான் நம்ம வந்து போவோம் அப்படிங்கிறது. என்னென்னா ஒரு கம்ப்ளீட் ஹீமோகிராம், இப்போ சுகர் வந்து நம்ம ஊரில் நிறைய இருக்கிறதுனால ஒரு ரேண்டம் பிளட் சுகர், நீங்கள் ஜென்ரல் இதுக்காக சொல்கிறேன் நான், ஃபாஸ்டிங் போஸ்ட் பிராண்டியல் தான் வேணும், அதெல்லாம் இல்லாமல் வெறும் ரேண்டம் சுகர், அந்த மாதிரி இருக்கிற பேசிக் பிளட் செக்அப்ஸில் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட். ஸோ நமக்கு வந்து இது வந்து நமக்கே வந்து இதெல்லாம் நார்மலாக இருக்குன்னா நம்ம உடல்நிலை நல்லா இருக்குன்றதுக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட், அதாவது கிட்னியோட செயல்பாடு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு. அப்புறம் யூரினோட கம்ப்ளீட் அனாலிசிஸ், சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா விமன் அனிமிக்காக இருக்கிறதுக்கு காரணமே யூரினில் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணாலே தைராய்டு வந்து ஒரு ஹிடன் இதுனே சொல்லலாம்.
0: ஓகே,
1: அது நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது, அதனால் என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்னு கூட நமக்கு சொல்ல முடியாது. சோர்வாக இருக்கும், சில பேருக்கு தூக்கம் இருக்காது, சில பேருக்கு பார்த்திங்கன்னா எடை குறைவு வரும்.
0: ஓகே,
1: ஸோ இதெல்லாம் வந்து இந்த பேசிக், இப்போ நான் சொன்ன எல்லாமே பேசிக் பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ்.
0: ஓகே, இப்போ இந்த ரீனல் சொன்னீங்க இல்லையா கிட்னியில், அந்த ரீனலில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஈவன் இன்சூரன்ஸில் கூட அந்த இஷ்யூஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அது ஃபஸ்ட்டு நமக்கு கண்டுபிடிக்க முடியாது, டெஸ்ட் எடுத்தால் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஒன்ஸ் வந்து ஒருத்தர் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறவர் அந்த ரீனல் இதில் ப்ராப்ளமில் பாதிக்கப்பட்டிருக்காருன்னா அதுக்கப்புறம் தான் அது தெரிய வருதுங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து கிளைம் ரிஜெக்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குன்னா நான் படிச்சிருக்கேன்.
1: கண்டிப்பாக கரெக்ட், நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்ட். ஏன்னா கிட்னி ஃபங்க்ஷனை வந்து நம்ம அசஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எதுவுமே வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சால் தான் கை கால் வீக்கம் அதெல்லாமே வரும். ஸோ நிறைய டைம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருத்தரோட ஜென்ரல் பார்டர்லைன் கிட்னி இஷ்யூஸ் இருக்கும் பொழுது இது மாதிரி தான் இருக்கும். ரெண்டாவது நம்ம பிபி பார்க்கறது இதெல்லாம் நம்ம வந்து எப்பயுமே பார்க்கறது இல்லைல்ல, நம்ம எப்பயுமே வந்து தொந்தரவு இருந்தால் மட்டும்தான் டாக்டரை பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஐ செக்அப், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஐ செக்அப்பில் தான் கண்டுபிடிப்பாங்க உங்களுக்கு பிபி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸில் போவாங்க. ஸோ அந்த மாதிரியும் நடக்கும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஒரு எப்படி
0: ஐ செக்அப்ல பிபி தெரியுமா?
1: தெரியும், ரொம்ப பாதிப்படையும் போது தெரியும்.
0: கண்ணை பாரு நான் உனக்கு பிபி இருக்கான்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டாக்டர் பிரவீனா கிட்ட தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். டெஸ்ட், அதாவது நீங்கள் சிடி ஸ்கேனில் இருந்து ரத்த பரிசோதனையில் இருந்து எந்தெந்த பரிசோதனைகள் இருக்கோ எல்லா பரிசோதனை பற்றியும் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். அப்படி கேட்கணும் நினச்சிங்கன்னா 2986000038 2950255545 எங்களுக்கு கால் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து சுபலக்ஷ்மி, தனுஷ், அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் எல்லாரும் சேர்ந்து அறிவு எழுதின பாட்டை பாடியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் நிலவுக்கு என்னடி என்மேல் கோபம் அப்படிங்கிற படத்துலேருந்து பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பாட்டை வந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வேணும், போட்டிங்கன்னா தான் இன்டர்வியூ அப்படின்னு டாக்டர் சொன்னதுனால இந்த பாட்டு. ஓகேவா, அந்தளவுக்கு அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸ்டேட்யூன் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமத்தோடு.

0: இந்த பாட்டில் வர பிரியங்கா அருள்மோகன் மாதிரி வீட்டில் டான்ஸ் ஆடுவீங்களா மேடம்? பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்களா?
1: இல்லை இல்லை, வீட்டிலலாம் ஆட மாட்டேன்.
0: ஓகே. ஸோ 3:23 ஆகிட்டு இருக்கு, ரெயின்போ எஃப்எம் 101.4. ஹலோ டாக்டர் கேட்டுருங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் டாக்டர் பிரவீனா மேடம் நம்ம கூட இருக்கிறாங்க. என்னென்ன பரிசோதனைகள் எப்பப்போ செய்யணும் அப்படின்னு பல விஷயங்களை நமக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். ஒருத்தர் வந்தார், திடீர்னு மிஸ் ஆகிட்டார். சரி, ஓகே. இப்போது நிறைய கேள்விகள் நம்மக்கிட்ட வந்து இருக்குது. இதய நோய், பக்கவாதம், அதுக்கப்புறம் வந்து கேன்சர், இது எல்லாத்தையுமே முன்கூட்டியே கண்டறியறதுக்கு பேசிக்காக செய்ய வேண்டிய டெஸ்ட் என்ன மேடம்? ஒரே நிமிஷம், அந்த காலர் லைனில் இருக்காங்க, பேசிடலாம், அதுக்கப்புறம் நம்ம குவெஸ்டனுக்கு போகலாம். வணக்கம்
2: இருக்கும்
0: சார். எக்கோ அடிக்குது சார். ரேடியோ தூரத்துல இருக்கு போல, அவர் நடந்து போறாரு ஆஃப் பண்றதுக்கு, ஆஃப் பண்ணிட்டு வந்துருவாரு. ஓகே, அவருடைய லைன் வந்து பிரச்சனையா தான் இருக்கு. கட் பண்ணிட்டாரு. சரி, ஓகே. அதான் மேடம், இப்போ இந்த இதய நோய், பக்கவாதம், புற்றுநோய், இதெல்லாமே ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னென்ன டெஸ்ட் நம்ம பண்ணணும், என்ன ஸ்கேன்
1: நம்ம திருப்பி பிரிச்சுக்குவோம். இதை இதய நோயும் பக்கவாதமும் ஓரளவுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்ன்றதுனால அது ரெண்டுத்த பார்ப்போம்.
0: ஓகே.
1: இதய நோய்க்கு வந்து ஒருத்தருக்கு அறிகுறி இருக்கணும்னு தேவையே இல்லை. நம்ம பிளட் டெஸ்ட் பார்க்கலாம், இசிஜி, எக்கோ, இது மூணுத்துமே வச்சு தான் ஒருத்தரோட இதய ஹார்ட் அட்டாக் வந்திருக்கான்னு பார்க்கறதுக்காகட்டும், தொந்தரவுகள் பலவிதம் இருக்குது, ஸோ அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கும் இருக்குது. பேசிக் பிளட் டெஸ்டில் பார்த்திங்கன்னா இதே தான், ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட், இதெல்லாம் LFT, அதாவது லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், எல்லாமே தான் திருப்பி அதுக்கு கான்ட்ரிபியூட்டரி. அது இல்லாமல் முக்கியமான விஷயம் வந்து லிபிட் ப்ரொஃபைல். இந்த பிளட் டெஸ்ட் வந்து கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல எவ்வளோ இருக்குது, ஸோ இதெல்லாம் பார்க்கறதுனால

0: என்னென்னா நமக்கு அது வந்து ஒரு படிமானம் ஆகிட்டே இருக்கும் உடம்புல. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு உதாரணத்துக்கு ரொம்ப எளிமையான உதாரணம் வந்து கிச்சன் சிங்க் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நாள் பார்த்திங்கன்னா அடைச்சிக்கும், அது ஒரு நாள் பிரச்சனை இல்லை, டெய்லி அதை வந்து
1: கொஞ்சம்
0: கிளியராக. ஆமாம், அதுதான் வந்து அடைச்சிக்குது. ஸோ ஹார்ட் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்கோ ரெண்டுமே வந்து ஒரே நாள் பிரச்சனைகள் இல்லை. நம்ம டெய்லி நம்மளோட சாப்பாடு, உணவு முறை, உடற்பயிற்சி எல்லாத்தோட இதுக்கு ஆகும்போது ஏஜிங்கோட ப்ராசஸிங் என்னென்னா ப்ளாக்ஸ் ஃபார்ம் ஆகும். லைட்டான அடைப்பாக தான் இருக்கும். சில டைம்ஸ் வந்து அந்த அடைப்பு ரெண்டு பக்கமும் வரும்போது கம்ப்ளீட்டாக, சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க 90% பிளாக் இருக்குது ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்னு போகும்போதுன்னு.
1: ஓகே,
0: ஸோ இதுக்கு அடுத்தது வந்து ட்ரோபோனின்ற பிளட் டெஸ்ட் தான் பண்ணுவாங்க ஹார்ட் அட்டாக் வரும்பொழுது. ஸோ அதெல்லாம் பார்த்து அடுத்தடுத்து இசிஜியில் சேஞ்சஸ் வரும். ஸோ ஸ்ட்ரோக்குக்கு வந்து கை கால் அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கே சிரமம் இருக்கலாம், நம்பா இருக்கலாம், பேச்சு தடை இருக்கலாம்.
1: ஓகே,
0: ஸோ இதெல்லாம் இருக்கும்போது மருத்துவரை அணுகிட்டு தான். ஸோ இந்த எல்லா பிரச்சனைகளிலுமே நம்மளா பக்கத்தில் இருக்கிற இதுக்கு லேபுக்கு போய் எடுக்கிறத விட அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு ஃபஸ்ட்டு போய்டுறது நல்லது, தொந்தரவு வரும்போது.
1: ஓகே,
0: அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடியும்.
1: ஒரு நேயர் இருக்காங்க, வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் சேலம் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
1: கேளுங்க சந்திரசேகர், உங்க கேள்வியா?
2: டாக்டர், எனக்கு என்ன கேள்வின்னா, இந்த பக்கவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுன்னா அதற்கு இருக்கக்கூடிய நவீன சிகிச்சை முறைகள் அப்படிங்கறது என்ன அவைலபிளா இருக்கு? அண்ட் பக்கவாதம் அப்படிங்கறது ஹெரிடிட்டரியாவும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? இது குழந்தைகளுக்குத்தான் இந்த பக்கவாத நோய் வருமா, அல்லது இதுக்கு வந்து பர்டிகுலரா இந்த ஏஜ் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமா இந்த நோயால பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கறது இருக்கா? எனக்கு இதை பத்தின சில
0: முக்கியமான விஷயமா, பக்கவாதம் குழந்தையில வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி, சரிங்களா? வராதுன்னு சொல்ல முடியாது, அது வேற காரணங்களால வரும். ஸோ பக்கவாதம் வர்றதுக்கே வந்து உங்களுக்கு வயசு ஆகணும், வயசாகணுன்றத விட பிபி, சுகர் அந்த மாதிரி இல்லாம இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்தா யங்கர் ஏஜ்லயே வரும். ஸோ அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் மூளைக்கு போகும் ரத்த ஓட்டத்துல அடைப்பு. ஸோ முழு நாளமுமே அது அடைச்சிக்கலாம், இல்லை பகுதியாக இருக்கலாம். ஸோ அதுக்கேற்றபடி தொந்தரவுகள் வரும். ஸோ அதை எளிமையாக வந்து சிடி ஸ்கேன் தான் இப்போ எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கு, அதில் கண்டுபிடிச்சிடலாம். பக்கவாதம் வந்திருக்குன்றத கண்டுபிடிக்கணும், ரைட்டுங்களா? அதாவது நாங்க என்ன சொல்லுவோம்னா, இன்ஃபாக்ட் ஆலையா, ஹெமரேஜ் ஆலையா, ரத்தம் நாளத்துல அடைப்பு இருக்கா, இல்ல அது ரத்தமே வெளியில வந்திருக்கும் சில பேருக்கு, அதை பொறுத்துதான் மருத்துவ முறையேமா, சரிங்களா? சோ எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வைத்தியம் கிடையாது. ஸோ ஒரு ஒருத்தருக்கா அந்த தொந்தரவுக்கு ஏற்றபடி. ஸோ சிடி ஸ்கேனில் சில டைம்ஸ் தெரியலைன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க வேண்டிய அவசியமும் இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ நீங்கள் கேட்ட கேள்வியில் ரெண்டாவது பகுதியும் பதிலளிச்சிட்டேன். ஸோ அது வந்து உங்களுக்கு நவீன நிறைய சிகிச்சை இருக்குது, அதில் எது உங்களுக்கு சூட் ஆகுன்றதை உங்களோட மருத்துவர் தான் அந்த டைம் முடிவு பண்ண முடியும். அவங்க வந்து கண்டிப்பா உங்க கூட இருக்கவங்கள இது பண்ணி, இதுல என்ன நம்ம முக்கியமானா சுகர் பிபி ரெண்டையுமே நல்ல கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டா அந்த நாளங்களை வந்து நம்ம பெட்டரா, இன்க்ளூடிங் கொலஸ்ட்ரால் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்ட்ரோல் ஃபால் ப்ரிவென்டபிள், இட்ஸ் அ ப்ரிவென்டபிள் காஸ் தான் எல்லாமே.
1: வணக்கம் ரெயின்போ. வணக்கம், சொல்லுங்க.
3: உங்க
1: கேள்வி கேளுங்க சார்.
3: ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பைபாஸ் பண்ணாங்க. அதெல்லாம் போட்டுட்டு
0: இருக்கிறேன்.
3: நடுவில் எனக்கு வந்து சுகர் வந்துச்சு, சுகர்ல கண்ட்ரோல் வச்சிருக்கேன் சார். ஃபாஸ்டிங்ல 79 இருக்கு சார்.
0: வெரி குட்.
3: பிபி வந்து 83.
0: போஸ்ட் பிராண்டியலுமே ரொம்ப கம்மியா தான் இருக்கு.
3: ஹெச்பிஐ 7.5 இருக்குமா?
0: சரிங்க.
3: இப்போ நான் மறுபடியும் எப்படி கண்டினியூ பண்றதுன்னு இந்த எனக்கு ஒரு சந்தேகம் என்னச்சுன்னா, இந்த ஆஸ்பிரின், அட்டவாஸ்டின், அமிலோபின் இதெல்லாம் கண்டினியூவா போட்டுட்டு இருக்கட்டும் லைஃப் லாங்க?
0: கண்டிப்பா போடணுங்க ஐயா, ஏன்னா உங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டது வந்து உங்களோட சிஏபிஜி மருத்துவத்துக்கு அப்புறமா ரத்த

0: காலத்துக்கு நல்ல ரத்த ஓட்டம் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்ட்ரோக் ப்ரிவென்ஷனுக்கும் இந்த எல்லா மருந்துகளும் உங்களுக்கு துணையாக இருக்கும். ஸோ வயதாகும்போது எந்த மருந்தையுமே டாக்டரின் பரிந்துரை இல்லாமல் நிறுத்தக்கூடாது. உங்களுக்கு வந்து இப்போ சுகர் நல்லா கண்ட்ரோலாக இருக்குன்னா பக்கத்தில் இருக்கிற ஜென்ரல் ஃபிசிஷியன் பார்த்து அவர் ஓகே சொன்னால் தான் மருந்தை நீங்கள் நிறுத்தணும். சுகருக்கான டேப்லெட்ஸை குறைக்கிறதோ எதுவும் நீங்களாக செய்யக்கூடாது. பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு பொது மருத்துவமனையோ இல்லை தனியார் மருத்துவமனையிலையோ காமிச்சு எல்லா இதையும் உங்களுக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா என்கிட்ட பிளட் டெஸ்ட் எல்லாம் அதையும் அங்கே காமிச்சிங்கன்னா அவரே ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடுவாங்க.
1: மற்றபடி இந்த ஹாஸ்பிட்டலாம் கண்டினியூ போடணும்.
0: கண்டிப்பாக போடணுங்க ஐயா, கண்டிப்பாக போடணும்.
1: நன்றிம்மா, ரொம்ப நன்றி.
2: தேங்க்யூ சார். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார், உங்களுடைய கேள்வியை டாக்டர்கிட்ட கேளுங்க.
3: ராயப்பேட்டையிலேருந்து வெங்கட்சன் பேசுகிறேன். வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம்ங்க.
3: இப்போ எல்லா டெஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து ஜுரத்துலேருந்து எல்லாத்துக்கும் எடுக்கிறோம், பட் இந்த வைரல் ஃபீவருக்கு மாத்திரம்தான் இன்னும் நமக்கு வந்து டெஸ்டிங்கில் இன்னும் அது 5 நாள் கம்பல்சரி நீங்கள் பேரா தான் போட்டுக்கணும்.
0: என்னன்னா வைரல் ஃபீவருக்கு நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல எங்க பெரிய மருத்துவர் சொன்னார், ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எடுக்காட்டினாலும் அது வந்து தானா 5 டேஸ்ல போயிடும். அதுதான் அதோட இது. ஆனால் நீங்கள் வந்து அது அந்த மருத்துவம் வந்து உங்களுக்கு தேவையா என்னன்னு ஒரு மருத்துவரை பார்த்துட்டு, கடையில் மருந்து வாங்கி சாப்பிட்றத விட பக்கத்தில் இருக்கிற மருத்துவரை பார்த்து சாப்பிட்றது நல்லது.
3: அடுத்தது வந்து இந்த பழைய இவர் சொன்னது வந்து அந்த ஸ்ட்ரோக்கு பற்றி, எங்கள் வீட்லேயே எங்கள் பிரதருக்கு வந்திருக்கு. அதில் வந்து நம்ம ஹார்ட் அட்டாக் மாதிரி 3-4 ஹவர்ஸில் கோல்டன் ஹவர்ஸில் போய் அதை அந்த டெஸ்ட்லாம் எடுத்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தா என்ன லாஸ் ஆயிருக்கோ இட் கேன் பி ரிட்ரீவ்.
0: லாஸ் ஆகிருக்கிறத ரெட்ரீவ் பண்ண முடியாதுங்க சார். என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ஆன்செட்லேயே நம்ம ஏர்லியாக போயிட்டோன்னா அது ஸ்ப்ரெட் ஆகிறத குறைக்கலாம். அட் த சேம் டைம் அந்த பெரசிஸ் ஸ்டேஜ்லேயே நம்ம போயிட்டோன்னா ரெக்கவர் பண்ணிக்கலாம் ஃபிசியோதெரப்பி பண்ணி.
3: 95% நோ இயர்ஸ் ரெக்கார்ட் அவரால் நடக்கவே முடியாதுன்னு
0: சொன்னாங்க. கரெக்ட்.
3: நன்றி மேடம். தேங்க்யூ.
2: ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அடுத்து நம்ம இப்போ டிபியாக இருக்கட்டும், சைனஸ் ப்ராப்ளம், யூஎஸ்ஜி அப்டமன் எடுக்கிறது, இது எல்லாமே இந்த இது எப்படி டாக்டர்? இப்போ டிபி சைனஸ்க்கு வந்து என்ன மாதிரி டெஸ்ட் எடுத்தோன்னா இது இருக்குது வரப்போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம்.
0: சரி, நான் இதையுமே பிரிச்சுக்கிறேன். டிபி வந்து இப்போ நம்ம நினைக்கிறத விட நிறைய இருக்குது. என்ன காரணம்னா சுகர் கண்ட்ரோல்.
2: ஒரே நிமிஷம் டாக்டர், ஒரு நேயர் இருக்கார், பேசிடலாம். வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் சார்.
2: வணக்கம் சார், உங்கள் கேள்வியை கேளுங்க.
0: ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பிஎஸ்சி ஆண்கள் வந்து 50 வயதுக்கு மேல இருந்தா பண்ணிக்கலாங்க சார். உங்களுக்கு யூரின் போறதுல எதுவும் சிரமம் இருந்தா கண்டிப்பா அல்ட்ராசவுண்ட் அப்டமன் பார்த்து ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மென்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறதும் நல்லதுதான். டிபி வந்து இப்போ டயபெட்டிஸால இப்போ நம்ம முன்னா வந்து இம்யூனிட்டி கம்மியா இருந்து வந்தது. ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா ஒருத்தங்க எடை குறைவாங்க, ஒரு படிக்கிற குழந்தை, காமனா நாங்க பாக்குறது வந்து சின்ன வயசுலயே பிரைமரி காம்ப்ளெக்ஸ்லாம் வருவாங்க. இப்ப எப்படி இருக்குன்னா சுகர் இருக்கிறவங்களுக்குல யாருக்கு வேணாலும் வருது, எந்த ஆர்கன் வேணாலும் அது அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா சுகர் கண்ட்ரோல் நம்ம இப்போ 3 டெஸ்ட்ல கண்டுபிடிக்கிறோம், ஃபாஸ்டிங், போஸ்ட் பிராண்டியல், ஹெச்பிஏ. ஆனா இதுக்கு நடுவுல நம்ம சுகரை ஏதாவது வேவர் பண்ணோம்னா அது ஹெச்பிஏஎன்சி கொஞ்சம் சென்சிட்டிவ், அது நமக்கு தெரியாது. நிறைய பேருக்கு அவங்களுக்கு வந்து இப்ப புரத சத்து நல்லா எடுத்துக்கணும் அந்த மாதிரிலாம் தெரியறது இல்ல. இன்னமும் சுகர் கண்ட்ரோல்ல நிறைய விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு தெரிய மாட்டேங்க. ஸோ அதனால இந்த டிபி வந்து திருப்பி நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்து நம்மளோட டிபி பஸ்லயே நம்மளுடைய டிராவல் ஆகி பஸ்ல டவுன் பஸ்ல வந்து வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம்.
2: ஓகே,
0: சோ அது வந்து சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா அது வந்து வந்துருது.
2: எல்லாருக்கிட்டயுமே டிபி இருக்கும்,
0: வந்து போயிருக்கும். அதாவது அந்த அதுக்கான இம்யூனிட்டி நம்ம உடம்புல இருக்கும்.
2: ஓகே,
0: சோ இப்ப சுகர்ல அது அஃபெக்ட் ஆகும்போது அது வந்து தன்னுடைய அடங்கின பாம்பு வந்து அதோட இதை வந்து படம் எடுத்து காமிக்கும். அந்த படம் எடுக்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. நிறைய டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய இப்போ

0: பார்க்கறது வந்து கழுத்துக்கு ஸ்கேனுக்கு வருவாங்க, எங்கேயோ அந்த கழல் நீர் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்தா டெஸ்ட் பண்ணால் நிறைய டைம் வந்து இப்போ டிபி தான் இருக்கு. நான் சொல்வேன் டிபியாக இருந்தால் சந்தோஷப்படுங்க, ஏன்னா மருந்து சாப்பிட்டா சரியாயிடும். இப்போ நம்ம இருக்கிற, நீங்கள் அடுத்து ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க முன்னாடி, கேன்சர் கட்டிக்கு எப்படி வந்து நம்ம எளிதாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு, அதை அடுத்து சொல்கிறேன். ஸோ அது மாதிரி தான் நான் சொல்கிறது, டிபியாக இருந்தால் இப்போ சந்தோஷப்பட்டு மாத்திரை சாப்பிட்டா, மருத்துவர் பரிந்துரைக்கிற 6 மாதமோ 9 மாதமோ 1 வருஷமோ அது அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அப்படி கரெக்டாக பண்ணும்போது குணமடைகிறதுக்கு ஆனால் வாய்ப்பு அதிகம். அடுத்து வந்து எக்ஸ்ரே படங்களில், அதாவது நெஞ்சில் தொந்தரவு இருந்து வர்றதா வந்தால் கொஞ்சம் எளிதாகவே கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா செஸ்ட் எக்ஸ்ரே எல்லா இடத்துலையும் இருக்குது, எடுத்தோன்னா சில டைம்ஸ் அதுலேயும் தெரியாமல் சிடி ஸ்கேனில் மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரியான தொந்தரவுகளும் வருது, குடலையும் அஃபெக்ட் பண்ணும் டிபினும். ஸோ எனி தொந்தரவு இருந்தாலும் நம்ம வந்து அந்த தொந்தரவுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுத்து, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் நம்மளோட வேலை பலுவில் வந்து நமக்கு இருக்கிற தொந்தரவை நம்ம கவனிக்கிறதுக்கோ அதுக்கு டைம் எடுத்து நம்ம மருத்துவரை பார்க்கறதுக்கோ நேரம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா கிராமங்களில் ப்ரைமரி ஹெல்த் சென்டர் காலையில் 8 மணிலேருந்து இருக்குது.
1: ஓகே.
0: ஸோ ஒன்லி இது என்னென்னா ப்ரையாரிட்டி, உங்கள் ஹெல்த்துக்கு வந்து ஆனால் முக்கியத்துவம் நம்ம தரணும். நம்ம எதுக்கு முக்கியத்துவம் தருவோம்னா, நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள் சமைக்கிறது க்ளீன் பண்ணுறது எல்லாமே பண்ணுவோம், பட் வென் அதெல்லாத்த விட உடல் நலமுக்குன்னு அவங்க இந்த டைம், இப்போ நான் இந்த டைம் நடக்கணும்னா அந்த டைம் நடக்கணும், வீட்டில் இருக்க மற்றவங்க வந்து அதை சப்போர்ட் பண்ணணும். அந்த இப்போ வந்து உடல் நலத்துக்காக எல்லாரும் ஒரு வேலை செய்யணும்னா அந்த இதை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். இப்போ நகரங்களில் அந்த ட்ரெண்ட் இருக்குது, எல்லா ஊர்லேயுமே அந்த மாதிரி இருந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். மேபி இந்த ரேடியோவில் கேட்குறவங்க எல்லாரும் வந்து அது மாதிரி யோசிக்கணும்.
1: ஓகே, அடுத்து சைனஸ்.
0: சைனஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் இருக்கிறவங்க யாருக்கும் அலர்ஜி இல்லாமல் இல்லை, பட் சில பேருக்கு கொஞ்சம் தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குது.
1: ஓகே.
0: ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சைனஸ் தொந்தரவுக்கு வந்து எக்ஸ்ரே தான் எடுப்போம். இப்போல்லாம் வந்து சிடி ஸ்கேன் வந்தப்புறம் அந்த எக்ஸ்ரேல தெரியறதை விட தெளிவாக எந்தெந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, பட் எது பண்ணி அவங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் சர்ஜரிலாம் பண்ணுறாங்க. இப்போ பண்ணாலும் திருப்பி அந்த அலர்ஜியில் எக்ஸ்போஸ் ஆகாமல் வச்சுக்கணும், அதுக்கேற்றபடி நம்மளோட இம்யூனிட்டியை பில்ட் பண்ணணும்.
1: ஓகே.
0: எல்லாமே வந்து சைனஸஸ் ப்ராப்ளம் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கோல்ட் வாட்டர் குடிக்கிறது இந்த மாதிரி அவாய்ட் பண்ணி, பட் டெஸ்ட்டு நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறபடி எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் அந்த நோயோட தாக்கம் வந்து அந்த பர்சன் வந்து அவங்கள அதுக்குன்னு வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. இப்போ காதுலேயும் இந்த சைனஸ் ப்ராப்ளம் வரும்போது காதுகள்லையும் தொந்தரவு, ஸோ அதுக்கு இப்போ ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது, வெளியில் போகக்கூடாதுன்னா அதெல்லாம் கேட்டு பராமரிச்சுக்கிட்டாங்கன்னா உடல் நலம் வந்து நல்லா வச்சுக்கலாம்.
1: ஓகே, ஒரு பாட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். அடுத்தது வந்து நம்ம அல்ட்ரா சவுண்ட் அப்டமன் அதை பற்றி கேட்க போகிறோம். ஸோ 3:40 நிமிஷத்துக்கு கும்கி படத்தில் இருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ FM 101.4 எல்லாமே சமதோடு.

0: டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம வந்து டாக்டர் பிரவீனா கூட பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது இரத்த பரிசோதனையில் ஆரம்பித்து சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. டாக்டர், இப்போ பொதுவாக இருக்கிற ஒரு குழப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த ஸ்கேன் எடுக்கணும்னு போனாலே எப்போ பார்த்தாலும் சாப்பிடாமல் வாங்க, வெறுமயத்தில் வாங்கன்னு சொல்லுவாங்க சார். அதனாலே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிற ஆட்களையும் நான் பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ எந்த டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம எம்டி ஸ்டொமக் கூட போகணும், எந்த டெஸ்ட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போனாலும் பிரச்சனை இல்லை?
1: ஓகே, ஆக்சுவலி சாப்பிடாமல் வர சொல்கிறது வந்து என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு விஷயம் குடிக்கிறது வந்து காஃபி டீ.
0: ஸோ
1: பித்தப்பை வந்து சுருங்கிடும். ஸோ பித்தப்பை கற்கள் வந்து தெரியாமல் இருக்கும், ஆனால் தெரியாது ஸ்கேனில். ஸோ நிறைய டைம் வந்து தொந்தரவு, இதே தான் தொந்தரவு வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டா, இப்போது ஒருத்தங்களுக்கு ஃபார் அவங்க அமெரிக்கா போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து போ ஒரு ஏதோ ஒரு வெளிநாடு போகிறாங்க,
0: ஓகே,
1: அவங்களுக்கு வந்து இந்த ஒரு பித்தப்பை கல் இங்கே மிஸ் ஆகிட்டு அங்கே போய் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ வரும் முன்னே கண்டுபிடிக்கணும்னா, அந்த பித்தப்பை வந்து நல்லா விரிஞ்சு இருக்கிறதுக்கு முந்தன் நாள்லேருந்தே அவங்க வந்து 8 மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா நல்லது.
0: ஓகே,
1: ஆனால் இதில் நிறைய டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி அடுத்த நாள் சாப்பிடக்கூடாதுன்னொடனே ஒருத்தர் அப்படியும் பித்தப்பை தெரியல, என்ன தான்ப்பா சாப்பிட்டேன், நீங்கள் தான் சாப்பிடக்கூடாதுன்னு, நீங்களா நைட்டு 10 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டேன் அப்படின்னு.
0: ஓகே,
1: ஸோ அதுதான் இப்போதைக்கே இருக்க பிரச்சனை. ஸோ பித்தப்பை பார்க்கறதுக்கு முக்கியமாக வேணும். அடுத்து வந்து இந்த அல்ட்ராசவுண்டே என்னென்னா, ஃபேட்டு அப்புறம் குடல், ஏன்னா காற்று இருக்கிறதுனால அதெல்லாம் தாண்டி அது வந்து தெரியாது ஒழுங்காக. ஸோ நம்ம உணவு சாப்பிட்டுட்டோன்னா அது வந்து கணையம் வந்து அந்த ஸ்டமக்கோட கீழவே இருக்குது. ஸோ அது ஒழுங்காக தெரியாது. ஸோ எல்லாமே சுமாராக தெரியறதுக்கு நம்ம வந்து சாப்பிடாமல் இருந்துடலாம்ல, எவ்வளோ டைம் நம்ம சாப்பிடாமல் இருப்போம், பட் சாப்பிடாமல் இருக்கிறதுன்றது கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்லலை. அதை விட கஷ்டம் வந்து இந்த ஃபுல் பிளாடர். ஸோ நிறைய டைம் நான் சொல்வேன், இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான். பட் என்னன்னா, இட்லி சாம்பார் இப்படி ரொம்ப பசிக்குது, எனக்கு சுகர் இருக்கு முடியலன்னா, பெஸ்ட் திங் வேற எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு இட்லி சாம்பார் சாப்பிட்டுக்கலாம்.
0: ஓகே,
1: சாப்பிட்டுட்டு போகலாம். அடுத்து வந்து இந்த பழம், உங்களுக்கு சுகர் இல்லை, இளநீர், வாழைப்பழம், எதனால சாப்பிட்டுக்கலாம், அதெல்லாம் அவ்வளோ ஆர்டிஃபேக்ட் காஸ் பண்ணாது.
0: ஓகே,
1: அடுத்த விஷயம் வந்து இந்த ஃபுல் பிளாடர் அவாய்ட் பண்ணலாமா? முடியாது. ஏன்னா இதே மாதிரிதான், எல்லாத்தையும் கரெக்டாக பார்க்கணுன்னா சில விஷயங்கள் கரெக்டாக இருந்தால் தான். ஆனால் ஒரே சமயத்தில் இப்போ 10 பேரும் ஃபுல் பிளாடராக

0: அங்கன்றதுக்காக நாங்களே என்ன சொல்கிறதுனா, கொஞ்சம் பேரை வந்து பொறுமையாக தண்ணி குடிங்க இப்படிலாம் சொல்லி தான் வந்து அங்கே நாங்கள் வந்து மார்னிங் இப்போது ஒரு 8 to 10 ஒரு 10 பேஷண்ட் பார்க்கணுன்னா எல்லாரையும் ஒரே டைம் பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பேரை சாப்பிட்டு வாங்கம்போ, கொஞ்சம் பேரை ஃபாஸ்டிங்கில் வாங்க, பட் நல்லா பார்க்கணும் அப்படின்னா எம்டி ஸ்டமக் தான் பெஸ்ட்டு. ப்ரீவியஸ் டேவே ஃபேட்டை அவாய்ட் பண்ணுறது அதை விட நல்ல விஷயம்.
1: ஓகே,
0: பால், நான்வெஜ், அதுக்கப்புறமா பொரித்த உணவு, எண்ணெயில் பொரித்த உணவு, அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நைட் சிம்பிளாக சாப்பிட சொன்னாங்கன்னா இட்லி பொடி சாப்பிட்ருவோம். ஸோ பொடியில் நிறைய எண்ணெய் போட்டால் தான் சாப்பிடும்,
1: நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா குழப்பி.
0: ஸோ இதெல்லாம் இல்லாமல் வந்தால் நல்லது.
1: ஓகே,
0: பெட்டர்.
1: ஓகே டாக்டர், இப்போது அந்த அப்டமன்

0: ஓகே டாக்டர், இப்போது அந்த அப்டமன் இது இருக்கு இல்லையா, அல்ட்ராசவுண்ட் இருக்குல்ல, அதை பற்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எனக்கு இந்த அப்டமன் அப்படின்னு வரும்பொழுது என்ன ஒரு கேள்வினா, நிறைய இடத்துல என்ன நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம் அப்படிம்பாங்க, எக்ஸ்ரேல தெரியலை, அதுக்கப்புறம் சிடி ஸ்கேன் போவோம் அப்படிம்பாங்க, சிடி ஸ்கேன்லையும் தெரியலை எம்ஆர்ஐ ஸ்கேன் போவோங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸை வந்து தொடர்ச்சியாக பார்க்க முடியுது. இதற்கான ரீசன் என்ன?
1: இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ எக்ஸ்ரே வந்து நெஞ்சில் இருக்கிற தொந்தரவுகளுக்கும் முதுகு எலும்பு எலும்பு சம்மந்தப்பட்டதுக்கு நல்ல விஷயம். எக்ஸ்ரே அப்டமன் ஆல்மோஸ்ட் இப்போ எடுக்கிறது குறைஞ்சிருச்சு. என்ன காரணம்னா, குடலில் அடைப்பு இருந்தால் மட்டும்தான், ஒருத்தருக்கு வயிறு வீக்கம் ரொம்ப இருக்குது, அல்ட்ராசவுண்ட் அப்டமன் வந்து என்னென்னா ரேடியேஷனே இல்லாத ஒரு டெஸ்ட் வந்து அல்ட்ராசவுண்ட் அப்டமன்.
0: ஓகே,
1: ரொம்ப அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. இது வந்து கதிரியக்கம் யூஸ் பண்ணுறோம் நம்ம, எக்ஸ்ரே ஆகட்டும் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐயில் கிடையாது. ஸோ அதனால் அல்ட்ராசவுண்ட் அப்டமன்லேயே எதுவும் தெரியலை அப்படின்னா தான் அடுத்த கட்டமாக அந்த சிடி ஸ்கேனோ எம்ஆர்ஐயோ. சில ஆர்கன்ஸ்க்கு வந்து சிடி ஸ்கேன் நல்லது, சிலது எம்ஆர்ஐ நல்லது. நான் முன்னாடி இதுக்கு முன்னாடி இந்த ரேடியோவில் பேசும்போதுமே ஏதாவது சொன்னேன், அது எது நல்லதுன்றது உங்கள் டாக்டர் முடிவு பண்ணி தான் அவங்க அனுப்புவாங்க. சில டைம்ஸ் எம்ஆர்ஐக்கு வரும்போதே கூட சிடி ஸ்கேனை வந்து நாங்கள் கூட போட்டு பார்ப்போம். எதுக்குன்னா, ஏதாவது ஒரு சின்ன டவுட் இருக்கும், ஏதாவது நம்ம மிஸ் பண்ணக்கூடாதே அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பண்ணிக்கிறது நல்லது. எல்லாமே வந்து என்னென்னா, நமக்கு ஏதாவது ஒரு சின்ன வெண்டைக்காய் தான் நான் உதாரணம் எப்பயுமே சொல்வேன், நல்லா அரைஞ்சோன்னா புழு தெரிஞ்சிடும், தூரமாக பெருசு பெருசாக சாம்பார் கரையிற மாதிரி அரைஞ்சோன்னா தெரியாது. ஸோ அந்த நுணுக்கமாக கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ எல்லாமே உதவி புரியும்.
0: ஓகே ஓகே டாக்டர், இப்போ அடுத்தது இன்னைக்கு இருக்கக்கூடிய மேஜர் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து திடீர் திடீர்னு மாரடைப்பு ஏற்படுது, கார்டியாக் அரெஸ்ட் வருது, அதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதை இனிஷியலாக சில டெஸ்ட்டில் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுங்கள்.
1: அதான், அந்த சில டெஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கொலஸ்ட்ரால், சுகர் கண்ட்ரோல், இந்த மாதிரி பிளட் டெஸ்ட் இல்லாமல் நம்ம ஒன்று சொல்ல மாட்டேன். 128 ஸ்லைஸ் கரோனரி ஆஞ்சியோனே ஒன்று பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஃபேமிலியில் இருக்குது தொந்தரவு, உங்களோட லெவல்ஸுமே பார்டர் லைனாக இருக்குது அப்படின்னா உங்கள் கார்டியாலஜிஸ்ட் பரிந்துரைப்பார். ஸோ பரிந்துரைக்கும் போது அது என்னென்னா, உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஆர்ட்ரீஸில் இருக்க பிளாக்ஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ அதெல்லாம் ஒரு அவுட்லைன், இது வந்து ஒரு மேப் மாதிரி தான்.
0: ஓகே,
1: ஆஞ்சியோகிராம்ன்றது நம்ம டைரெக்டாக நம்ம ஆர்ட்ரி வழியாக உள்ள கத்தீட்டர் போட்டு பண்ணுறது, அதுக்கு பதிலாக இந்த சிடி ஸ்கேனில் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனால் அதுவே வந்து உங்களுக்கு அது நார்மலாக இருக்கு, அதனால இவங்களுக்கு வராது அப்படின்னு நம்ம இது பண்ணி சொல்ல முடியாது. அது எல்லாமே அந்தந்த டைமோட இஷ்யூ தான், அந்த டைம் உங்களுக்கு பிபி ஃப்ளக்சுவேஷன்ஸ் எல்லாமே. ஸோ நான் வந்து எப்பயுமே என்ன சொல்வேன்னா, நம்மளோட எல்லா பேரமீட்டர்ஸையும் நல்லா வச்சுக்கிட்டு ஹெல்தி லைஃப் ஸ்டைல், நல்ல உடற்பயிற்சி, உணவு, தூக்கம் எல்லாமே நல்லா வச்சுருந்தா நமக்கு தொந்தரவுகள்லேருந்து நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஒரு 60 வயசில் வர ப்ராப்ளம் 80 வந்தால் பரவாயில்லன்னு எடுத்துக்கணும்.
0: ஓகே, இப்போ ஃபுல் பாடி ஸ்கேன் பண்ணுறாங்கல்ல, அது வந்து யாருக்கு தேவை?
1: ஃபுல் பாடி ஸ்கேன் அப்படிங்கிறதே வந்து நம்ம அந்த ஹெல்த் செக்கப்போட பேர் அது. ஓகேங்களா? ஸோ ஃபுல் பாடி ஹோல் பாடி ஹெல்த் செக்அப்பில் வந்து இதே தான், இந்த நான் சொன்ன எல்லா டெஸ்ட்டையும் இந்த உங்கள் வயசுக்கு ஏற்றபடி எது எது இருக்கோ அதுதான். பட் இது பண்ணிட்டா எதுவுமே 100% டிசீஸ் ஃப்ரீன்லாம் நம்ம சர்டிஃபை பண்ண முடியாது.
0: கரும்பு ஜூஸ் போடுற மெஷினில் கரும்பை உள்ளே விட்டு இழுக்கிற மாதிரி அப்படியே விட்டு எடுத்துட்டு ஒரு ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி கொடுத்துருவாங்க.
1: அது மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து எம்ஆர்ஐயில் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஹோல் பாடி எம்ஆர்ஐலாம் நாங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கேன்சர் இருக்குமான்ற ஒரு சின்ன டவுட் இருந்தால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மாதிரியெல்லாம். இப்போ வந்து கட்டாய இந்த காலகட்டங்களில் அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதுலேயும் வந்து 1 சென்டிமீட்டருக்கு மேலதான் இருந்தால் தான் அதுலேயும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ மைக்ரோவாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றே ஒன்று பிரெஸ்ட்டில் இருக்கிற இது வந்து ரொம்ப எக்ஸ்ரே மேமோகிராம் வந்து ஒரு நல்ல டூல். அது வந்து நம்ம ஊரில் நிறைய இடங்களில் இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ 40 மேலே இருக்க பெண்கள் வந்து அந்த எக்ஸ்ரே மேமோகிராம் எடுத்துக்கிறது கட்டாயமாக ஆல்மோஸ்ட் பண்ணிக்கணும்.
0: ஓகே,
1: ஹோல் பாடி செக்அப் பண்ண முடியாட்டினா கூட எது எது அஃபோர்டபுளாக இருக்கோ, அது அவங்களோட பட்ஜெட்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க எல்லோரும். ஸோ அதுக்கேற்றபடி சில சில டெஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். அந்த ஹோல் பாடி இது இல்லாமல் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கேன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி, பெட் ஸ்கேனுன்னு ஒன்று இருக்குது.
0: ஓகே,
1: ஆனால் அதில் வந்து கதிரியக்கத்தோட தாக்குதல் நிறைய இருக்குது, உங்களுக்கு நிஜமாலுமே அது தேவை.

0: அப்படின்ட்டு உங்களோட மருத்துவர் முடிவு பண்ணணும். இப்போ உங்களுக்கு உடல் எடை குறையுது, ஆனால் எல்லா பிளட் டெஸ்ட்டும் நல்லா இருக்கு. அடுத்து வந்து இல்லை, எங்கள் ஃபேமிலியில் வந்து ரொம்ப ஏர்லியாக சில கேன்சர்ஸ் வருது, எனக்கு வந்து அதை பார்த்துக்கணும் அப்படின்னா தான் அதெல்லாம் பண்ணிக்கணும்.
1: இந்த அடுத்தது தான் கேட்க வந்தேன். இப்போது நிறைய ஸ்கேன் பண்ணும்போது நமக்கு இந்த கதிரியக்க பாதிப்புங்கிறது அதிகமாக இருக்கும்ல?
0: கண்டிப்பாக இருக்குது.
1: அதை பற்றி சொல்லுங்கள் மேடம்.
0: கதிரியக்க பாதிப்பு வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சன்லேருந்தே வருது. இப்போ யூவிஏ வந்து ஏஜிங்கே வந்து அது ஒரு விதமான வீட்டில் இருக்க மார்பிள் கிரனைட் இதுலேருந்து வருது. இது இல்லாமல் நம்மளோட செல்ஃபோன்லேருந்து வருது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நான் என்ன சொல்லணும்னா, கோவிட் டைமில் நிறைய சிடி ஸ்கேன்ஸ் எடுத்தாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த அந்த பிரச்சனைகளுக்கு அது கட்டாயம் தேவை. அந்த மாதிரி உங்களோட நோய்க்கு வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நோய் நாடி நோய் முதல் நாடுறதுக்கு அது கண்டிப்பாக தேவைனா கட்டாயம் எடுத்துக்கிறது நல்லது.
1: ஓகே,
0: இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்களா போய். சில பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர் வேணான்னு சொன்னா கூட கேட்க மாட்டாங்க, நான் சிடி ஸ்கேன் எடுத்து பாத்துருங்க டாக்டர். ஏன்னா அந்த அளவுக்கு மனதுல வந்து அந்த பயம், நான் அது தப்புனே சொல்லலை,
1: குடும்ப கௌரவம், சிடி ஸ்கேன் எடுத்துட்டேன் அப்படிங்க
0: அந்த மாதிரி இருக்க மாதிரி தெரியல. பட் அந்த பயம், அந்த ஆங்ஸைட்டி தான் வந்து ஒரு பெரிய ஃபேக்டரா வரும் நிறைய பேருக்கு. அது மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எடுக்கும் போதே கேட்பாங்க, ஐயோ டாக்டர் நல்லா இருக்கான? நான் சொல்வேன், இப்போ இசிஜினா கூட நீங்கள் படுத்து ஃபுல்லாக எடுத்தால் முடிச்சாதாம்மா தெரியும். நீங்கள் எல்லாருமே ஏடிஎம் கார்டில் போட்ட உடனே காசு வர்ற மாதிரி கேட்குறீங்க, கொஞ்சம் டைம் வேணும். சில பிரச்சனை இப்போ சிடி ஸ்கேன்லாம் எடுத்து அதை வந்து ரெண்டு மூணு விண்டோஸ்லலாம் பார்க்கணும். பார்த்தா தான் வந்து உங்களுக்கு கரெக்டான முடிவு வந்து அவங்க கொடுக்க முடியும். ஸோ அந்த ஒரு பொறுமை வந்து நம்ம நிறையவே வளர்த்துக்கணும்.
1: ஓகே, இப்போ எலும்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன், மூட்டு வலி இதெல்லாம் வருது இல்லையா, ஜவ்வு தேஞ்சி போகிறது, அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கும்பொழுது அது முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்கேன், என்ன டெஸ்ட் எடுக்கணும்?
0: இல்லை, இப்போ ப்ரிடிக்ஷனை விட என்னென்னா, இப்போ உங்களுக்கு வந்து சில பிளட் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவாது இருக்கணும், ஜாயிண்டில் வலியோ இல்லைன்னா நான் எனக்கு தெரிஞ்சு இதை பார்க்க வேண்டாம். பட் விட்டமின் டி குறைபாடு வந்து எல்லாருக்குமே இருக்குது. நீங்கள் ஒருத்தர் வெயிலில் போகிறாரு, அவர் வந்து நல்லாவே அவருக்கு வந்து விட்டமின் டி இருக்கும்னு நினச்சி பார்த்தோன்னா கூட நம்ம இந்தியர்களில் நம்மளோட கலரால் இருக்கலாம், கொஞ்சம் மானரமாக இருக்கும்போது அது எல்லா சன்லைட்டையும் அது வந்து அந்த விட்டமின் டி அப்சார்ப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கு.
1: அடுத்து நம்ம அடிக்கிற வெயிலில் விட்டமின் டி குறைஞ்சி, அப்படி எடுத்துக்கணும்.
0: அந்த மாதிரி இல்லை, நமக்கு அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கான இது இல்லை நம்ம கிட்ட. ஸோ நம்ம ஆக்சுவலி நாங்கள்லாம் சொல்லிகிட்டே இருக்கோம், இது வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டோட பேரமீட்டர்ஸ் வச்சு தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நமக்கு கண்டிப்பாக இந்த அளவு இப்போ எனக்கு தெரிஞ்சு டெஸ்ட் எடுக்கிறவங்களும் இப்போ என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் எல்லாருக்குமே கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே ஏசி என்வைரன்மெண்ட்டில் தான் வேலை செய்கிறோம். வெயிலில் போய் அந்த வேலை செய்கிறவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி எங்கள் அம்மாவுக்கு வந்து எப்பயுமே நார்மலில் இருக்கும். ஏன்னா அவங்க நார்மலாக ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வீட்டில் இருந்தாங்க, ஃபேர் கம்ப்ளெக்ஷனாக இருப்பாங்க.
1: ஓகே,
0: ஸோ அவங்களோட விட்டமின் டி நல்லா இருந்தது. ஸோ இந்த விட்டமின் டி குறைபாடு எதுக்கு இம்பார்ட்டன்னா, இந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த கை கால் வலி வர்றதுக்கு, இது இது ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட்.
1: ஓகே,
0: ஒரு காமனாக நாங்கள் சொல்வோம் ஹாஸ்பிட்டலில் வர ப்ராப்ளமே வந்து பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கை கால் குடைச்சல் கை கால் குடைச்சல் தான் வரிசையாக வந்துகிட்டே இருப்பாங்க இந்த சுகாதார நிலையங்கள்லாம் பார்க்கும்போது. அதுக்கு வந்து இந்த விட்டமின் டி ஒரு நல்ல விஷயமா தெரியும். அடுத்து ஜாயின் ப்ராப்ளம்ஸ் வந்துடுச்சு, ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 35 வயசு தான் ஆகுது, ஆனால் நடக்கும்போது ஒரு ஏதோ ஒரு இன்ஸ்டெபிலிட்டி இருக்குன்னா எம்ஆர்ஐ பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்ரேல அந்த எலும்பில் தேய்மானம் இருக்கா இல்லை எலும்பு வந்து பிரச்சனை இப்போ ஃப்ராக்சரோ ஏதோ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எக்ஸ்ரே உதவும்.
1: ஓகே,
0: ஸோ எல்லா ப்ராப்ளமுக்குமே எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தெரியாது. பட் என்னன்னா அது காஸ்டிங்கால அது இன்னும் வந்து ஒரு சிம்பிள் டெஸ்ட்டாக வச்சுருக்காங்க. முதுகு வலிக்குதுன்னா எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறதும் அல்ட்ராசவுண்ட் அப்டமனும் பண்ணுறது.
1: ஓகே ஓகே டாக்டர், நம்ம வந்து வைண்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு. ஸோ ஃபைனலாக சில வேர்ட்ஸ் வந்து நீங்கள் நேயர்களுக்கு சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுங்கள், அதை சொல்லுங்கள்.
0: நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பக்குழல். நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஃபேக்டரை நம்ம ஃபஸ்ட்டு வச்சுட்டு, நம்ம உடல்நலத்தை பேணுறதுக்கு நம்ம ஒரு ஒரு இப்போ என்னோடய பேச்சை கேட்டதுனால அட்லீஸ்ட்டு கொஞ்சம் யோசித்து நாளையிலேருந்து கொஞ்ச நாளி ஒரு 10 நிமிஷம் நடந்தீங்கன்னா கூட நான் சந்தோஷப்படுவேன்.
1: ஓகே,
0: அப்புறம் உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதில் நமக்கு என்ன சத்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணரணும். எங்கள் வீட்டில் ஏதோ செஞ்சு கொடுத்தாங்கப்பா சாப்பிட்டேன்றதுக்கு பதிலாக என்னென்ன இருக்குது புரதச்சத்து இருக்கா அப்படின்னு சும்மா உங்கள் தட்டை ஒரு தடவை பாருங்கள், இல்லை கொண்டு போகிற சாப்பாடை ஒரு தடவை பாருங்கள்.

0: அதில் ஏதாவது மாறுதல் பண்ண முடியுமா? ஒருத்தராக இல்லை, குடும்பமாக சேர்ந்து எல்லாருமா உணவு பழக்க முறைகளை மாற்றுறது ஒரு நல்ல விஷயம்.
1: சூப்பர் டாக்டர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் நிறைய கேள்விகள் நான் வந்து கேட்டேன், அந்த கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணிங்க. நேரில் கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக ஆன்சர் பண்ணிங்க, மிக்க நன்றி. மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம மீட் பண்ணி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர்.
0: தேங்க்யூ.
1: ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியினுடைய நிறைவாக வந்து விடாமுயற்சியிலேருந்து செம்மையாக ஒரு மியூசிக் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட்யூன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே செம்மதோடு.

0: अभी आप सुन रहे थे हमारा विशेष कार्यक्रम संदेश टू सोल्जर्स। ये कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ் டெல்லி ஏஞ்சல். நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் குழுமம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்டம் நாட்டில் உள்ள 120 புதிய நகரங்களை இணைப்பதாக இருக்கும் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் பீம்ஸ்டெக் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆற்றல் மிக்க தலைமையின் கீழ் மக்கள் நலத்திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் வேளாண் துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு தாவேக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தாவேக அரசின் நிர்வாகத்திறன் குறித்து திமுக தொடர்ந்து கேள்வி எழுப்பும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. காவலர் நியமனங்களுக்கான அறிவிக்கையை உடனடியாக தாவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகந்நாதர் ரத யாத்திரை இன்று தொடங்கியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று இலங்கை 2வது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 124 ரன் எடுத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று கார்டிஃபில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

5:03 நிமிடம் ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 நான் உங்களோட இணைஞ்சிருக்கேன், உங்கள் அன்பு தோழி மீனா. வாழ்க்கை அப்படின்றது ஒரு அழகான ஒரு விஷயம் அப்படின்ட்டு வந்து எத்தனை பேர் வேணால் சொல்லியிருக்கலாங்க. பட் ஆனால் அது ஒரு விஷயம் வந்து அடிக்கடி வந்து நானுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். என்ன அப்படின்னா, சில சந்தோஷமான பாடல்களை கேட்குறப்ப நம்மளோட சந்தோஷத்தை எப்படி ரெட்டி பார்க்குதோ, ஒரு சோகமான பாடல்களை கேட்குறப்ப நம்மளுடைய சோகங்கள் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ரொம்பவே ஆழமாக போகும். சில பாடல்களை வேண்டி வேண்டி விரும்பி விரும்பி கேட்ட சில பாடல்களை சில நாட்கள் வந்து கேட்கவே கூடாது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள் கூட அமைச்சிட்டே இருந்திருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு வாட்டி வந்து சார்லி சாப்ளின் வந்து ஒரு கூட்டத்தில் இருக்கவங்க கிட்ட வந்து சொன்னாரா, யாரோ ஒருத்தவங்க வந்து நீ எப்படி இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க, சந்தோஷமா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவர் வந்து சொல்லியிருக்காரு, ஒரு நாள் வந்து ஒரு பையன் வந்து ஒரு ஜோக் எடுத்துட்டு போயிட்டு ஒரு கூட்டத்தில் வந்து சொன்னாராம். அந்த ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஜோக் சொன்னப்போ அந்த கூட்டத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து விழுந்து விழுந்து சிரிச்சாங்களாம். சே எப்படி சொல்றான் பாரு அப்படி இப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருந்திருக்காங்க. ரெண்டாவது நாள் அதே ஜோக் எடுத்துட்டு போயிட்டு வந்து சொன்னானா எல்லாரும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் அந்த ஒரு 100% ஒரு 80%, 50% வந்து அந்த சிரிப்பு சத்தம் வந்து குறையதான். மூணாவது நாள் போயிட்டு அதே ஒரு ஜோக் சொல்லும் போது சும்மா ஒரு 4-5 பேர் மட்டும் நல்லா இருக்கு பா தம்பியா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது நாள் அதே எடுத்துட்டு போய் சொல்லும் போது எல்லாருக்கும் கோபம் வந்துருச்சு. என்ன லூசு பையனாரா நீ, என்ன எப்ப பாரு சொன்ன அதே விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க, சொன்ன அதே விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருந்தா எப்படி சிரிப்பு வரும், கோபம் தானே வரும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போ அந்த இடத்துல நிறுத்தி வந்து சொன்னாங்களாம், எப்படி ஒரு சிரிப்பு விஷயமோ ஒரு ஹியூமர் அப்படின்ற ஒரு விஷயமோ திரும்ப திரும்ப சொல்றப்போ உங்களுக்கு வந்து சிரிப்பு வரலையோ, அதே போலதான் உங்களுடைய சோகங்களும் சோகங்களை மட்டும் ஏன் நினைக்க வந்து அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. அது நீங்க அழுக அழுக அது உங்களை விட்டு போகத்தானே செய்யணும் அப்படின்ற மாதிரி தான். ஒருத்தவங்களுக்கு நம்ம மனசுல வந்து ஒரு கஷ்டம் இருக்கு, ஒரு சோகம் இருக்கு அப்படின்னா அதை நினைக்கிறோம், அழுகணும், ஃபைன். பட் அதை நினைச்சு நினைச்சு எழுதிட்டு இருப்போமா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. அது நம்மளாவே நம்மளுக்குள்ள உருவாக்கிக்குள்ள ஒரு சூழல் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான். அந்த விட்டு கொஞ்சம் விலகி வந்து அடுத்த வாழ்க்கையை புனையதற்கான காரணம் என்ன அப்படின்றத நோக்கி போகணும். ஆஹா மீனா, நீ எதுக்கு இப்போ வந்து என்ன டாபிக்னே சொல்லாம இவ்வளோ லென்த்தியான ஒரு விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா சம்மந்தம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இந்த 1 மணி நேரம் நம்ம பேசக்கூடிய தலைப்பு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மெசேஜ் ஒரு வாழ்க்கை, அதாவது 1 text and 1 life அப்படின்ற அந்த டாப்பிக்ல தான் பேச போறோம். என்னன்னா, என்னைக்காவது ஒரு நாள் வந்து திடீர்னு வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்திருக்கும். அது ஒரு நபர்கிட்ட இருந்திருக்கலாம், ஒரு கம்பெனிகிட்ட இருந்திருக்கலாம், யார்கிட்ட இருந்து வேணா இருந்திருக்கலாம். 10 வருடத்திற்கு முன்னாடி நீங்க தொலைத்த ஒரு நபராக கூட இருக்கலாம், இப்படி யாராக வேணா இருக்கலாம். திடீர்னு ஒரு டெக்ஸ்ட், ஒரு ஹாய் அப்படின்ற மெசேஜோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற ஒரு மெசேஜோ, அப்படி வந்து ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் உங்களோட வாழ்க்கையை வந்து மாத்திருக்கா அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களோட தான் இந்த 1 மணி நேரம் ரெயின்போ மேடை நிகழ்ச்சி நடக்கிற போது, ஒரு மெசேஜ் ஒரு வாழ்க்கை, 1 text and 1 life. இந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் என் லைஃப் மாறிடுச்சு, இந்த மெசேஜ் இந்த பர்சன் வந்ததுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 என்ற முகநூல் பக்கத்திலையும் கமெண்ட் செய்யலாம். இல்ல மீனா, நான் உங்ககிட்ட போன் பண்ணி பேசியே தான் அவன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னா கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 2986000038 மற்றும் 2952205554. வெளியூர் நேர்களா இருந்தாலும் இல்ல மொபைல்ல இருந்து கால் பண்ற நேர்களா இருந்தாலும் 044 என்ற இணைப்பு என்ன போட மறந்துடாதீங்க. ஒரு 13 போல வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. ஏன் இன்னைக்கு இந்த தலைப்பு அப்படின்னா, 13 வந்து ஒரு ரேண்டமாக வந்து ஹாய்மா எப்படி இருக்கீங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து எனக்கு வருது. ஒரு 8 வருடத்திற்கு முன்னாடி நான் தொலைத்த நபர் அப்படின்னு சொல்லி நினச்ச நபர்கிட்ட இருந்து அந்த ஒரு மெசேஜ், ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஐ எம் நாட் ஃபைன் அப்படின்னு ஒரு மெசேஜ். அதை வந்து ஏற்றுக்கவே முடியல. எப்படி நம்ம நேசிக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஐ எம் நாட் ஃபைன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சு பல நாட்கள் அழகான நாட்களாகவே மாறியிருக்கு. இந்த மாதிரியான கதைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னா பகிர்ந்துக்கோங்க. முதல் பாடல் வினை தாண்டி வருவாய் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது ஃப்ரம் ரெயின்போ 101.4.

0: 5:11 நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக ஃபர்ஸ்ட் நியர் யாருங்கிறது பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்,
1: கலா பேசுறேன்.
0: கலாமா, எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன், சொல்லுங்க. ஓகே, இதுக்கு வரையும் யாராவது உங்களுக்கு அனுப்பிச்ச ஏதாவது ஒரு மெசேஜோ ஒரு தகவலோ உங்க லைஃப் வந்து மாற்றிருக்கா?
1: அதனால சாரி டி மன்னிச்சு சாரி கேட்டுவா. அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சுக்கேன். இப்ப ஜாலியா வேலைக்கு போய் நானும் மீட் பண்ணுவேன்.

0: சூப்பர்மா, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ.
1: நன்றி மேடம்.
0: நம்ம வந்து கோபமா இருக்கும் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் வந்து இந்த நபர் நம்ம கிட்ட பேசவே மாட்டாங்க, நம்ம வந்து அவ்வளவுதான் போல இருக்கு, பிச்சுக்கிச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே இருக்கிறப்போ ஒருத்தர், அந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து அந்த உறவை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக முதல்ல ஒரு சாரி அப்படின்ற அந்த ஒரு மெசேஜோ இல்ல ஒரு காலோ அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படின்னா, அந்த ஆப்போசிட் சைட்ல இருக்கிறவங்க ரொம்ப வீம்புலாம் பிடிக்க வேணாம், கொஞ்சம் இறங்கி வந்து அந்த மன்னிப்பை வந்து ஏத்துக்கலாம். அதுதான் அன்போடைய அழகு அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக நேயர்களே, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
2: துங்கம்பாக்கம் டேக்ஸ்மேன் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறோம்மா.
0: எப்படி இருக்கீங்க சார்? ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க?
2: 68 வயசு
0: ஆரோக்கியமா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, உங்களுடைய நாட்கள் அழகாகும் சரிங்களா?
2: உங்க வார்த்தை அப்படியே பழிக்கணும்.
0: கண்டிப்பா பழிக்கும், அது எப்படி பழிக்காம போகும் இல்லையா? மனசார சொல்றேன்ல.
2: தேங்க்யூ
0: சார், தேங்க்யூ ஃபார் காலிங். தேங்க்யூ. எந்த ஒரு மெசேஜ் ஆர் டெக்ஸ்ட் வந்து உங்களுடைய வாழ்க்கையை மாத்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து நீங்க சென்னை FM 101.4 அப்படின்ற 300 பக்கத்துலயும் பதிவு செய்யலாம். அடுத்த நேர்களை வணக்கம்.
3: ஹலோ
0: ஹலோ,
3: கார்த்திக் மாமலம்
0: சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க?
3: மேம் என் ஃப்ரெண்ட், நானும் ஃப்ரெண்டும் சண்டை போட்டு தெரிஞ்சிட்டோம் 2015. ஸோ இப்போ மெசேஜ் பண்ண திருப்பி உங்க ஃப்ரெண்ட் ஆகி எல்லாத்தையும் போக ஆரம்பிச்சிட்டோம்.
0: ஜாலியா இருக்கா? எப்படி இருக்கு? ஒரு இத்தனை வருஷம் கழிச்சு அந்த வந்த ஃபர்ஸ்ட் மெசேஜ் உங்களுக்கு என்ன ஃபீல் கொடுத்தது?
3: பரவாயில்ல, திருப்பி உங்களோட பேசலாம் சொல்லி திருப்பி நான்
0: பேசிட்டோம். தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஃபார் காலிங். தேங்க்யூ. அடுத்த நேர்களை வணக்கம்.
4: ஹலோ வணக்கம்மா.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
4: நான் திருப்பாச்சர்ல இருந்து எட்டயபுரம் சேவை. நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கு, நல்லா இருக்கம்மா. நானு முதல்ல ஆரம்பத்துல ரொம்ப கோவப்படுவேன். அப்ப வந்து எப்படின்னு சொன்னா எப்படி மனசு தேவைப்படுத்திக்கணும் அவசியம் சொல்லி ஃப்ரெண்டு சொன்னாப்ல, இந்த மாதிரி நீ இப்படி அவசரப்பட்டா அது காரியம் எல்லாம் இது பண்ண முடியாது, நீ கொஞ்சம் பொறுமை எப்படி பேசணும். அப்போ அதுக்கப்புறம் தான் என் தெரியப்படுத்தி
0: நடுவுல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசும்பொழுது ஒரு ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து என்னடா இது, நம்ம லைஃப் வந்து இப்படி இருக்கு, நம்மளுக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சூழ்ந்து போயிருக்கிறப்ப, ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் வந்து யூ ஆர் நாட் அலோன் அப்படின்னு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. ஸோ இந்த நிறைய டெக்ஸ்ட்ல எப்படி ஒரு வார்த்தையோ இல்ல அந்த மொமெண்ட்ல வர கேட்கக்கூடிய ஒரு சொல்லோ வந்து நம்மளுடைய லைஃபோடைய பெர்ஸ்பெக்டிவை சேஞ்ச் பண்ணதுன்னு இருக்கு இல்லையா? யூ ஆர் நாட் அலோன் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து ரொம்ப கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா அதுல மிகப்பெரிய அர்த்தங்களும் இருக்கு. அதே போல இப்ப சந்தோஷமா இருக்கிற உங்களுக்கும் அதே தான், யூ ஆர் நாட் அலோன். துக்கமா இருக்கவங்களுக்கு யூ ஆர் நாட் அலோன், சோகத்தில் இருக்கவங்களுக்கு யூ ஆர் நாட் அலோன், தத்தளிச்சுட்டு குழப்பத்தில் இருக்கவங்களுக்கு யூ ஆர் நாட் அலோன். எனிஹவ் யூ ஆல் ஆர் கோயிங் டு கம் அவுட் ஆஃப் திஸ் அப்படின்ற இந்த நோட்டோட அடுத்தபடியாக பாடல் ரட்சகன் திரைப்படத்துல இருந்து கேட்டேன்னு திருங்கள். திஸ் இஸ் 101.4.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: நீங்களும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேசணும் சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 298-600-38 மற்றும் 295-2-0-554. அடுத்த நேயர்களே வணக்கம். வணக்கம்
2: வணக்கம். ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பலம்.
1: சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: சிறப்பா இருக்கேன், சொல்லுங்க.
2: இந்த மெசேஜ் அனுப்புனது பிடிச்சது வந்து எங்க நாத்தனார் அனுப்புனது. அது கவலையே யார் தந்தால் என்ன, சிரிப்பு உன்னிடம் தானே உள்ளது, சிரித்து கொண்டே நகர்ந்து விடு.
1: வேற மாதிரி இல்ல.
2: ஆமா, அது எவ்வளவுதான் இருக்கு பாருங்க, ரொம்ப அப்படியே மனச தொடுத்து வருடுறது மாதிரி இருக்கு பாருங்க.
1: நாம சிரிக்கணுமா நம்ம அழணுமான்ற முடிவு நாம தான் எடுக்கணும்ல.
2: அதான், அது கடவுள் கொடுத்த சந்தோஷத்தை அதை விட்டுட்டு நீங்க அதை எப்படி வேணும்.

0: உங்களுடைய மனசுக்கான எமோஷன்ஸ் வந்து உங்களால மட்டும்தான் யாராவது என்ன நினைச்சிருவாங்களோ என்ன சொல்லிடுவாங்களோ பேசுவாங்களோ பேச மாட்டாங்களோ இதெல்லாம் தாண்டி இந்த நொடி இது எனக்கு சரியின்படுது, இது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னா அதை நம்ம செய்யலாம். அந்த சந்தோஷமோ துக்கமோ நம்ம அனுமதிக்கிறதுல தான் இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர்களே வணக்கம். வணக்கம், ஹலோ. ஓகே, ஸோ நேயர்களுக்கு வந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம ரெயின்போக்கு கால் பண்ணும்பொழுது ஒரு சின்ன வேண்டுகோளாக கூட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கோங்க. நம்ம ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேசுறதுக்கு உங்களுக்கும் இலக்குவாக இருக்கும், மற்ற நேயர்களுக்குமே வந்து அது வசதியாக இருக்கும். அடுத்த நேயர்களோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நலமா இருக்கீங்களா?
0: சிறப்பாக இருக்கேன், சொல்லுங்க.
1: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சுப்பிரமணியன்.
0: சொல்லுங்க சார்.
1: எனக்கு வந்து மெஜாஜில் வந்து சிதை கடல் ஓடியும் சிதைவியம் தேடுன்னு என் நண்பர் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாரு. இங்க இருந்தா சேமிக்க முடியாது, அண்டை நாட்டுக்கு போனா ஒரு சேமிப்புல இருக்கலாம்னு ஒரு செய்தி குழந்தைகள் அனுப்பியிருந்தாரு. அது வந்து என்னுடைய வாழ்க்கையில நான் அந்த சேமிப்ப கடைபிடிச்சு நான் வெளிநாடு போய் ஒரு நல்லபடியா இருக்கேன்.
0: சிறப்பு சிறப்பு, சூப்பர் சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ,
1: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றி. ஒவ்வொருத்தவங்களோட லைஃபை சேஞ்ச் பண்ணுறது ஒவ்வொரு விஷயமா இருந்திருக்கும். ஸோ சார்க்கு வந்து கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு சேஞ்சிங் பாயிண்ட்டாக இருந்தது அப்படின்றத நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அடுத்த நேயர்களே வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: நான் கும்பகோணத்துலேருந்து பேசுகிறேன்.
0: ஓகே, நம்ம பின்னாடி லேடி வால்யூம் கம்மி பண்ணிக்கலாமா?
2: கம்மி பண்ணிட்டேன்.
0: சிறப்பு, சொல்லுங்கள் சார்.
2: அவங்க வந்து பழைய நண்பரை பத்தி கேட்டு இருக்காங்க.
0: சொல்லுங்க, நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
2: மேடம், எனக்கு வந்து ஒரு நண்பர் இருக்காருங்க, அவர் திருப்பூர்ல இப்ப இருக்காருங்க. அவரு வந்துங்க கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமான ஒரு ஃப்ரெண்டுங்க. அவரு ஒரு 50 ஆண்டுகள் சொன்னாங்க, அப்படி சாதாரண ஒரு நட்பு இல்லைங்க. அப்படி ஒரு நட்பு. இன்னைக்கும் அவரு அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து
0: அவர்கிட்ட பேசுறப்ப உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா?
2: ஆமா மேடம், பேசினாக்கா 2 வாரத்துல பேசிட்டு கட் பண்ணுடா அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கலாம். திருப்பி நானே ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பிச்சுட்டு
0: பேசிட்டே இருப்பீங்க. சிறப்பு சிறப்பு சார், தேங்க்யூ சோ மச்.
2: பேச்சு வளர்ந்துகிட்டே இருக்கும்.
0: தேங்க்யூ ஃபார் காலிங்.
2: அந்த சின்ன வயசுலயே செஞ்ச இதெல்லாம் பேசும்போது ரொம்ப ஒரு இதா இருக்கும்.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ நிறைய நபர்கள்ட்ட வந்து இந்த பழக்கம் இருக்கும் போல, அவங்களை விட்டு விலக மனசு இல்லாமல் தான் முடிக்கணும் சில விஷயங்களை அப்படின்னு சொல்லி நினச்சா கூட ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அடுத்து ஒரு கான்வர்சேஷனை வந்து நம்ம பில்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அது வந்து மற்றவங்களுக்கும் வந்து வேலைலாம் அப்படிலாம் இல்லாமலாம் இல்லை, அந்த நபரை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், அவங்களோட அந்த கான்வர்சேஷன்ஸ் வந்து வச்சுக்கணும் பேசிகிட்டே இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு நல்ல குவாலிட்டி தான். அது அடுத்த பக்கம் இருக்கவங்க ரெஸ்பெக்ட் கூட பண்ணலாம், பண்ணாமலும் போகலாம், அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது, அது அவங்கவுங்களுடைய விருப்பம். அதை தொடர்ந்து சென்னை ஃபம் ரெயின்போ 101.4 முகநூல் பக்கத்தில் புதுச்சேரி கோவிந்தன் பேட்டை வீரமணிபாலன் அவர்கள் வணக்கம் 100% அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் அனுப்பிச்சிருக்காரு. வெங்கடேஷன் அவர்கள் பாப்பாப்பட்டியிலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஹேமலதா அவர்கள் வெல்கம் அப்படின்ற வார்த்தையும் நம்மளுடைய ஏஆர் அப்படின்ற வார்த்தையும் வந்து எனக்கே டெக்ஸ்டாக வந்து அனுப்பியிருக்கிறாங்க, அவங்களுடைய லைஃப்பை மாற்றின ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தபடியாக பாடல் சிகரம் திரைப்படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்கு. இந்த பாடலுமே எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தவங்களை பிடிக்கிறதுக்கு வந்து காரணம்லாம் தேவையில்லை, பிடிச்சிருக்கு அவ்வளோதான் அப்படின்றது இந்த பாடல் ரொம்ப அழகாக சொல்லும். கேட்டினேந்திரங்களை தேவம் ரெயின்போ 101.4.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1455 पर कॉल करें।
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: 5:32 ஆயாச்சு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கோம். நிகழ்ச்சி நடத்த நேயர்கள் வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம்.
2: யாருங்க பேசுறீங்க?
3: அண்ணன்ல இருந்து மாலிதேவி பேசுறேன்.
2: மாலிதேவி அம்மா, ஏன் இன்னைக்கு சிரிப்பு கம்மியா இருக்கு? ஹலோ, என்னாச்சு? இல்லீங்களே, உங்களுடைய சிக்னல் சரியா இல்லையே.
3: கேக்குதா?

0: இப்ப கேக்குது. ஆ இப்ப கேக்குது, சொல்லுங்க.
1: எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இருங்க, அது உங்கள் மதிப்பை உயர்த்தும். ஆல்ரெடி அப்படிதான் இருப்பேன், இருந்தாலும் சில நேரம் அதை நம்ம படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அது உற்சாகத்தை கொடுக்கும்.
0: கரெக்ட், எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில இருக்கணும்.
1: ஒரே நிலை நம்ம கிழிச்ச கூட தாண்ட கூடாது, அப்படியே இருக்கணும், மாறக்கூடாது.
0: சூப்பர்மா, சூப்பர். தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ.
1: நன்றிமா. நன்றி, நன்றி.
0: இது பணம் வந்தா இப்படி இருக்கான், பணம் இல்லைனா இப்படி இருக்கான், புகழ் வந்ததும் இப்படி பண்றான், பேர் கிடைச்சதும் இப்படி பண்றான் அப்படின்றதெல்லாம் தாண்டி நம்ம சந்தோஷம் துக்கம் இப்படி எது இருந்தாலுமே ஒண்ணு இந்த நிலை இல்ல அந்த நிலை, ஏதாவது ஒரு நிலையை முடிவெடுத்து அதுலயே இருக்கலாம். அதுக்கு நடுவுல உங்களுக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனா அந்த நிலை வந்து ஒரு நிலையா இருக்கணும் அப்படின்றதுதான். அடுத்த நேர்களை வணக்கம்.
2: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: ஊரப்பாக்கம் சுந்தரேசன் மேடம்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
2: நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்க மேடம்?
0: சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க.
2: அவர் ஒரு 35 வருஷமா நண்பர் மேடம். எப்படி இருந்தாலும் அவரை வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 நாளைக்கு ஒரு 15 நாளைக்குள்ளே பாத்துருவேன். ரொம்ப நாள் ஃப்ரெண்ட் அவரு, எப்படி மறக்க முடியாது. இந்த அந்த ஊருக்கு வந்து அதுலேருந்து பழக்கம், அவர் கடை வச்சிருக்காரு, அவங்க வைஃபும் பழக்கம். அவர் தான் இப்ப அவர் எப்பவும் என்ன ஞாபகம் வச்சிருந்தாரு. அதுதான் மேடம். வேற ஒண்ணு.
0: சூப்பர் சூப்பர் சார். தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ.
2: நன்றி மேடம். அவங்க எப்பவுமே பார்ப்பேன் அவரை.
0: வாழ்த்துக்கள். நம்மளுக்குள்ள நான் இன்னும் எத்தனை நாளைக்கு நான் பார்ப்பனோ, 3 மாசம் பார்ப்பனோ, 6 மாசம் பார்ப்பனோ அப்படின்னு சொல்றவங்களுக்கு நடுவில் எப்பவுமே நான் பார்ப்பேன் அப்படின்னு கான்ஃபிடென்டா சொல்றவங்கள நம்ம எப்பவுமே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் மேல அவ்வளோ நம்பிக்கை அவருக்கு இருந்துகிட்டே இருக்கு. அடுத்த நேயர்களை வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க?
3: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன் பேசுறேன்
0: மேடம். சொல்லுங்க சார்.
3: ஒரு
0: மெசேஜ் வந்து உங்க லைஃப் மாத்தி இருக்கும்ல.
3: ஒரு சிலருக்கு வந்து நான் படைச்சேன் மேடம். ஒரு சிலருக்கு ரெண்டா ஏதாச்சும் நம்மள யாராச்சும் குறைச்சு விட்டாங்கடா உங்களோட படத்து நம்ம பேசிடுவேன். அதுக்கு அது சொல்லுவாங்க, இந்த சிஸ்டர் சொல்லுவாங்க, யார்ட்டையுமே வந்து அவ்வளவு காட்ட ஆகக்கூடாது, அவங்களை அவங்ககிட்ட வந்து எது சொன்னாங்க அப்படி சொன்னாங்க பாக்கணும்,
0: அன்பா சொல்லணும். ஏன் சண்டை போடுறீங்கல்ல அப்படி?
3: என்ன ஏன் அப்படி சொல்றீங்க? அப்படிலாம் சொல்லலாமா அப்படின்னு உங்களை நான் யாராச்சும் சொன்னா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அடுத்தவங்களாம் குறை சொல்லலாமா? எல்லாருக்கும் ஒரு அறிவு இருக்காது, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்க மாட்டா, 5 வரையில ஒரே மாதிரியா இருக்கு அப்படின்ட்டு ஒரு பண்பா சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க மேடம்.
0: சிறப்பு சிறப்பு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங்.
3: தேங்க்யூ. நன்றி மேடம்.
0: எவ்வளவு பெரிய விஷயத்த சாதாரணமா அப்படின்னு சொல்லிட்டாங்களே, ஒரு நபர்கிட்ட நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும், கன்வே பண்ணணும், புரிய வைக்கணும் அப்படியே அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், அது வந்து அவங்களுக்கு புரியுற மாதிரி தானே நம்ம சொல்லணும். நம்மளுடைய சொல்லக்கூடிய இந்த கோவ மொழியில சொன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்போ அன்பாவும் தன்மையாவும் நம்ம சொன்னா நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்களையும் நம்ம சொல்லலாம், அந்த உறவையும் காப்பாத்திக்கலாம். அதனால இனிமே யாரும் யாருக்கிட்டையும் கோவப்படாதீங்க, சத்தமா பேசாதீங்க. நம்ம சில நேரம் என்ன பண்ணுவோம்னா, கால் பண்ணி பேசுறது கோவப்பட்டுக்கிட்டு வாய்ஸ் நோட்ல வந்து திட்டுற மாதிரி எப்படி கோவத்தை கனமாலாம் பேசி அனுப்புவோம். அந்த மாதிரிலாம் அந்த எது தரப்பில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக மனசில் வந்து கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்தபடியாக ரொம்ப அழகான பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. ஏ ரஹ்மான் இசையில் தெரிய இஷ்குமே திரைப்படத்திலிருந்து கேட்டுன்னு இருங்க. இது ரெயின்போ 101.4 அண்ட் திஸ் இஸ் மீனா.

42 நிமிடமாயிட்டே இருக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சி தான் பேசிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். சில பேருக்கு வந்து சொல்லலாம், என்ன நான் வந்து உன்னோட ஃப்ரெண்டு, உனக்கு நான் அமிச்ச மெசேஜை வந்து நீ போயிட்டு

0: எல்லாருக்கிட்டையும் வந்து எஃப்எம்ல சொல்ற அப்படின்ற மாதிரியான கோபங்கள் எல்லாமே கூட வந்துகிட்டே இருக்கும். பட் அதெல்லாம் வந்து தகர்த்துட்டு அப்பாடா நம்ம சொல்லிட்டோம்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம எடுத்துட்டு போகணும்னு சொல்லிக்கலாம். அடுத்து நேர் யாருங்கிறதையும் பாத்துடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன் சந்திரசேகர். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மகிழ்ச்சி உற்சாகமா இருக்கிற
0: என்னுடைய நிகழ்ச்சி நீங்க இல்லன்னா நிறைவடையாதுன்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன்.
1: அப்படியா? இல்ல மேம், நான் ரொம்ப ட்ரை பண்ணேனா, அப்புறமா இப்பதான் லைன் கிடைச்சது.
0: சூப்பர் சூப்பர், சொல்லுங்க.
1: மகிழ்ச்சி. நான் வந்து லைஃப்ல என்ன பண்ணும் அப்படின்னு நினைச்சேன்னா, எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன மெசேஜ், எப்பவுமே மத்தவங்க வந்து தவறு செஞ்சாங்க அப்படின்னா அவங்களே மன்னிப்பு கேக்கட்டும், அவங்களே பேச இனிஷியேட் பண்ணட்டும், அவங்களே பண்ணட்டும் அப்படின்ட்டு இல்லாம
0: தப்பு பண்ணவங்க.
1: ஆமா, இப்போ நம்ம மேல தப்பு இருக்க இல்ல, ஓகேவா? பட் ஏதோ ஒரு கோணத்தினாலும் நமக்கு மனசுக்கு பிடித்தவர்கள் கிட்ட சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பெருசுபடுத்த கூடாது மேம். மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற மாதிரி தெரியல. அவங்க சில சமயங்கள் கோபத்துல நம்ம கூட பேசல அப்படின்னா, நாம பேசாம இருக்கிறதுக்கு பதில நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து, சரி விடு அதுக்கெல்லாம் என்ன, அந்த பிரச்சனை நடந்தா மாதிரி கூட உங்களுக்கு காமிச்சுக்காம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கும்ல.
0: அப்படி இருந்தாலும் நிறைய பேர் திட்டுறாங்களே.
1: அப்படி இருந்த திட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய புரிதல்ல குறைபாடுமே.
0: ஆமா, அப்ப அவங்கதான் மாத்திக்கணும்ல. நம்ம நம்மள வந்து இறங்கி போய் பேசுறதுனால நம்ம குறைஞ்சிட மாட்டோம்.
1: நிறைய பேர் நமக்கு என்ன வந்தது அப்படின்ட்டு அந்த உறவை ஒதுக்கிடுவாங்க. அது எதுக்கு ஒதுக்கணும்? நம்ம முயற்சித்து பார்ப்போம், அப்புறமாவும் அவங்க வரல பேசல அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம முயற்சி போட்டோம் அவங்க பேச
0: அப்படின்ற அந்த ஒரு எஃபர்ட்டாவது நம்மளுக்கு இருக்கும். அடுத்தபடியாக புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணிபாலன் அவர்கள் வந்து மெசேஜ் பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னா, விடையில்லாத கேள்விகளும் தீர்வில்லாத பிரச்சனைகளும் எல்லோருடைய வாழ்விலும் உண்டு. விடையில்லாத கேள்விகளும் தீர்வில்லாத பிரச்சனைகளும், சில கேள்விக்கு வந்து பதிலே கிடையாது, ஆனால் அதை நம்ம நினைச்சு நினைச்சு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதே போல தீர்வில்லாத பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை அப்படின்னுமே நம்மளுக்கு தெரியும். பட் இருந்தாலும் அந்த பிரச்சனையிலேயே நம்ம உட்கார்ந்துட்டு இருப்போம். இவற்றை எல்லாத்தையுமே புன்னகைத்து கொண்டே கடந்து செல்வதில் தான் உங்களின் சாமர்த்தியம் இருக்கிறது அப்படின்ற ஒரு வாக்கியத்தை புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணிபாலன் நம்மளுக்காக அமைச்சிருக்காரு. இதையும் நம்ம மனசுல வச்சுட்டு நிகழ்ச்சி அடுத்தபடியாக பாடல் அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்க. இப்போ ரெயின்போ 101.4.

0: 9:49 நிமிடமாயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டு இருக்கீங்க ரெயின்போ மேடே நிகழ்ச்சி. ஏதாவது ஒரு வார்த்தை, ஒரு மெசேஜ் வந்து உங்களுடைய லைஃப் வந்து சேஞ்சிங் பாயிண்டா இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்கும். நிறைய நேர்கள் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டே இருக்காங்க. சில நேரங்களில் வந்து என்ன இவங்க எல்லாரும் நம்மளுக்கே அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கே, நமக்காகவே இந்த ஷோ இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட தோணும். அந்த மாதிரி மனநிலையில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து வந்து இதை மனசுலையும் கருத்துலையும் எடுத்துக்கிட்டு மற்றவங்க மனசு புண்படாம, குறிப்பா உங்களை நேசிக்கக்கூடியவங்க மனசு புண்படாம நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து செயல்படுத்தலாம் அப்படின்றது மட்டும்தான். அடுத்த நேர் யாருங்கன்றதையும் பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: சொல்லுங்க
0: சார்.
1: ஒரு கெட்ட இதா இருந்தா கூட அவனும் வந்து என்கிட்ட நல்லது சொல்லுவான் மேடம். நான் ரெண்டு பேரும் பகிர்ந்துப்போம் மேடம். இன்னும் ஒரு 20 வருஷமா பழக்கமா இருக்கும் மேடம். அதான் மேடம் எடுத்து பேசுவோம் மேடம். சண்டை போட்டுக்க மாட்டோம்
0: மேடம். சண்டை போட்டுக்க மாட்டேங்க.
1: ஆமா, அவன் சொல்றபடி நடந்து போவோம் மேடம்.
0: அவன் யாராவது ஒருத்தவங்க சொல்றது ஒருத்தவங்க கேட்டுட்டா சண்டையே வராதுல்ல?
1: ஆமா மேடம், அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோம் மேடம்.
0: சூப்பர் சூப்பர். அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்ல, புரிஞ்சுகிட்டே ஏத்துக்கிட்டாதான் நல்லது. அட்ஜஸ்ட் பண்ணா ஒரு டைம்ல கோவம் வந்துடும்.
1: 22 வருஷம் பழக்கம் மேடம்.
0: சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ.
1: தேங்க்யூ மேடம்.
0: ஒரு மாசமாவும் இருக்கலாம், 22 வருஷமாவும் இருக்கலாம், வாட் எவர். அது எப்படி இருந்தாலுமே வந்து இன்னொரு நபரை இழக்கக்கூடாது அப்படின்னா நம்ம புரிஞ்சு நடந்ததுல தப்பே கிடையாது. அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேடம், கிழக்கு தாமர் ராஜசேகர் மேடம்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
2: நல்லா இருக்க மேடம். எனக்கு ஒரு 4-5 ஃப்ரெண்டுங்க இருக்காங்க. அதுல ஒரு ஃப்ரெண்ட் மட்டும்தான் எப்ப பாரு கோவம் வர வச்சிருவான்
0: என்ன.
2: அவனை மட்டும் அப்புறம் கோவம் வச்சு நான் கம்மனே இருந்துருவேன். ஒரு வாட்டி மன்னிச்சு விடுவேன், ரெண்டு வாட்டி மன்னிச்சு விட்டேன், 4 வாட்டி என்ன பண்ணா திடீர்னு போயிட்டு அவனே போயிட்டு வந்து ஒரு 2 வாரம் போத்து வரவே இல்லை. டெய்லி வந்து பார்த்து பேசிட்டு போவான். அப்புறம் என்ன பண்ணா சாரின்ட்டு பேசலாம். அப்புறம் நான் மன்னிச்சு விட்டுட்டு அப்புறம் பேச ஆரம்பிச்சேன்
0: மேடம். ஓகே சார்.
2: வந்து 78 ஃப்ரெண்ட் மேடம் நாங்க.
0: ஓ சூப்பர் சூப்பர்.
2: அதுல ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் தான் கொஞ்சம் இப்படி இருக்கான்.
0: மீதி எல்லா ஃப்ரெண்டும் நல்லா இருக்காங்க இல்ல?
2: ஆமா, நல்லா பேசுவாங்க, நல்லா உண்டு.
0: நம்மளை சுத்தி எல்லாருக்கிட்டையும் நம்மள்ட்ட பேசணும் பிடிக்கும். இந்த ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஏதாவது மறந்து பிடிச்சிடும்.
2: ஆமா, நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணுங்க, திடீர்னு கொஞ்சம் மைண்ட் அப்செட்
0: பண்ணுவான்.
2: நான் அப்செட் ஆக மாட்டேன் அவ்வளவு சீக்கிரம்.
0: அப்படிப்பட்டவரே அப்செட் பண்ணிடுறாங்க பாரு.
3: சொல்லுங்க சார் எனக்கு வந்து யாரும் புதுசா இல்லைங்க எனக்கு மகிழ்ச்சியா கொடுத்தது புத்தகம். நான் சிறு வயசுல இருந்தே புத்தகம்
0: வாசிப்பேன். வாசிச்ச ஒரு புத்தகத்துல இருந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் சொல்லுங்களேன்.
3: நான் கடல்புரா பொன்னியின் செல்வன் வாசிச்சிருக்கேன். ஆமா, இப்ப எனக்கு வயசு 71ங்க. பார்வை குறைவாய் போச்சு, அதனால வாசிப்பு நேரம் குறைய இல்ல.
0: ஆனாலும் அதுவே ரொம்ப ஒரு
3: மாத்தனது. பெரியாரியல படிச்ச பிறகு நான் மனசனா வாழ்றேன், மகிழ்ச்சியா வாழ்றேன்.
0: சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங்.
3: அந்த பத்திரிகை தான்.
0: நன்றி. சுயமரியாதை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்னைக்கு நிலைநாட்டுறோமோ அன்னைக்கே வந்து நம்மளோட வாழ்க்கையும் நம்மளை சுற்றி இருக்கவங்களோட வாழ்க்கையுமே ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றத நோட்டு தான். அடுத்த நேர் யாருங்கிறது பார்க்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம்,
4: பொன்மாலை. வணக்கங்கள், நலம் நலமரியாவல், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி.
4: ஆமா, நல்லா இருக்கும். நீங்க வீணா மேடம் வந்தா நான் பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது பேச பார்க்காம இருந்தாலும் பார்த்து பேசின மாதிரி உணர்வு இருக்கும் தானே.
0: கண்டிப்பா
4: அழகா படிப்பீங்க.

0: சொல்லுங்க.
1: அப்புறமா நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்.
0: என்ன முடிவு?
1: மரம் போல இருந்துடலாம்.
0: மரம் போல இருந்துடலாம்.
1: ஆமா, அப்ப மரம் போல இருந்தா நம்ம நம்மள அணுகி வரவங்களுக்கு நிழல் கொடுக்கலாம் பாத்தீங்களா?
0: நிழல் கொடுக்கலாம். ஆமா
1: ஆமா. அப்புறம் நம்ம மேல கல் அறியவங்களுக்கு கனி கொடுக்கலாம், காய் கொடுக்கலாம், கிளை கொடுக்கலாம், இலை கொடுக்கலாம். அதனால மரம் போல இருந்துட்டா நம்ம பேசவும் வேண்டாம். நம்மள நாடி வரவங்களுக்கு நிழல் கொடுக்கலாம், கல் அறியவங்களுக்கு கனி கொடுக்கலாம்.
0: நான் கூட இனிமே அப்படி இருந்துக்கிறேன் சார். மந்திரமூர்த்தி சார் சொன்ன வார்த்தைய மந்திரமா வச்சுக்கிட்டு இனிமே நானும் அப்படி இருக்க முயற்சி பண்றேன். சரிங்களா?
1: மந்திர புன்னகையோட வச்சுக்கோ.
0: மந்திர புன்னகையோ அப்படி.
1: மஞ்சள் நிலவு, இப்ப மஞ்சள் நிலவு வரக்கூடிய நேரம் தான்.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங்.
1: நன்றி, வணக்கம்.
0: நிறைவான நேயர்கிட்ட நிறைவா பேசி முடிச்சாச்சு. இந்த நிகழ்ச்சியை வந்து எனக்குமே வந்து ரொம்ப நிறைவா இருந்ததை விட நிறைய விஷயங்களையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நேயர்களும் நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் 7 மணிக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் இஸ் மீனா சைனிங் ஆஃப் இன் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நிலையான வேளாண் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த விவசாய நடைமுறை மிகவும் அவசியம் என மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியிருக்கிறார். உயிரி பொருளாதாரம் மூலம் உணவு பாதுகாப்பை மேம்படுத்த முடியும் என மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆற்றல் மிக்க தலைமையின் கீழ் மக்கள் நலத்திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் வேளாண் துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து இன்று சென்னையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நடந்தாய் வாழி காவேரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு தாவேக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகராட்சியில் மாதவரம் மற்றும் தண்டையார்பேட்டை மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் இன்று ஆய்வு செய்தார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் தொடர்பான அனைத்து துறை அலுவலர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆடி முளைக்கொட்டு திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக இன்று தொடங்கியது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை விக்கெட் இழப்பின்றி 21 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: The evenings just got more exciting. Tune into Drive Time on 101.4 FM Rainbow for your daily dose of music handpicked by you on the listener's choice app, where your dedications and your favorite tunes take the spotlight. Drop your requests at facebook.com/rainbowfm and we'll spin it live.
3: Check your systems are online.
4: Number one for today's hits and all-time favorites.
2: Whether you're kicking back, winding down, or just vibing, Drive Time is your perfect musical companion. 7 days a week from 6 to 7 p.m. Only on 101.4 FM Rainbow. Turn it up, tune in, let the music move you.
4: Ladies and gentlemen, here it is. The most listened to radio show on the planet. Even the other stations are tuned in too.
5: Good evening, folks. This is Akashwani Chennai, and you're listening to 101.4 FM Rainbow. Welcome to Drive Time, where the city keeps moving and the music keeps you smiling. I'm Dinakaran Singaravelu, and as another day gently folds into evening, we are here to take the next hour, the best part of your evening. There is something special about this hour. The sun has clocked out, the skyline is painted in amber and gold, and every road carries 1,000 different stories and journeys. And speaking of journeys, you're helping steer this evening's playlist. So if there is a song that deserves a place on your evening playlist, send your request to

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஏழு மணி ஒரு நிமிடம் ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்க இருக்கும் நிகழ்ச்சி

0: ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். உங்கள் விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 என்ற முகநூல் பக்கத்தில் உங்களுக்கு விருப்பமான பாடல் மற்றும் அந்த பாடல் இடம்பெறக்கூடிய திரைப்படத்தின் பெயரை தெளிவு அனுப்புங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடல் சத்யநாராயணன் அவர்களுக்காக குணா திரைப்படத்திலிருந்து.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். படி.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
1: அதான்
2: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுக வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான

பத்தொன்பது நிமிடம் ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுருக்கோம் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை. இன்னைக்கு நிறைய பாடல்கள் வந்து நம்ம ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு பாடலும் வந்து ஒவ்வொரு கெஸ்ட்டுக்காக ப்ளே பண்ணுற மாதிரி தான் வந்து சூப்பர் ஸ்பெஷலான சாங்ஸ் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியோட குட்டி கெஸ்ட் மகிழன் அவர்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு சாங் வந்துகிட்டே இருக்கு. டியூட் திரைப்படத்திலிருந்து ஊரும் பிளட் அப்படின்ற ஒரு சாங் சாய பேக்கர், பால் டப்பா, பேமிகா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாடியிருக்காங்க. கேட்டு நினைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. This is RJ Meena.

சாங் மகிழன் அவர்களுக்காக கேட்டு ரசிச்சோம். நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் வந்துகிட்டே இருக்கு. 7:24 நிமிடம் ஆயாச்சு. செல்வம் பொம்மிநாயக்கன் பட்டியிலிருந்து கேட்டிருக்கக்கூடிய பாடல் நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன் நீ வருவாய் என அப்படின்ற பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4 அந்த மீனா.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: ரெண்டாயிரத்தி 2026 ஃபிஃபா உலக கோப்பை அன்றாட தகவல்கள். இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

32 நிமிடம் ஆயாச்சு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி கிட்டே இருக்கும். அடுத்தபடியாக பாடல் சின்ராஜ் அவர்களுடைய விருப்ப பாடலாக தாமிரபணி திரைப்படத்திலிருந்து தாலியே தேவையில்லை நீதான் என் பொண்டாட்டி என்ற பாடல் வந்துகிட்டே இருக்குது.

ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள். 7:38 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4. அடுத்தபடியாக பாடல் கலில் அகமது அவர்களுடைய விருப்ப பாடல், பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து மான்குட்டியே புள்ளி மான்குட்டியே என்ற பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கும். அந்த வகையில் நிகழ்ச்சி அடுத்தபடியாக பாடல் 7:43 நிமிடமாயாச்சு. பாபு முள்ளக்காட்டிலிருந்து ஒரு பாடலாக கேட்டிருக்காங்க. லவ் பேர்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து மலர்களே மலர்களே என்ற பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

55 நிமிடம் ஆயாச ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் ராமகிருஷ்ணன் கொள்மங்கண்டானிலிருந்து அன்பி ஆறுரை திரைப்படத்திலிருந்து மயிலிறகே என்ற பாடல். இந்த மயிலிறகே பாடலோட நானும் கிளம்புறேன். மீண்டும் 9 மணிக்கு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தான், திஸ் இஸ் மீனா சைனிங் ஆஃப் ஃப்ரம் ரெயின்போ 101.4.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் திரு நரேந்திரமோடியின் சீரிய வழிகாட்டுதல் காரணமாக கடந்த 2015 19% பேர் சமூக பாதுகாப்பு திட்ட பயன்களை பெற்று வந்ததாகவும், தற்போது நடப்பாண்டில் 68.4% பேர் திட்ட பயன்களை பெற்று வருவதாகவும் கூறியுள்ளார். அனைவர் முயற்சியிலும் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற மத்திய அரசின் தாரக மந்திரத்தை பிரதிபலிக்கும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களின் மூலம் நிதி பாதுகாப்பு, சுகாதாரம், உணவுதானிய உதவி போன்ற பணிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இத்திட்டங்களின் பயனாக மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாகவும், வறுமை கோட்டிற்கு கீழிருந்த மக்களின் வாழ்க்கை மேம்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நலன் மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்தோடு சமூக பாதுகாப்பு திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருவதாகவும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் ஆற்றல்மிக்க தலைமையின் கீழ் மக்கள் நலத்திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வடசென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் அலுவலகத்தை இன்று தாம் திறந்து வைத்தது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், மத்திய அரசின் சேவைகள் வெளிப்படைத்தன்மையுடன் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைத்து வருவதாக கூறியுள்ளார். திட்டங்களின் பயன்களை விரைவாகவும் எளிதாகவும் மக்கள் பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது தொடங்கப்பட்டுள்ள அஞ்சலக பாஸ்போர்ட் சேவையின் மூலம் வடசென்னை சுற்று வட்டார மக்களுக்கு பாஸ்போர்ட் சேவைகள் எளிதாக கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அனைவருக்கும் தரமான, வெளிப்படையான மற்றும் அணுகக்கூடிய சேவைகளை வழங்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். சென்னையைச் சேர்ந்த மீன்பிடி படகுகள் ஆந்திர கடற்பகுதியில் சுமூகமாக மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் ஆந்திர அரசுடன் ஒருங்கிணைந்து தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில மீன்வளத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மீன்வளத்துறை இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த மீனவர்கள் ஆந்திரப்பிரதேச கடல்பகுதியில் மீன்பிடிப்பதால் அப்பகுதியில் மீன்வளம் குறையும் என்ற அச்சம் ஆந்திர மாநில மீனவர்களிடையே உருவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தீர்வு காணும் முயற்சியாக சென்னை மீன்பிடி படகு உரிமையாளர் சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் இரு மாநில அதிகாரிகள் கொண்ட மாவட்ட அளவிலான குழு கூட்டத்தை விரைந்து நடத்துவதற்கான முயற்சி மாநில அரசால் மேற்கொள்ளப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. மாநில மீன்வளம், நிதித்துறை அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சென்னை மீன்பிடி உரிமையாளர் சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரப்பிரதேச மாநிலத்திற்கு அதிகாரிகளை அனுப்பி சுமூகமான மீன்பிடிப்புக்கு தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ளவும் வலியுறுத்தப்பட்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 11 தேதி நடைபெற்ற தமிழ்நாடு ஆந்திர மாநிலங்களுக்கு இடையேயான கூட்டத்தில் இதுகுறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும், கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மீனவர்களின் வாழ்வாதாரத்தினை கருத்தில் கொண்டு வழக்கம் போல் ஆந்திர மாநில கடற்பகுதிக்குள் மீன்பிடிக்க அனுமதிக்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மீன்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு தாவேக அரசை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இத்திட்டத்தை மத்திய அரசு கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும், நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையிலேயே இந்த திட்டம் அப்போது சேர்க்கப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டதாகவும் கூறியுள்ளார். மத்திய அரசின் ஆலோசனைப்படி முதல் கட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு தொழில்நுட்ப அனுமதி பெறப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ள திரு எடப்பாடி பழனிசாமி, மத்திய அரசின் அனுமதி கிடைத்த உடனேயே நடந்தாய் வாழி காவிரி திட்டம் தொடங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தமிழக விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மாநிலத்தில் ஆளும் தாவேக அரசு மத்திய அரசின் துணையோடு உடனடியாக திட்டத்தை தொடங்கி முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளாா்.

இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 32.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்துள்ளது. கார்டிஃபில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒன்பது மணி ஒரு நிமிடம் ஆயாச்சும் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி கேட்க காத்துக்கிட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் பல அழகான பாடல்களின் வரிசையில் முதல் பாடல் பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்திலிருந்து பார்த்தேன் பார்த்தேன் சுட சுட ரசித்தேன் என்ற பாடல் மற்றும் அடுத்தபடியாக உன்னை தேடி திரைப்படத்திலிருந்து நீதானா நீதானா என்ற இரண்டு பாடல்கள் உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4 நான் உங்கள் அன்பு தோழி மீனா.
2: ரெயின்போ ராகங்கள்

0: 9:12 ஆயாச்சு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்தபடியாக இரண்டு பாடல்கள் தெனாலி திரைப்படத்திலிருந்து இஞ்சிரங்கோ இஞ்சிரங்கோ என்ற பாடல், கமல்ஹாசன், சித்ரா, கிளின்டன் மற்றும் டாமினிக் அவர்கள் பாடிய பாடல். அதைத் தொடர்ந்து வெற்றி கொடிக்கட்டு திரைப்படத்திலிருந்து அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடிய கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். இந்த இரண்டு பாடல்களையும் கேட்டு வாங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில்.
1: இஞ்சிரங்கோ இஞ்சிரங்கோ

9:24 ஆச்சு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடல் சந்தித்த வேலை திரைப்படத்திலிருந்து பெண்கிளியே பெண்கிளியே பாடுகிறேன் ஒரு பாட்டு என்ற பாடல், மற்றும் வானத்தை போல திரைப்படத்திலிருந்து காதல் வெண்ணிலா கையில் சேருமா என்ற இரண்டு பாடல்கள்.

9:34 ஆயாச்சு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமையாக கேட்டுகிட்டே இருக்கும். கேட்கலாம் அப்போ பி சாங்ஸாக கேட்கணும்னு சொல்லி நினைக்கிறப்போ இந்த மாதிரியான சில பாடல்களும் நம்ம மனசை வருடிட்டு தானே போகுது. அடுத்தபடியாக பெண்ணின் மனதை தொட்ட திரைப்படத்திலேருந்து கண்ணுக்குள்ளே என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல் மற்றும் தொடரி திரைப்படத்திலேருந்து அழகா இது என்ன என்ற பாடல்கள்.

9:44 நிமிடமாயாச்சு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள். வானவில் திரைப்படத்திலிருந்து ஓ பெண்ணே என்ற பாடல் மற்றும் ரஜினி முருகன் திரைப்படத்திலிருந்து ஊ மேல ஒரு கண்ணு என்ற இரண்டு பாடல்கள்.

9:54 ஆயாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் ஒரு நாள் கூத்து திரைப்படத்திலிருந்து. 10 மணிக்கு ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ரெயின்போ ரீவைண்டில் ஓல்டு மெலடிஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நான் திஸ் இஸ் மீனா சைனிங் ஆஃப்.

0: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்.
1: நிகழ்ச்சியில் முதல் பாடல் வல்லவன் ஒருவன் திரைப்படத்திலிருந்து எல்ஆர் ஈஸ்வரி அவர்களுடைய குரலில், கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில், வேதா அவர்களுடைய இசையில் பளிங்கினால் ஒரு மாளிகை என்ற பாடல். அதை தொடர்ந்து ராமு என்ற திரைப்படத்திலிருந்து பச்சை மரம் ஒன்று இச்சைக்கிளே என்ற பாடல். பி. சுஷிலா அவர்களுடைய குரலில், கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில், எம். எஸ். விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில்.

10:08 ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் பழைய பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தபடியாக பாடல் தனிப்பிறவி திரைப்படத்திலிருந்து ஒரே முறைதான் உன்னோடு என்ற பாடல் மற்றும் இருவள்ளுவர்கள் திரைப்படத்திலிருந்து நான் மலரோடு தனியாக என்ற பாடல்.

0: 10:15 ஆயாச்சு. ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள் பெற்றால் தான் பிள்ளையா மற்றும் மேஜர் சந்திரகாந்த் திரைப்படங்களில் இருந்து.
1: Lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai l

2:22 நிமிடமாயாச்சு. ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் நான் ஆணையிட்டால் திரைப்படத்திலிருந்து பட்டு வரும் பாட்டு வரும் என்ற பாடல் மற்றும் முகராசி திரைப்படத்திலிருந்து முகத்தில் காட்டி கட்டி என்ற இரண்டு பாடல்கள்.

0: கையோடு சேர்த்து சேர்த்து கதைகள் பேசவா,
1: இல்லாத வார்த்தை சொல்லி ராகம் பா.

10:38 நிமிடமாயாச்சு. ரெயின்போ ரிவை நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல். சந்திரோதயம் திரைப்படத்திலிருந்து சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ என்ற பாடல் மற்றும் மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்திலிருந்து காதல் என்றால் என்ன என்று இரண்டு பாடல்கள்.

0: கன்சல்டிங் பீஸ் உண்டா? உன் கையை இப்படி கொண்டா?
1: அடிக்கடி நெஞ்சில் படபடப்பு, அளவுக்கு மீறின துடி துடிப்பு, படுக்கையில் படுத்தா கதகதப்பு.

0: வயதியத்தில்லை, இன்னும் மனமாகவில்லை. மாதவன் நாயர் ரோடு, மாடியில் தெரியும் போர்டு, சென்னை 26. என்னை அவசியம் பாரு.
1: ஐய, இதுதான் மருந்து சீட்டா?
0: ஹலோ மிஸ்டர் அட்வொகேட்.
2: வாட் வாட் வாட்?
0: ஐ வாண்ட் டு ஃபைல் எ சூட்.
2: வை நாட்?
0: ஐ வாண்ட்

சீலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான், எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும்

10:57 ஆகக்கூடிய இந்த நேரம் ரெயின் ஒழியுமை நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் பறக்கும் பாவை திரைப்படத்திலிருந்து கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா என்ற பாடல். இந்த பாடலுடன் நானும் கிளம்புறேன். மீண்டும் இன்னொரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

வணக்கம் நேர்களே. நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ்ஃபம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் 12 வரை மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்க போகிறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில் இரவில் இனிமையான பாடல்களுடன் ஆர்ஜே கண்ணன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் இளையராஜா எஸ் ஜானகி குழுவினர் குரல்களில் தெய்வ வாக்கு படத்திற்காக.

பாடல் முடிந்தாலும் பாடலுடைய அந்த ரிதம் திரும்ப திரும்ப காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே வர மாதிரி இருக்கிறது. அந்த பாடல் ஒரு பயணத்தின் போது கேட்பதாக இருந்தாலும் சரி, ஒரு ட்ராவல் மோடோ இல்லைன்னா வந்து நடந்து கொண்டிருக்கும்போது மனசில் கேட்கும்போது அந்த இசை வந்து நம்மளை மீண்டும் மீண்டும் அதை கேட்டுருக்கு. அந்த இசை அதுதான் அவங்க பாடல் வரிகளை மீண்டும் மீண்டும் கெஞ்சு தூண்டும் அப்படின்னு அந்த மாதிரிலாம் பாடல் வரிகள் உள்ளே வரும். கவிஞர் வாலி அவர்களோட வரியோட தான்

இளையராஜாவுடைய இசை அவரே பாடியிருக்காரு. அந்த பாடலும் சொல்ல வேண்டாம். சொல்லால் சொல்லாதது காதல் சுகம் சொல்லில் நில்லாதது கண்ணால் உண்டானது கைகள் தொட இன்னால் ஒன்றானது அப்படின்னு அந்த பாடல் ராகம் வரும்போது அப்புறம் அந்த ராகம் ஒரு சேஞ்சை கொடுத்துருப்பாரு. அதில் வண்ணப்பூ வஞ்சிப்பூ வாய் வெடித்த வாசப்பூ அன்புத்தேன் இன்பத்தேன் கொட்டுமா இந்த பூ சின்னப்பூ கன்னி போகும் கன்னிப்பூ வண்டுதான் வந்துதான் தட்டுமா என்னை மீண்டும் கொஞ்சம் தூண்டும் நாணல் போல தேகம் தண்ணில் நாணம் என்னம்மா அப்படின்னு சொல்லி அந்த ராகத்தை அப்படியே தொடர்ந்து கொண்டு வந்து ஜானகியம் அந்த பாடலில் இணைஞ்சு வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலன் தான் புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலம் தான் சொல்லித்தர சொல்லி கேட்டு சொல்லித்தந்த சிந்து பாடினான் வள்ளி இன்ப வள்ளி என்று முல்லைச்சரம் கொண்டு சூடினான் அப்படின்னு அந்த வார்த்தைகளுக்கும் அந்த பாடலும் சொல்லி பார்க்கும்போதும் மனசுக்குள்ள ஒரு அப்படி ஒரு ஆனந்தம் அந்த பாடலை கேட்கும்போது ஏற்பட்டிருக்கும். அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மனசுமயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்துதான் வில்லுப்பாட்டுக்காரன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

சோலைமலை ஓரத்தில் கோலக்குயில் பாடிய பாடலுடைய வெர்ஷனாக ரெண்டு பாடல் கொடுத்துருந்தாங்க. அதாவது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் அவருடைய தவிப்பை சொல்லும்போது அந்த கேள்விகளுக்கான பதிலாக எஸ் ஜானகி அவர்கள் பாடக்கூடிய அந்த ஒரு ரெண்டும் இணைந்து அந்த பாடலை நிறைவு செய்தனர். அந்த பாடல் வரிகள் கங்கையம்பரன் அவர்கள் எழுதி இளையராஜாவினுடைய இசையெல்லாம் பாடல் வரிகளில் அந்த மெட்டுக்குள் அழகாக வச்சிருக்கார் பாருங்கள். பாட்டாலே நான் போட்ட பூவாரமே, படிப்பேனே நம் காதல் தேவாரமே, உன் பேரை நான் பாட தேனூருமே, என் ஜீவன் உன்னோடு இழைப்பாருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுத்த வரியில் நல்ல எக்ஸ்பிரஷனோடு சூப்பராக அந்த பாடலை பாடிடுவாங்க. பாடி இழைத்தேன் உனையே வருவாய்க்குயிலே, தேடி தவிக்கும் மனமே தினம் வாமையிலே, காதலினும் ராகம் தாளம் கூடும் இடமே அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் எஸ் ஜானகி அம்மா பாடும்போது அந்த பாடல் அழகாக பாடியிருப்பாங்க. ஜீவன் இருக்கும் வரைக்கும் உனையே நினைக்கும், சேர துடிக்கும் இதயம் உனையே அழைக்கும், கூட வரும் காலம் நேரம் இன்றே பிறக்கும். அதாவது அந்த அன்பு என்றைக்கும் அந்த பிறந்த இடத்திலிருந்து கண்டிப்பாக இணைந்தால் அது என்றும் நிலைத்து தான் இருக்கும் சொல்லி அந்த பாடல் வரிகள் சொல்லியிருப்பாங்க. பாடல் முடிந்தாலும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும், கூட ஒரு முறை கேட்டாலும் மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். பாடலை கேட்டு ரசித்தோம். நேரம் இரவு 11:15, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கும். நிகழ்ச்சியில் இனி உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் படத்துக்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

வீணைக்கும் பெண்மைக்கும் உள்ள தொடர்பை அழகாக அந்த பாடல் மூலம் சொல்லியிருந்தாங்க. மானும் மீனும் சேர்ந்து மாயம் செய்வது என்னது, அந்த கண்களில் மானும் மீனும் இரண்டும் இணைந்திருக்கிறது அப்படின்னு சின்ன சின்ன புதுக்கவிதை வரிகளில் அழகாக அந்த பாடல் வரிகளில் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த பாடல் கேட்கும்போதும் பாடி பார்க்கும்போது கூட அந்த பாடல் கொஞ்சம் கஷ்டமான பாடல் தான் பாடி பார்க்கறதுக்கு, ஆனால் அந்த இடையில் அந்த இசையில் அந்த தபேலாவோட சத்தத்தினுடைய அந்தரிதமோடு சேர்ந்து அந்த பாடல் கேட்கும்போது இன்னும் நம்ம கொஞ்சம் பாடி ஒரு துள்ளலாக மெலடி அந்த பாடலை கேட்டுட்ருக்கலாம்னு தோணும். பிரைசூடன் அவர்களுடைய பாடல் வரிகள் இளையராஜாவினுடைய இசையில். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததா எஸ் ஜானகி எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் வண்ண வண்ண பூக்கள் படத்திற்காக பாடல்.

நடு ராத்திரியில் பூத்திரிதான் பாட்டு ரசிக்குது மனசு மயங்கும் நிகழ்ச்சியோட பாடலை நேர்கள் அனைவரும் ரசித்து கேட்டுட்ருப்பீங்க. அந்த நம்பிக்கையில் அந்த பாடல் கேட்டோம். வாலி அவர்களுடைய பாடல் வரிகளுக்கு இளையராஜாவினுடைய இசையில்

நேரம் இரவு 11:31. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவேத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் இனி தங்க மனசுக்காரன் படத்திற்காக மனோ எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடல்.

மனசுக்குள்ள ஆசைகள் பூத்தா எப்படி இருக்கும்? நீரூற்று வந்து பொங்கி எழுந்து ஆனது காட்டாறு பொங்கி பொருளுது அப்படின்னா, அந்த மனசுக்குள்ள ஆசைகளும் அந்த காதலும் பிறக்கின்ற நேரங்களில் வரக்கூடிய விஷயத்த அழகான வரிகளாக அந்த மெட்டுக்குள் எழுதியிருந்தார். கங்கை அமரன் தான் பாடல் வரிகள், இளையராஜாவினுடைய இசை தான். அதில் ஒரு அழகான அந்த இரண்டாவது சரணத்தில், கூந்தலா மேகம் தானா, கூடுது மோகம் தானா, சேர்ந்தது யோகம் தானா, பாடுது ராகம் தானா, பார்த்ததும் பார்வையானா, பார்வையால் மாறினா, சேர்த்ததும் தேவியானா, தினசரி உன்கனா, இப்படி அந்த நா நா என்ற வார்த்தையில் முடிகிற மாதிரி எழுதிட்டு கடைசியில் அந்த வரியை எப்படி எழுதியிருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன். கோயிலில் வாழ்கிற மீனா வாழ்க்கையை காட்டினா,

கூடவும் கைகளை சேர்த்து வானத்தில் ஏந்தினா, பாலோடு தேனா சேருது தானா, பாடினா தேன் கனா அப்படின்னு எழுதியிருப்பார். இந்த மாதிரி அந்த அவருடைய தனித்துவமான ஒரு கவிதை வரிகளும் இந்த பாடல் வரிகளுக்குள்ள இருந்து கங்கை மன்னர் அவர்கள் எழுதினது தான் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ஒலித்த குரல்களை மீண்டும் மனோ எஸ் ஜானகி குரல்களில் செம்பருத்தி படப்பாடல்.

பாடல் இப்போந்தான் தொடங்கின மாதிரி இருந்தது, அதற்கிடையில் முடிந்து விட்டது. மாலை நேரங்களில் திருமண வீடுகள் கல்யாண வீடுகளுக்கெல்லாம் போகும்போது ஒரு அந்த ஆர்கெஸ்ட்ரா மெல்லிசை நடக்கும், அந்த மெல்லிசையில் இந்த பாடல் கண்டிப்பாக இடம்பெறும். அப்படி ஒரு மென்மையான அந்த பாடல் தான். பார்வையில் புது புது கவிதைகள் மலர்ந்திடும் அப்படின்னு பார்க்கும் பார்வைக்கும் கவிதைக்கும் தொடர்படுத்தி கவிஞர் வாலி அவர்கள் எழுதின பாடல் வரிகள் தான். அவருடைய ஐகானிக் வரிகள் இந்த இதில் எழுதியிருக்கு பாருங்கள். தென்றல் தேரில் நாம் தான் போகும் நேரம் பார்த்து தேவர் கூட்டம் பூத்தூவி பாடும் நல்ல வாழ்த்து. மேலே பார்த்துன்றிருந்த கீழே வாழ்த்துன்னு எழுதியிருப்பார். அடுத்தபடி கண்கள் மூடி நான் தூங்க திங்கள் வந்து தாளாட்டும், காலை நேரம் ஆனாலே கங்கை வந்து நீராட்டும், தாளாட்டும் நீராட்டும், நினைத்தால் இது போல் ஆகாதேது, அனைத்தால் உனைத்தான் நீங்காது பூமாது, நெடுநாள் திருத்தோள் எங்கும் நீ கொஞ்ச அன்பே நீயே அழகினமுதே, நிலாக்காயும் நேரம் சரணம் உலா போக நீயும் வரணும். அந்த பாடல் கேட்கும்போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். இந்த இரவு நேரத்தில் நிலவு வந்ததோ இல்லையோ, இந்த பாடல் வந்து நம்ம மனசில் சந்தோஷத்தை கொடுத்துன்னு தான் சொல்லணும். மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக கமெண்ட் மற்றும் லைக் தெரிவித்த நேயர்கள் யாருன்னு பார்த்துட்டு வந்துடலாம்.

உறங்கு செல்வதற்கு முன்னால் நம்ம நிகழ்ச்சி பாடலை கேட்டு பாடல்களுக்கு உடனே லைக் மற்றும் கமெண்ட் தெரிவித்து நேர்கள் யாரெல்லாம் முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து நிலாக்காயும் நேரம் இப்போ சமீப இப்போ முடிந்த பாடல் கூட கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க, நன்றிகள் பலன்னு போட்டிருக்காங்க. செல்வராஜ் நாமக்கல்ல இருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு போஸ்ட் அனுப்பியிருக்காங்க, வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஏழு கிணறு அபுதாகிர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ் விசாரம் செல்வம் என்ற நேயர் வந்து பாடல்களை வந்து சொல்லியிருக்காங்க. தூக்கம் வராத நேரத்தில் வந்து பாடல் போட்டி அசத்துறீங்க, கோழி கூவும் நேரத்தில் அந்த பாடலை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் அவங்க மனசமயங்கும் நிகழ்ச்சியில் ஒழித்து கொண்டிருக்கும் பாடல்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு ராகம் தராத வீணை அந்த பாடலையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஹேமலதா வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முனிராஜ் அவங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பாபு முள்ளக்காடு அவங்க இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமது இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. பாடல்கள் நம்ம அருமையாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. பர்வதவர்த்தினி நிகழ்ச்சியில் ஒழித்து கொண்டிருக்கும் பாடல்கள் முதல்ல தெய்வ வாக்கு படத்தில் ஒழித்த பாடல்கள், உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் படத்தில் ஒழித்த பாடல்கள் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. வீரராகவன் அவருடைய கவிதைகள், கனிவான இரவு வணக்கம், கழிப்பு தரும் ராக கீதங்கள், காவிய வரிகள் பெறும் நாதங்கள், கலப்பை தீர்க்கும் ஸ்வர அலங்காரங்கள், கேட்க இனிய ஆலாபனை தோரணங்கள், இனிக்க அளிக்கும் பண்பலை பாடல்கள், இதயம் மகிழும் நிகழ்ச்சி, எழிலின் கீதங்கள், இரவில் மணக்கும் பாமாலைகள், இனிக்க இனிக்க விரும்பும் அப்படின்னு எழுதியிருக்காரு. முனிராஜ் தருமபுரியிலிருந்து அவங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸ்ரீதேவி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. புரசேவாக்கம் சவுந்தரராஜன் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸ்ரீரங்கம் ராஜேஷ் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பூலுவப்பாளையம் ஆனந்தமுருகன் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தியாகராய நகர்ந்து ரங்கராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக கமெண்ட் மற்றும் லைக் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. நேரம் இரவு 11:46 மனசு மயங்கும் நிகழ்ச்சி இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் எடுத்ததா சின்ன கவுண்டர் படத்திற்காக எஸ் ஜானகி எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய

பாடல் கேட்டோம், பாடலுக்குள்ளே அந்த பாடல் சிச்சுவேஷன், அந்த ஒரு கதையை அந்த வரிகளாகவே நம்ம கண் முன்னால் நிறுத்திட்டார். ஆர்.வி. உதயகுமார் தான் பாடல் வரிகள், இளையராஜாவினுடைய இசை தெரிஞ்ச விஷயந்தான். இந்த பாடலாம் கேட்கும்போது அந்த பாடலுடைய காட்சிகள் அப்படியே நம்ம கண் முன்னாடி வந்து போயிட்டே இருக்கும். அதை வந்து முதல் வரையில் கூண்டுக்குள்ளே என்ன வச்சு, கூடி நின்ன ஊரை விட்டு கூண்டுக்குள்ளே போனது என்ன கோலக்கிளியே அப்படின்னு கேட்குற மாதிரி. அதாவது அந்த பாடல் முதல்ல பார்க்கும்போது அந்த கிளிகள்லாம் வந்து அந்த கூண்டுக்குள்ளே இருக்கும், அதனுக்கு பின்பகுதியில் அதுலேயும் ஒரு சந்தோஷமான சாங் வெர்ஷன் வச்சுருப்பாங்க. அதன் பிறகு இந்த சோக வெர்ஷன் பாட்டில் வரும்போது கூண்டுக்குள்ளே வந்து அவங்க வந்து அந்த ஒரு படத்தினருக்கு அந்த ஒரு காட்சிக்காக அவங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அந்த கூண்டுக்குள்ளே போனது என்ன கோலக்கிளியே அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த காட்சியும் இந்த காட்சியும் தொடர்படுத்தி பாடுற மாதிரி தான் பாடல்கள் வரிகள் இருக்கும். அதில் ஊர்களில் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்து இருக்கும், அதையும் வந்து பாடல் வரிகளை எழுதியிருப்பார். கண்ணு வலது கண்ணு தானாக துடிச்சதுன்னா ஏதோ நடக்கும்னு பேச்சு, மானம் குறையும்னு மாசுபடியும்னு வீணா கதை முடிஞ்சு போச்சு, ஈசான மூலையில் லேசான பள்ளிச்சத்தம், மாமே பேரை சொல்லி பேசுது, ஆறாத சோகம் தன்னை தீராமல் சேர்த்து வச்சு, ஊரும் சேர்ந்து என்ன ஏசுது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அந்த ஊரில் வலது கண்ணு துடித்தாலோ இல்லைனா ஈசான மூலையில் பள்ளிச்சத்தம் கேட்டாலோ அதில் சில விஷயங்கள் அந்த மரபு வழியாக நடக்கக்கூடிய சில விஷயங்கள் ஊர்களில்

பேசுவாங்க, அதையும் அந்த பாடல் வரிகளில் எழுதி வச்சிருப்பார். இனிமையான இந்த இரவு பொழுதுக்கு அந்த ஒரு சோகமான பாடல் சில காயங்களை ஆற்றுகின்ற மருந்தாக இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததான் நாடோடி தென்றல் படத்திற்காக இளையராஜா இசையமைத்து எழுதி ஜானகி அவர்களுடன் இணைந்து பாடிய பாடல் தான் கேட்க போகிறோம்.

நேர்களை மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு மூன்று நேர்கள் இறுதியாக கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. அமராவதி புதூர் பிரேம்நாத் லண்டன் நகரிலிருந்து கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. கோபிச்செட்டிப்பாளையம் கொப்பலூர் செந்தில்குமார் நிகழ்ச்சி அருமை பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கேன். புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன் இந்த நேர்களும் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு இறுதியாக கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேர்களுக்கு நன்றி. மனசு மயங்கும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கோம். நிறைவாக சிங்காரவேலன் படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடலுடன் நிறைவு பெறுகிறது நிகழ்ச்சியை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களின் நேரம் நள்ளிரவு 12:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினை தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் 100.1 திருப்பூர் எஃப்எம் ஆகிய அலைவரிசைகளில். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என இரவு முழுவதும் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்து கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: மணிமலர் பார்வை, பயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு,
1: மணிமலர் பார்வை.

0: இத்தனை எண்ணங்களா?
1: மெல்ல மெல்ல வந்து கண்ணி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா?
0: என்ன என்ன இது கண்ணி மனசுக்கு இத்தனை எண்ணங்களா?
1: மெல்ல மெல்ல வந்து கண்ணி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா?
0: பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு பழகி

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

தொட்டு காட்டவா, மேலை நாட்டு சங்கீதத்தை தொட்டு காட்டவா, வட்டம் போடவா, வாலிபத்தை

எதிலே விழுந்தால் சுகமோ அதிலே இதயம் பதிவது உண்டு. தொட்டு காட்டலாம் மேலை நாட்டு சங்கீதத்தை, தொட்டு காட்டலாம் வட்டம் போடலாம் வாலிபத்தின் வேகத்தோடு.

அஞ்சாமல் நடப்பதும் தேதியை பார்ப்பதும் நவீன உலகத்தின் பாணி. தொட்டு காட்டவா மேலை நாட்டு சங்கீதத்தை, தொட்டு காட்டவா வட்டம் போடவா வாலிபத்தின் வேக

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: ஏண்டா பெரியசாமி, பட்டணத்துல போய் படிச்சவங்க எல்லாம் பிறந்த கிராமத்தை மறந்துட்டு பட்டணத்திலேயே போய் குடியேறிட்டாங்க. ஓன் தங்கச்சி அங்க வட்டம் வாங்கி இந்த கிராமத்துல இருந்து அப்படி என்னடா பண்ண போற?
1: என் தங்கச்சி ஊர் எல்லாம் நல்லபடி மாத்துவ, அட உன்ன கூட ஏனி மேல ஏத்துவ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

என்றும் முழுமையான கொண்டாட்டம். இணை அலைவரிசைகளாக சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் பாடிய அம்மன் படப்பாடல், வாலியினுடைய பாடல் வரிகளுக்கு ஸ்ரீயினுடைய இசையில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில்

இனி மூக்குத்தி அம்மன் படத்திற்காக ஜெயராம் பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், கிரீஷ் கோபாலன் இசையில், கவிஞர் ப. விஜயின் பாடல் வரிகள்.

0: திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்டோம். நேரம் 4:10, இனி கேட்கலாம்.
1: பொங்கும் மங்களம், வாணியம் பாடி எஸ் ஞானப்பிரகாசம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பள்ளிக்கொண்டா ஆர் முருகன் அவர்கள் தவில். முதலில் விடஜால துரா, தியாகராஜர் கீர்த்தனை, ஜனரஞ்சனி ராகம், ஆதிதாளம்.

சரஸ்வதி நமோஸ்துதே. ஜி என் பாலசுப்ரமணியம் சாகித்யம். சரஸ்வதி ராகம், ரூபக தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் வாணியம்பாடி எஸ் ஞானப்பிரகாசம் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். பள்ளிக்கொண்டா ஆர் முருகன் அவர்கள் தவில். தொடர்ந்து விடமு செய்ய கரகரப்பிரியா ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை. ஆதி தாளம்

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை வாணியம் பாடி எஸ் ஞான பிரகாசம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். பள்ளிக்கொண்டா ஆர். முருகன் அவர்கள் தவில்

நேரிலை நேரம் காலை 5 மணி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சி தான் கேட்க போகிறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் முதலில் சூலமங்கலம் சகோதரிகள் பாடியுள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அஷ்டகம்.

நேரலை நேரம் காலை 5:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியிலேயே எஸ் ராஜேஸ்வரி அவர்கள் பாடியுள்ள கனகதாரா ஸ்தோத்திரம்.